0: மற்றும்
1: வாகன எரிபொருளின் விலையும் பார்த்தோம் என்று சொன்னால் இன்று நள்ளிரவு 12 மணி முதல் ஒரு சதத்தால் உயர்படி இருக்கின்றது.
0: சரி, இன்று புதன்கிழமை. புதன்கிழமை என்று சொல்கின்ற பொழுது யார் அந்த பிரபலம் 3 கூட்டுக்களோடு உங்களை சந்திக்க காத்திருக்கிறது? நாங்கள் தருகின்ற 3 கூட்டுக்களை வைத்துக் கொண்டு இந்த பிரபலம் யார் என்று சொல்லி நீங்கள் ஊகித்து கண்டுபிடித்து நேரடியாக அழைத்து பதிலை சொல்லலாம். ஆக வேண்டிய நாளில் நாங்கள் கொண்டு வந்திருக்கின்ற 3 கூட்டுகளும் இதுதான்.
1: முதலாவது கூற்று, பல மொழிகளில் நடித்த ஓர் பழம்பெரும் திரைப்பட நடிகை. இரண்டாவது கூற்று, பாடகி, தயாரிப்பாளர், எழுத்தாளர், பாடலாசிரியர் என பன்முகம் கொண்ட இவர் தன் முதல் படத்திலேயே தியாகராஜ கீர்த்தனைகள் பாடி புகழ் பெற்றார். மூன்றாவது கூற்று, தன் சினிமா பங்களிப்புக்காக பல தேசிய மாநில விருதுகளையும் பெற்றுள்ள இவர் தமிழ்நாடு இசைக்கல்லூரி முதல்வராகவும் பணியாற்றியவர்.
0: இதாண்டிய நாளில் நாங்கள் தந்திருக்கின்ற இந்த 3 கூட்டுகள், இந்த 3 கூட்டுகளை வைத்துக் கொண்டு இந்த பிரபலம் யார் என்று சொல்லி தெரிந்தால் நேரடியாக அழைத்து நீங்கள் பதிலை சொல்லலாம். 416-554-4040 ஊடாக அழைத்து பதிலை சொல்ல முடியும். பல மொழிகளில் நடித்த ஒரு பழம்பெரும் திரைப்பட நடிகை, பாடகி, தயாரிப்பாளர், எழுத்தாளர், பாடலாசிரியர் என பன்முகம் கொண்ட இவர் தன் முதல் படத்திலேயே தியாகராஜ கீர்த்தனைகள் பாடி புகழ் பெற்றவர். தன் சினிமா பங்களிப்புக்காக பல தேசிய மாநில விருதுகளை பெற்றுள்ள இவர் தமிழ்நாடு இசைக்கல்லூரி முதல்வராகவும் பணியாற்றியவர். இதாண்டிய நாளில் நாங்கள் தந்திருக்கின்ற இந்த 3 கூற்று, இந்த கூட்டை வைத்துக் கொண்டு இந்த பழம்பெரும் பிரபலம் யார் அப்படின்னு சொல்லி தெரிந்தால் நேரடியாக அழைத்து சொல்லலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி
1: 416-554-4040 வாயிலாக இணைந்து பதில் சொல்ல முடியும்.

0: செந்தமிழ் பாட்டா கட்டி வச்சேன்.
1: மஞ்சு விரட்டு திரைப்பட பாடல் ஒளி துவங்கியிருக்கிறது 8:11. மீண்டும் அந்த கூற்றுக்களை நினைவுபடுத்திக் கொண்டு நாங்கள் நேர்களை இணைத்துக் கொள்ளப் போகின்றோம்.
2: முதலாவது கூற்று, பல மொழிகளில் நடித்து ஓர் பழம்பெறும் திரைப்பட நடிகை. இரண்டாவது கூற்று, பாடகி, தயாரிப்பாளர், எழுத்தாளர், பாடலாசிரியர் என பன்முகம் கொண்ட இவர் தன் முதல் படத்திலேயே தியாகராஜ கீர்த்தனைகள் பாடி புகழ் பெற்றவர். மூன்றாவது கூற்று, தன் சினிமா பங்களிப்புக்காக பல தேசிய மாநில விருதுகளையும் பெற்றுள்ள இவர் தமிழ்நாடு இசைக்கல்லூரி முதல்வராகவும் பணியாற்றியவர்.
1: யார் அந்த பிரபலம் அப்படி என்று சொல்லி நீங்க தெரிந்தால் நேரடியாக அழைக்கலாம். 4165544000 எடுத்துக் கொள்ள போகிறோம் உங்களோட இணைப்பில். வணக்கம்.
3: வணக்கம். நான் கரங்காயகன்.
1: வணக்கம்.
3: வணக்கம். நான் கரங்காயகன்.
2: சரி, நாங்கள் அடுத்த நேரம் இணைத்து யாரும். வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
5: வணக்கம்.
2: யாருமே வணக்கம் சொல்றியா இல்லையே?
5: வணக்கம்.
1: சரி, இணைந்து கொள்ளலாம். 4165544000 ஊடாக இணைந்து கொள்ள முடியும்.
2: சரி, இந்த கூற்றுக்களை இன்னொரு ஞாபகப்படுத்திடலாம். பல மொழிகளில் நடித்த ஒரு பழம்பெறும் திரைப்பட நடிகை, பாடகி, தயாரிப்பாளர், எழுத்தாளர், பாடலாசிரியர் என பன்முகம் கொண்ட இவர் தன் முதல் படத்திலேயே தியாகராஜ கீர்த்தனைகளை பாடி புகழ் பெற்றவர். தன் சினிமா பங்களிப்புக்காக பல தேசிய மாநில விருதுகளையும் பெற்றுள்ள இவர் தமிழ்நாடு இசைக்கல்லூரி முதல்வராகவும் பணியாற்றியவர்.
1: எழுந்திருக்கும் அடுத்த நேரம் கட்டுப்பாக்கலாம். என்ன பதில் சொல்லி எங்களோட இணைப்பில். வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம் ஜீவரஞ்சன்.
1: வணக்கம். சரி, தொழில்நுட்ப தடங்கள் ஏதோ பேச விடுதில்லை, பார்க்கலாம்.

0: சரி, எழுந்திருக்கும் அடுத்த நான் நேர்களை எழுந்து கொள்ளலாம், அவங்களோட பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் ஜீவராஜன்.
0: வணக்கம்.
1: வணக்கம் சரண் கேக்குறது. வணக்கம். ஹலோ.
0: சரி, தொழில்நுட்ப தடங்கள்,
2: எல்லா தடங்களையும் தாண்டி பதில் சொல்ல வருவாங்க நீர்கள்.
0: அதான்
2: கொஞ்சம் பொறுத்திருந்து நாங்க இணைத்துக் கொள்வோம்.

0: 8:18 நாங்கள் தொடர்ச்சியாக நேர்களை இணைத்துக் கொள்வது தொடங்க ஏற்படுகிறது. ஒரு முயற்சி செய்து பார்க்கலாம், நேர்கள் பேசுவது எங்களுக்கு புரியவில்லை. வணக்கம்.
1: வணக்கம்.
0: சரி,
2: வணக்கம்.
0: தொழில்நுட்ப தடங்கள் காரணமாக
2: பிரபலத்தை அழைச்சி வந்தா இப்படித்தான் ஜீவிரஞ்சன், நிறைய தடங்கள் எல்லாம் வரும்.
0: தடங்கள் வரும், பலம் பெறும் பிரபலத்தை கொண்டிருந்தோம், ஆனால் தவிக்க முடியாத காரணத்தால் நேர்களை இணைத்துக் கொள்ள முடியவில்லை. தொழில்நுட்ப பிரிவு வந்து இதை சரிபார்த்துக் கொள்ளும். சரி, தொடர்ந்து மனிதர்கள் FM 102.7 ஊடாக
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7. உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார், 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
4: முரளி பஸ் வழங்கும் ஜூலை ஆகஸ்ட் மாத சுற்றுலா. 34வது ஆண்டில் விசேட சலுகைகள். ஜூலை 31, ஆகஸ்ட் 1, 2, 3 ஆகிய 4 லாங் வீக்கெண்ட் அமெரிக்க சுற்றுலா. அத்துடன் ஆகஸ்ட் 25, 26, 27, 28 ஆகிய தினங்களிலும் அமெரிக்க சுற்றுலா. கனடா மற்றும் அமெரிக்கா எங்கு வேண்டுமானாலும் 7 முதல் 55 வரையில் பஸ் வசதி செய்து தரப்படும். அழையுங்கள். முரளி, 416-455-3514.
5: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சால்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406-416-908-5656.
3: உங்கள் அபிமானம் பெற்ற டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி, சனி, ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவெளி மைதானத்தில் ஏராளமான வணிகச் சாவடிகள், உணவுச் சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றுடன் 2 சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகர்கள் சத்ய பிரகாஷ், பிரியங்கா, கெனடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள், அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி, சனி, ஞாயிறு மோனி சேரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவழியில் டேஸ்ட் ஆஃப் தமிழ்.
4: ஸ்காபரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4408,
6: 4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4- விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்கநகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காபரோ. 416-335-4653. ஆரத்தி பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.

0: தவிக்க முடியாத காரணம் தொழில்நுட்ப தடங்கள் காரணமாக நேர்கள் உரையாடுவது காற்றில் எங்களால் கேட்க முடியவில்லை. ஆகவே நாங்கள் நேர்களை இணைத்துக் கொள்ள முடியாத மனவருத்த சொல்வேன். அந்த இரணமான நேர்களை அழைத்து உள்ளுக்கிழங்குகள் பேசக்கூடிய காட்டளிக்கில் அவர்கள் நிறுத்திக் கொள்ள முடியவில்லை. தொழில்நுட்ப தடங்கள் அதுக்கான வேலைகள் இடம்பெறிக் கொண்டிருக்கிறது. ஆகவே அடுத்த வாரம் பிரபலம் சந்திக்கும் அன்றைக்கு பதில சொல்ல மாட்டேன்,
1: சொல்ல மாட்டேன். கண்டுபிடிங்க என்ன பலமே விட இன்றைக்கு நிறைய பேர் எங்களுக்கு
0: மிக ஆர்வத்தோடு இருந்திருந்தார்கள். ஆகவே அந்த பதிலை நாங்கள் அடுத்த கிழமை சொல்லுவோம்.
1: நிச்சயமா
0: தொடர்ந்து முடிந்த 102.7 ஆக

0: station with the best music.
1: It's East FM.
2: Feel the power. Feel the bass. 102.7 East FM. Tamer. Seidiger.
3: டொரண்டோவின் அடுத்த நகர முதல்வராக தற்போதைய நகர முதல்வர் ஒலிவியா சோவுக்கு 39% ஆதரவும், சக வேட்பாளரும் மாநகர சபை உறுப்பினருமான பிராட் பிராட்ஃபோர்டுக்கு 31% ஆதரவும் உள்ளதாக டொரண்டோ பல்ஸ் கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவித்துள்ளன. யாருக்கு வாக்களிப்பதென தீர்மானித்து விட்டவர்களின் மத்தியில் நகர முதல்வர் ஒலிவியா சோவுக்கு 49% ஆதரவும் அவதானிக்கப்பட்டுள்ளது. கனடாவின் விஆர் ரயில் சேவைகளை நவீனமயப்படுத்தும் திட்டத்துக்காக 1.6 பில்லியன் டாலர்களை செலவிடும் அறிவிப்பினை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. 45 புதிய தொடருந்துகள் இவ்வாறு மாற்றீடு செய்யப்பட உள்ளதுடன் மேலும் 357 மில்லியன் டாலர்கள் செலவில் தொடருந்து கட்டுமான மையமும் பராமரிப்பு மையமும் அமைக்கப்பட உள்ளன.

0: இவற்றின் மூலம் கனடாவில் 1200 புதிய முழுநேர வேலைவாய்ப்புகள் உருவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் மதுபான விற்பனை துறையில் இடம்பெற்ற ஊழல்கள் தொடர்பில் முன்னாள் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளதாக செய்திகள் கூறுகின்றன. செந்தில் பாலாஜியின் வீடு மற்றும் அவருடன் தொடர்பட்ட இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் TR பாலுவுக்கு சொந்தமான மதுபான உற்பத்தி ஆலையிலும் தீவிரமான சோதனைகள் இடம்பெற்று வருகின்றன. இலங்கையில் யாழ் தையிட்டியில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத விகாரைக்கு எதிராக 2வது நாளாக போராட்டம் இடம்பெற்று வருகின்றது. தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் தமிழ்த் தேசிய பேரவையின் ஏற்பாட்டில் இப்போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. நேற்றைய போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அடங்கலானோரும் பங்கேற்றுள்ளனர்.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

0: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானது என்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலைட் Community Legal Services 289-242-5450.
1: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
2: அது சரி.
1: உங்களுக்கு ஆடி கார்.
2: என்னது?
1: இப்பவே வெளிக்கிடுங்க விஜயா ஜுவல்லரிக்கு.
3: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது குயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
1: 416-900-4599.
4: ஸ்காபரோவில் இது வருகிறது முதலாவது தமிழ்ஸ் ரோட் ஃபெஸ்ட் 2026 தமிழர் நாள் திருவிழா. தமிழர் நாள் திருவிழா கலை, பண்பாடு, சுவையான உணவுகள், இசை, நடனம், குடும்பத்தின் நிகழ்வுகள். மார்க்கம் தெருவில் பாஸ்மோர் தொடக்கம் மெக்டிக்கல் வரை பிரம்மாண்டமான விழா. August 8-9. தொடர்புகளுக்கு 416-414-3691 416-569-0300.
5: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங் 416-626-8421 416-626-8421.
6: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 Finch Avenue East, ஸ்கார்போரோ.
7: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
6: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
8: நல்ல பாட்டு நாலு விஷயம் FM 102.7 East FM.ca.

0: ஒளித்துவந்த பாடலோடும் நிகழ்ச்சியின் நிறைவுக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். இரண்டு விடயங்களை நினைவுபடுத்திக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்ய போகின்றோம்.
1: டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாலத்தில் வாகன எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 12 மணி முதல் ஒரு சதத்தால் உயர்வடையே இருக்கின்றது.
0: வெளியே 28 டிகிரி செல்சியஸ், நாளை வியாழக்கிழமை 26 டிகிரி செல்சியஸ் முழுமையான சூரியோலியும் கூடிய நாளாக இருக்க போகிறது. வெள்ளிக்கிழமை 26 டிகிரி செல்சியஸ், அதுவரை வார இறுதி நாட்களை பார்க்கின்ற பொழுது சனிக்கிழமை 25 டிகிரி செல்சியஸ், ஞாயிற்றுக்கிழமை 24 டிகிரி செல்சியஸ், ஞாயிற்றுக்கிழமை 1 மில்லிமீட்டர் மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து பயணித்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள்
1: இப்பாஜினே சண்முகவே
0: ஜீவரஞ்சன். இனிமையான இரவு. வணக்கம் நேர்களே.
1: நன்றி. வணக்கம் நேர்களே.

0: இங்கே உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் தமிழில் வார நாட்களில் இரவு 7 மணி முதல் 9 மணி வரை இரவுகளை இனிமையாக்கும் நம்ம ஊர் ஈவினே, நம்ம ஊர் ஈவினே.
1: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: கனடா ஸ்ரீ ஐயப்பனாலயத்தில் ஆகஸ்ட் 1-2 திகதிகளில் ஜோதி விழா 2026. டைட்டில் ஸ்பான்சர் TTR Transport and TSN Express. இவன் ஸ்பான்சர் ரத்திகா ஜுவல்லரி, பவர்ட் பை வீடு விற்பனை முகவர் அஜன் விஜயநாதன். வணிக சாவடிகள், உணவு சாவடிகள், இன்னும் ஏராளம் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் ஆகஸ்ட் 1-ஆம் தேதி ஃபயர்ஸின் சூப்பர் சன்ஸ் இசையிலும், ஆகஸ்ட் 2-ஆம் தேதி அரவிந்தனின் மெகா டியூனர்ஸ் இசையிலும், தென்னிந்திய பாடகர் ராமோ, சரிகம ஃபைனலிஸ்ட் அக்ஷயா, சிவானி, சின்ன செந்தமிழ் மற்றும் கெனடிய கலைஞர்கள் வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலய மைதானத்தில் ஜோதி விழா 2026. 416-321-6104.
3: வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ். உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. Speeding, red light, careless driving, மற்றும் criminal offense போன்ற traffic ticket பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ் 416-473-8472. வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ்.
4: ஹரே கிருஷ்ணா இஸ்கோன் ஸ்காப்ரோவாலய வருடாந்த ரத யாத்திரை இம்முறை ஆகஸ்ட் மாதம் 8-ஆம் தேதி இலக்கம் 5555 ஸ்டீல் செவன்யூ ஸ்காப்ரோ மிலிக்கன் பார்க்கில் இடம்பெறும். ரத யாத்திரை, இசை நடன நிகழ்ச்சிகள் மற்றும் அன்னதானம் என்பனவும் இடம்பெறும். அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். தொடர்புகளுக்கு 4379903701.
5: ஐபி கோல்ட் ஹவுஸ், திருமணம், பூப்பனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
6: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipu, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
7: பாட்டுக்கு
8: நாரதன்,
7: வேலைக்கு
8: வாணி,
7: அழகுக்கு
8: முருகன்,
7: சொல்லுக்கு
8: அகத்தியன்,
7: வில்லுக்கு
8: வினோத்குமார்.
7: எனது வினோத்குமாரா?
8: ஆம், வில்ஸ், அதாவது உயிரெழுத வேண்டுமா? சட்டத்தரணி வினோத்குமாரை அணுகுங்கள். லா ஆபீஸ் ஆஃப் வினோத்குமார், ஸ்பிளண்டிட் சைனா மால், கேனடி மற்றும் ஸ்டீல் சந்திப்பில். அழையுங்கள் 6477665189.
9: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
10: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
9: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
11: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074.
12: மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில், புக்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
13: என்ன யோசினை?
14: அவசரமா கொஞ்சம் காசு தேவை. நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
13: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்? நகைக்கான கூடிய பெறுமதி குறைந்த வட்டி அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவுமாடம்.
15: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
16: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சம்மர் சேல். காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல் 4 சாரீஸ் $100, 5 ஷல்வார்ஸ் $100, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இன்விடேஷன் காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கான ஆடுகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்மெண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும் 2950 பர்ச்மவுண்ட் ரோட் யூனிட் 5A பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபின்ச்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் 4372133332.
17: இசையெங்கும் கேட்கும் இசை.

சிறு குறு நிலைகள் சுவடிடும் தமிழ்களில் ஒரு பூவிரியும் ஒரு பூ குழியும் குளிரவிடொழுகி வரும் குனுகுனு செருகுறு நிறகள் சுவடிடும் கவிழுகளில்

சேரில்

பொருதுனை செருதுரு நிறகள் சுவரிடும் கவிழ்களே

பச்சிக்கருப்பால் மிதி எழுதும் மீனல்லா. மரக்குடையால் முகம் மறைக்கும் மானல்லா. பச்சிக்கருப்பால் மிதி எழுதும் மீனல்லா. பூமிலா வல்ல புலர் முகம் மறைக்கும் மறக்குடையால் முகம் மறைக்கும் மானல்லா. மஷிக்கருப்பால் நீ

மறக்கும் மறக்குடையால் முகம் மறைக்கும் மானல்லாம்.

முகம் மறைக்கும் மாலா நசிக்கருப்பான் நீயே.

மறைக்கும் மானல்.

7.

காத்தின் தரிவள அவளுடைய நெற்றி.

Mm-hmm.

பெற்றாலே.

கடலாய்

Yerusalem.

Boeing 7.

சூப்பரும் சூப்பரும் தான்.

0: Your radio, your music. FM 102.7 East FM.
1: மணிக்குட்டி கூறும்புள்ளோர் அம்மினி பூவாலி.

warning.

ਸਿਰ ਤੇ ਵੇਖ ਫੁਲਕਾਰੀਆਂ।

ਯਾਦ ਕਰਦਾ ਏ ਰਹਿੰਦਾ ਜੋ ਜ਼ਮੀਨ ਤੇ ਓਹੋ।

ਕਰੋ ਗੌਰ ਸਾਡੇ ਓਹੋ ਤਾਰੇ ਯਾਦ ਕਰਦਾ ਰਹਿੰਦਾ ਜੋ

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண இஸ் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக் எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஹே இஸ் எஃப்எம் 102.7.
2: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
3: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESC-லை லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸிலிருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப். அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவறவிடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன், 4-3-7-8-6-0-7-0-0-2.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22-carat 1-gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22-carat 1-pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22-carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
2: உங்கள் அனைத்து விதமான மோர்கேஜ் சேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோர்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோர்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோர்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோர்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள். 416-997-3862 416-754-8881.
3: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
5: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சங்களை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்.
1: வாவ், அது எப்படி உங்கட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எங்க பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேப்லனும் அக்செப்ட் பண்ணினம்.
3: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, ஃபின்ச் வீதியில், மெக்காமினிக் மிடில்ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
4: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
2: ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயம் அம்மன் திருவிழா July 31 வெள்ளி முதல் August 19 புதன் வரை நிகழ திருவருள் கூடியுள்ளது. July 31 வெள்ளி கொடியேற்றம், August 9 ஞாயிறு மாலை மாம்பழ திருவிழா, August 11 செவ்வாய் மாலை மஞ்சள் திருவிழா, 13 வியாழன் மாலை வேட்டை திருவிழா, 14 வெள்ளி மாலை சப்பர திருவிழா, August 15 சனிக்கிழமை தேர் திருவிழா, 16 ஞாயிறு தீர்த்தம், 17 திங்கள் மாலை திருக்கல்யாணம், August 18 செவ்வாய் மாலை பூங்காவனம், 19 புதன் வைர மடை. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர் 416-535-6560.
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
6: 50,000 ஹோம் இக்விட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375 தொடர்கள். கெட் அப்ரூவல் வித்இன் 24 hours, ஃபண்டட் வித்இன் 72 hours.
5: மோர்கேஜ் ரீஃபைனான்சிங், ரினியூவல், கிரெடிட் இம்ப்ரூவ்மெண்ட் லோன் என அனைத்திற்கும் ஓர் பெயர்
6: மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ். Kiruba Thanabala Singham, 416-298-2777, MountGageSolutions.ca.
7: Markham and Matt Nicholson, the Chop Shop Barbers. ஃப்ரெஷ் லுக் தருகின்ற ஹேர் ஸ்டைலிங், பியர்ட் ஸ்டைலிங், ஃபேஷியல் போன்ற சகல விதமான சேவைகளையும் கிரேட் பிரைஸில் வழங்குகிறார்கள். ஓபனிங் ஸ்பெஷலாக ஹேர் கட் $25, கிட்ஸ் ஹேர் கட் $20, ஹேர் அண்ட் பியர்ட் ஸ்டைலிங் $30. அனுபவம் மிக்க பார்பர்ஸ், மாடர்ன் அண்ட் கிளீன் சலூன், தரமான ப்ராடக்ட்ஸ், நட்பான சேவையின் வித்தியாசத்தை உணருங்கள். த சாப் ஷாப் பார்பர்ஸ், 2901 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் மேக்னிக்கல், மார்க்கம் கன்வென்ஷன் சென்டர் பிளாசா, 416-335-6444, 416-335-6444.
8: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாரீஸ், லெஹங்கா ஷூட், ஷல்வார்ஸ், சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர் டுபாயில் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. அரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
9: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
1: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
1: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
0: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
1: 416-293-7287
0: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
1: 416-461-6401.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
3: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
4: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
5: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
6: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
5: Business vaithirupor matrum business aarambipporukana business loan and business line of credit.
6: 10% down udan commercial mortgage.
5: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
7: Commerce Ventures, 416-457-0651.
1: 416-457-0651. Some conditions may apply.
8: ஸ்காபரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4000 4446-4000.
9: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

0: நாலு விஷயம்
1: Rhythm 7 Entertainment Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா The Ghana King Live in Toronto
2: மீனாட்சி மீனாட்சி
1: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா மனு அனுராதா ஸ்ரீராம் வேல்முருகன் பிரியா ஜெர்சன் அஜய் கிருஷ்ணா ஸ்ருதி சேகர் ஆகஸ்ட் 15 தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட் மார்க்கம் மெடோவில் தேனிசை தென்றல் தேவா The Ghana King Live in Toronto டிக்கெட்டுகள் $50 முதல் ஜூலை 31 வரை ஏர்லி பேர்ட் சலுகைகள் டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள் ஹாட்லைன் 647-600-5297
3: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானது என்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450 தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலைட் Community Legal Services 289-242-5450
4: பிரிமல் டொயோட்டா டொயோட்டா வாகன விற்பனையில் பல வருட அனுபவம் வாய்ந்த சித்ரா செல்வநாதன் இப்பொழுது ஸ்காப்ரோவில் உங்களுக்கு அருகில் உள்ள பிரிமல் டொயோட்டாவில் பணியாற்றுகின்றார்.
5: This is Chitra Selvanathan from Premal Toyota. உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கிறேன். வாங்கோ பார்க்கலாம்.
4: புதியதோ அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த ஒரு டொயோட்டா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை குறைந்த வட்டி வீதம் சிறப்பு சலுகைகளோடு பெற்றுக் கொள்ள சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன் பிரிமல் டொயோட்டா 5060 ஷெப்பர்ட் அவென்யூ East Scarborough 416-720-7439 உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட் மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 Finch Avenue East Scarborough
6: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்
4: 4162847000 கேஷ் பாயிண்ட்
3: சன்ஃப்ளவர் ஃபர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை ஜூலை 25 முதல் ஆகஸ்ட் 25 தேதி வரை அனைத்து வீட்டு தளவாடங்களும் கொள்முதல் விலைக்கே விற்கப்பட உள்ளன. தரமான சோஃபாக்கள் பவர் ரெக்லைனர் சோஃபாக்கள் மேட்ரஸ்கள் அலுமாரிகள் சுவாமி மாடங்கள் சோஃபா பெட்கள் இன்னும் ஏராளம் செக்ஷனல் சோஃபாக்கள் மலிவு விலைகளில் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் சன்ஃப்ளவர் ஃபர்னிச்சர் 1970 எல்ஸ்மியர் ரோட் யூனிட் 6 ஸ்காப்ரோ 4673-2394-416-289-9993
7: தமிழ் வாசம் ஈஸ்ட் FM 102.7

0: அதிசயங்கும் கேட்கும் இசை உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
1: யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் 35வது வருட கோடி கால சிறப்பு மலிவு விற்பனை. அனைத்து ஆடை தெரிவுகளும் 75% மலிவு விலைகளில். ஷால்வாஸ் $29.99 முதல், 3 sarees $30, காஞ்சிபுரம் சேலைகள் $100 முதல், பட்டு வேட்டி சால்வை $29.99 முதல், இந்தோனேஷியன் ஹாஃப் கவுன் $9.99, பிரீத்தி மிக்சர் கிரைண்டர் $129.99, வெட் கிரைண்டர் $199.99. ஜூலை மாதம் முழுவதும் நடைபெறும் இந்த மலிவு விற்பனையில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ், 3031 மார்க்கம் ரோடு, யூனிட் 38, சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம் அருகே, 416-492-7973.
2: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ, பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044, selassi.ca.
0: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்காப்ரோ, 416-841-5301, 416-841-5301.
1: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்று மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், நியூ டெல்லி டிரை பிளாசா, 905-667-7200.
0: நல்ல பாட்டு, நாலு விஷயம், FM 102.7, East FM.ca.

0: மற்றும் இசையுடன்
1: பிக்கரிங் அருள் ஜோதி சிவாலயம், ஸ்ரீ கௌரி அம்பிகா சமேத, ஸ்ரீ சாம்பசிவ பெருமான் தேவஸ்தானம், பிரம்மோத்சவ விஞ்ஞாபனம் 2026, ஜூலை 24 வெள்ளி கொடியேற்றம், 30 வியாழன் வேட்டை திருவிழா, 31 வெள்ளி சப்பரம், ஆகஸ்ட் 1 சனி தேர் திருவிழா, 2 ஞாயிறு தீர்த்தம், 3 திங்கள் திருக்கல்யாணம், தீர்த்தோத்சவம் 960 பிரிஸ்கோ ரோட் பிக்கரிங்கில் லேக் ஆன்டாரியோவில் இடம்பெறும். அருள் ஜோதி சிவாலயம், 1734 ஆரஞ்சு ப்ளூ கோட், யூனிட் 10 பிக்கரிங். தொடர்புகளுக்கு 6479899
2: 20 வருடத்துக்கும் மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீட்டர்போரோ, கிங்ஸ்டன், விவர்டன் உட்பட ஜிடிஏ பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில், யெல்லோ பில்டிங்கில், 416-332-2989. Some conditions may apply.
1: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர், 416-821-0462,
3: 4162-0462. சலுகைகள் ஜூலை 31 ஆகஸ்ட் 1, 2, 3 ஆகிய 4 நாட்கள்
4: அமெரிக்கா 4 1 6 4 5 5 3 5 1 4

0: favorite station. 102.7.
1: East FM.
2: வாகன விபத்துக்கோ வழக்கி விழுதல் தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
3: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் மதிப்பை பெற்ற நிறுவனம்
2: தமிழ் பேசும் சட்டத்திறனியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
3: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் அண்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
2: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
4: சுப்பர்
5: கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் ஆகஸ்ட் 1st, 2nd திகதிகளில் ஜோதி விழா 2026. டைட்டில் ஸ்பான்சர் TTR டிரான்ஸ்போர்ட் அண்ட் TSN எக்ஸ்பிரஸ். இவன்ட் ஸ்பான்சர் ரத்திகா ஜுவல்லரி, பவர்ட் பை வீடு விற்பனை முகவர் அஜன் விஜயநாதன். வணிக சாவடிகள், உணவு சாவடிகள், இன்னும் ஏராளம் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் ஆகஸ்ட் 1st ஃபயர்ஸின் சூப்பர் சன்ஸ் இசையிலும், ஆகஸ்ட் 2nd அரவிந்தனின் மெகா டியூனர்ஸ் இசையிலும், தென்னிந்திய பாடகர் ராமோ, சரிகமப ஃபைனலிஸ்ட் அக்ஷயா, ஸ்ரீவாணி, சின்ன செந்தமிழ் மற்றும் கனடிய கலைஞர்கள் வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலய மைதானத்தில் ஜோதி விழா 2026. 416-321-6104.
6: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோபை அருகில் அம்மா நகை அடவுமாடம்.
7: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
8: Lakme Home Sing Garden Suite மற்றும் Rental Multiplex Specialist. குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே Rental Multiplex ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு Rental Multiplex கட்ட திட்டமிடுகிறீர்களா? Lakme Home Sing 416-788-2426. Property வலிவையும் Rental Income-ஐயும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 Project Slots மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள Free Upgrades அல்லது Cashback. Terrio licensed builder with Terrio on warranty. Lakme Home Sync 416-788-2426.
9: காற்றில் பரவும் இசை போல. East FM.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுங்க.
1: மேலும் புதிய வசதிகளுடன் சந்திப்பு தமிழில் உரையாட 416-704-8074 416-704-8074
2: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சம்மர் சேல் காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல் 4 சாரீஸ் $100 5 ஷல்வார்ஸ் $100 சாரி பிளவுஸ் $5 ஷார்ட் டாப் ஃப்ரம் $5 நைட்டி ஃப்ரம் காப்புறுதி
3: தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி ஆட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் சேவை இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியல் ஓடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப் பாடி ஷாப் போன்ற உங்கள் சகலவிதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710 6472682710
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி
5: அது சரி
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது
4: இப்பவே வெளிக்கிறோம் விஜய் ஜுவல்லரிக்கு
6: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் October 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின் கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
7: 416-900-4599 Supra Mortgage Financial Solutions. Residential, commercial, kaana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406. 416-908. 5656 416-908-5656
8: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே
9: தோணும்
8: ஏன்னா இது

listening to your favorite FM station, 102.7 East FM.

कभी नीम नीम कभी शहद शहद कभी नर्म नर्म कभी सत्य सत्य

FM 102.7 East FM. أيها الآباء، مرحبا بكم. نحن

நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் எஃப்எம் 102.7 காற்றலைகளினுடைய சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று ஜூலை மாதம் 30ஆம் தேதி 2026 வியாழக்கிழமை 19 காலை பொழுதொன்று வளர்ந்திருக்கிறது. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பிறந்தநாளை கொண்டாடுகின்றவர்கள், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. இனிமையான காலை வணக்கம்.

18 பாகை செல்சியஸ் வெப்பநிலை 18 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைய கூடுதல் வெப்பநிலையாக நாங்கள் 27 பாகை செல்சியஸ் வெப்பநிலையை சந்திக்கப் போகிறோம். 32 உணரப்படும் உணர்நிலை கூடுதலாக இருக்கும். பிரகாசமான சூரியொளி நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கும் என எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. நாளை வெள்ளிக்கிழமை 27 பாகை செல்சியஸ் 31 உணர்நிலையாக இருக்கும். சனிக்கிழமை 25 பாகை செல்சியஸ் 32 உணர்நிலையாகவும் ஞாயிற்றுக்கிழமை 24 பாகை செல்சியஸ் 30 உணர்நிலையாகவும் இருக்கும். திங்கள் 25 பாகை செல்சியஸ் 29 உணர்நிலை கொண்டதாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை 26 பாகை செல்சியஸ் 31 உணர்நிலையாக இருக்கும். புதன்கிழமை 27 பாகை செல்சியஸ் 33 உணர்நிலையாக இருக்கும். இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறல். அமெரிக்க வர்த்தக பேச்சுவார்த்தைகளின் திருப்பிச்சீட்டாக எரிசக்தியினை கனடா பயன்படுத்துவதன் ஆபத்து குறித்து கனடிய பிரதமர் எச்சரித்துள்ளார். அமெரிக்க வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் எரிசக்தியை ஒரு பேராயுதமாக பயன்படுத்துவதில் இந்த பயணம் இருப்பதாக தான் கருதவில்லை என மாக்கானி சுட்டிக்காட்டினார். நம்பகமான விநியோகஸ்தராக இருப்பதன் அவசியத்தை பிரதமர் மாக்கானி வலியுறுத்தினார். அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் கனடா தனது எரிசக்தி ஏற்றுமதியை துருப்புச்சீட்டாக பயன்படுத்த ஆரம்பித்தால் நம்பகமான விநியோகஸ்தர் என்ற அதன் நட்பேருக்கு பாதிப்பு ஏற்படக்கூடும் என பிரதமர் கவலை வெளியிட்டுள்ளார். வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் ஒரு பேரம் பேசும் கருவியாக அமெரிக்காவிற்கான எரிசக்தி ஏற்றுமதியை கட்டுப்படுத்துவது குறித்த சாத்தியக்கூறுகள் தொடர்பில் பிரதமரிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள். அமெரிக்கா அச்சுறுத்தியுள்ள ஒரு புதிய வரி கட்டணங்களுக்கு எதிராக முக்கியமான எரிசக்தி ஏற்றுமதிகளை ஒரு பேராயுதமாக பயன்படுத்த கனடா முனைந்தால் கனடாவால் அமெரிக்காவை நிலைகுலைய வைக்க முடியும் என ஆன்டாரியோ மாகாண முதல்வர் டாக் ஃபோர்ட் கடந்த வாரம் தெரிவித்திருந்தார். ஆனாலும் இந்த அணுகுமுறையை ஆதரிக்காத மாக்கானி நம்பகமான விநியோகஸ்தர் என்ற கனடாவின் நிலை முக்கியமானதாக இருக்கும் என தெரிவித்தார். கனடா அமெரிக்க வர்த்தக அமைச்சர் கனடாவின் தலைமை வர்த்தக பேச்சுவார்த்தையாளருடன் இணைந்து அமெரிக்காவின் சந்திப்புகளை முன்னெடுத்து வரும் நிலையில் கனேடிய பிரதமரின் இந்த கருத்து வெளியிடப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 19 தேதி கனேடிய பொருட்கள் பலவற்றின் மீது டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தின் 50% புதிய வரி விதிப்பு நடைமுறைக்கு வருவதற்கு சில வாரங்களுக்கு முன்பாக இந்த கருத்து வெளியாகியது. தீயினால் சூழப்பட்ட தனது இருப்பிடத்திலிருந்து வெளியேறும் மருத்துவரை பிரிட்டிஷ் கொலம்பியாவின் காட்டுத்தீயை எதிர்க்கும் குழுவினர் மீட்டனர். பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தின் கிளின்டன் கிராமத்தின் காட்டுத்தீயின் ஆபத்து தொடர்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்கு தனது இடத்திலிருந்து வெளியேற மருத்துவ மந்திரின் இல்லம் தீயினால் சூழப்பட்டு அவரால் வெளியேற முடியாத நிலை தோன்றிய போதும் அவரை காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் குழுவினர் மீட்டனர். இந்த நிலையில் காட்டுத்தீயை தடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ள பணியாளர்கள் மட்டுமே வெளியேற்ற உத்தரவு பகுதியில் இருக்க வேண்டும் என தாம்சன் நிக்கோலா பிராந்திய அவசரகால செயற்பாட்டு மையத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் தெரிவித்தனர். அங்கிருந்து வெளியேற்றப்பட்டவர்களுக்கு நிலைமை குறித்து தெரிவிப்பதற்காக புதன்கிழமை பிற்பகல் நடைபெற்ற ஒரு மீனியர் கூட்டத்தில் இந்த கோரிக்கை மீண்டும் வலியுறுத்தப்பட்டது. கிளின்டன் கிராமத்தில் மேலும் இழப்புகள் ஏற்படுவதை தடுக்கும் பணியில் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. டெஸ்டினேஷன் கனடா உயர் பதவிக்கு முன்னாள் புதிய ஜனநாயக் கட்சியின் தலைவர் நியமிக்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. முன்னாள் என்டிபி தலைவர் ஜக்மீத் சிங் டெஸ்டினேஷன் கனடா அமைப்பின் புதிய தலைமை நிர்வாக அதிகாரியாக தேர்ந்தெடுக்கப்படுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. பல ஆண்டுகள் நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றியதைத் தொடர்ந்து மத்திய நாடாளுமன்ற ஓய்வூதியத்தை பெறுவதற்கான தகுதியினை ஜக்மீத் சிங் பெற்ற பின்னரே இந்த நியமனம் குறித்த சாத்தியக்கூறுகள் எழுந்துள்ளன. நாட்டின் தேசிய சுற்றுலா சந்தைப்படுத்தல் அமைப்பு டெஸ்டினேஷன் கனடா அரசுக்கு சொந்தமான இந்த நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரிக்கு வழங்கப்படும் ஊதியம் வருடத்திற்கு $350,000 வரை இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த நியமனமானது எதிர்கட்சிகளிடம் கடுமையான விமர்சனங்களையும் சந்திக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜக்மீத் சிங்கிற்கு சுற்றுலா துறையில் ஏதேனும் அனுபவம் உள்ளதா என்பது தெளிவாக தெரியவில்லை. 2021 நடைபெற்ற தேர்தலுக்கு பின்னர் நம்பிக்கை ஆதரவு ஒப்பந்தம் மூலம் முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவை பல வருடங்கள் ஆட்சியில் தக்க வைப்பதில் ஜக்மீத் சிங் முக்கிய பங்கு வகித்தார். மார்ச் 2022 எட்டப்பட்ட இந்த ஒப்பந்தத்தின்படி தமக்கு முன்னுரிமைக்குரிய சில விடயங்களை நிறைவேற்றிக் கொள்ளும் வகையில் முக்கிய நம்பிக்கை வாக்கெடுப்புகள் வரவு செலவு திட்ட நடவடிக்கைகளில் லிபரல் கட்சிக்கு என்டிபி ஆதரவளித்தது. இந்த ஒப்பந்தம் 2024 முடிவிற்கு வரும் வரை ஜஸ்டின் ட்ரூடோ அரசாங்கம் ஆட்சியில் நீடிப்பதற்கு என்டிபிஏ காரணமாகவும் அமைந்திருந்தது. முன்னர் வழக்கறிஞரான ஜக்மீத் சிங் 2017 முதல் 2025 வரை என்டிபி தலைவராக செயல்பட்டார். 2019 முதல் 2025 வரை பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தின் பர்னமி சவுத் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அவர் செயல்பட்டிருந்தார். 2025 மத்திய தேர்தலில் ஜக்மீத் சிங் தலைமையிலான என்டிபி கட்சி அதன் வரலாற்றில் மிக மோசமான தேர்தல் முடிவினை பெற்றுக் கொண்டது. அதன் பின்னர் அவர் கட்சியின் தலைமை பதவியிலிருந்து விலகியமை குறிப்பிடத்தக்கது. ஹாமில்டன் நகரில் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் 2 13 வயது இளைஞர்கள் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. வீடொன்றில் இருந்த இவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் 18 வயது மற்றும் 16 வயதுடைய 2 இளைஞர்கள் இந்த சம்பவத்தில் உயிரிழந்திருப்பதாகவும் ஹாமில்டன் காவல்துறையினர் தெரிவித்தனர். முன்னதாக மற்றொரு வீட்டில் இருந்தவர்கள் மீது
பியஸ்பிரே தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அதன் தொடர்ச்சியாகவே இந்த துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றிருக்கலாம் என தாம் சந்தேகிப்பதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். அப்பர் சென்டானியல் பார்க்வே பகுதியில் அமைந்துள்ள இவர்களுடைய வீட்டின் மீது 2:25 அளவில் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. படுகாயமடைந்த நிலையில் அவசர சிகிச்சை பிரிவினரால் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட இருவரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பில் காவல்துறை விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறது. டொரண்டோ நகர முதல்வர் பதவியில் 3வது பிரதான வேட்பாளர் ஒருவர் தனது பெயரை பதிவு செய்துள்ளார். டொரண்டோ நகர முதல்வர் பதவிக்கான வேட்பு மனுவை கன்சர்வேட்டிவ் கட்சியின் முன்னாள் அமைச்சர் கிறிஸ் அலெக்சாண்டர் தாக்கல் செய்தார். டொரண்டோ நகர மன்றத்தில் தனது வேட்பு மனுவை புதன்கிழமை அவர் பதிவு செய்ததன் மூலம் 33 வேட்பாளர்கள் அடங்கிய பட்டியலில் தன்னையும் இணைத்துக் கொண்டார். இந்த பட்டியலில் தற்போதைய நகர முதல்வர் ஆல்வியா சோவ், முன்னாள் நகரசபை உறுப்பினர் பிரெட் பிராட்ஃபோர்ட் ஆகியோர் அடங்குகின்றனர். ஆண்டனியோ மாகாணத்தின் பல்வேறு நகரசபை பதவிகளுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த மே மாதம் ஆரம்பித்தது. பல்வேறு நகரசபை பதவிகளுக்கான தேர்தல் அக்டோபர் 26 ஆண்டனியோவில் நடைபெறுகிறது. திசை மாறி சென்று கொண்டிருப்பதாக அவர் கருதும் ஒரு நகரத்தை மீண்டும் சரியான பாதையில் கொண்டுவர தான் சரியான நபர் என நம்புவதாக கிறிஸ் அலெக்சாண்டர் தெரிவித்தார். அவருடைய வருகை உடனடியாக பிரதான வேட்பாளர்களில் ஒருவரிடமிருந்து விமர்சனத்தை ஈர்த்தது. கிறிஸ் அலெக்சாண்டர் குறித்து தான் கேள்விப்பட்டதே இல்லை என செய்தியாளர்களிடம் பேசிய நகரசபை உறுப்பினர் பிரெட் பிராட்ஃபோர்ட் தெரிவித்தார். கிறிஸ் அலெக்சாண்டரின் அரசியல் செயல்பாடுகள் டொரண்டோவின் விடுமியங்களுக்கு பொருந்தாதவை எனவும் நகர முதல்வர் வேட்பாளர் பிரெட் பிராட்ஃபோர்ட் சுட்டிக்காட்டினார். கனடாவில் டொனால்டு டிரம்ப் பாணி அரசியலை கொண்டு வந்ததாக குற்றம் சாட்டி முன்னாள் அமைச்சர் கிறிஸ் அலெக்சாண்டர் இந்த பதவிக்கு தகுதியற்றவர் என வர்ணித்த பிரெட் பிராட்ஃபோர்ட் அவருடைய பிரசாரத்தை வரும் சுய விளம்பர முயற்சி அல்லது அடுத்த வேலைக்கான ஒரு ஒத்திகேனவும் நிராகரித்துள்ளார். இதேவழி தேர்தல் குறித்து விவாதிக்க இது நேரமல்ல என கூறிய ஆல்வியா சோவ் தனது தலைமை குறித்து கிறிஸ் அலெக்சாண்டர் விமர்சனத்திற்கு நேரடியாக பதிலளிக்க மறுத்து தேர்தல் பிரசாரம் குறித்து பேசுவதையும் தவிர்த்தார். நேருக்கு நேர் மோதலில் பிரெட் பிராட்ஃபோர்டை விட ஆல்வியா சோவ் முன்னிலை வகிப்பார் என புதிய கருத்துக்கணிப்பு ஒன்று தெரிவித்து வரும் நிலையில் கிறிஸ் அலெக்சாண்டரின் வருகை இந்த சமநிலையை குழப்பலாம் என தெரிவிக்கப்படுகிறது. புதனன்று வெளியிடப்பட்ட புதிய கருத்து கணிப்புகளின் முடிவின்படி வாக்காளர்களில் பிராட்ஃபோர்டின் ஆதரவு 41% ஆலிவியா சோவின் ஆதரவு 49% இருப்பது கண்டறியப்பட்டது. கருத்து கணிப்பில் பங்கேற்ற அனைவரிடமும் பிரெட் பிராட்ஃபோர்டுக்கு 33% ஆதரவு இருந்த நிலையில் ஆலிவியா சோவ் 39% ஆதரவை பெற்றிருந்தார். இதில் 8% வேறு ஒரு வேட்பாளருக்கு வாக்களிப்பதாக கூறியிருந்தனர். அதேவேளை 20% வாக்களிப்பது குறித்து இன்னமும் முடிவெடுக்கவில்லை எனவும் கூறியிருக்கிறார்கள். இந்த கருத்து கணிப்பு முன்னெடுக்கப்பட்ட புது கிறிஸ் அலெக்சாண்டர் தேர்தல் களத்தில் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஏஜாக்ஸ் பேக்கரின் நகரசபை உறுப்பினரான நாடாளுமன்ற உறுப்பினரான கிறிஸ் அலெக்சாண்டர் 2013-2015 வரை கனடாவின் குடிபரவுத்துறை அமைச்சராகவும் செயல்பட்டிருந்தார். 2003-2005 வரை ஆப்கான் நாட்டுக்கான கனடாவின் தூதுவராகவும் கிறிஸ் அலெக்சாண்டர் செயல்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. புதன் பிற்பகல் 3 நிலவரப்படி டொரண்டோ நகர முதல்வர் பதவிக்கு 33 வேட்பாளர்கள் போட்டியிடுவதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கனடிய செய்திகள் கேட்டீர்கள். 7:15 குட் மார்னிங் கனடா ஒலித்துக் கொண்டிருக்கிறது.

0: ஏழு மணி 21 நிமிடம்.
1: பாட்டுக்கொரு பண்பலை 102.7
0: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipal, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388
2: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4080, 416-446-4080.
3: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீ ஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீ ஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
4: 416-8-9552
3: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markhaman Steels, Red Building in Ullay, 416-291-3232.
5: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது East FM 102.7.

இலங்கை செய்திகள். சுமணி சித்துப்பாத்தி மாநிலத்தில் புதைக்கப்பட்டுள்ள உறவுகளுக்கு நீதி கோரி யாழ்ப்பாணம் மறை மாவட்ட நீதி சமாதான ஆணைக்குழுவினால் முன்னெடுக்கப்பட்ட அமைதி போராட்டம் சுமணி பகுதியில் இடம்பெற்றுள்ளது. ஆணைக்குழுவின் தலைவர் அருட்தந்தை அந்தோணி பிழை அகஸ்டின் அவர்களின் ஒருங்கிணைப்பில் அரியாதை புனித யூதாதேயூஸ் திருச்சுரூபம் முன்பாக ஆரம்பமான பேரணி சுமணி சந்தியை சென்றடைந்தது. பேரணியின் நிறைவில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர் ஆணையாளர் வால்கர் டாக் அவர்களிடம் கையளிக்கப்படவுள்ள அவசர வேண்டுகோள் அறிக்கையினை அருட்தந்தை அந்தோணி பிள்ளை அகஸ்டின் அவர்கள் வாசித்தார். அந்த அறிக்கையில் 2026 ஆடி மாதம் 21 வரையில் சிறுவர்கள் மற்றும் சிசுக்களின் எச்சங்கள் உட்பட 454 மனித என்பது தொகுதிகள் மீட்கப்பட்ட நிலையில் உண்மை மற்றும் பொறுப்புக்கூறலை உறுதிப்படுத்த சுயாதீன சர்வதேச விசாரணை ஒன்று முன்னெடுக்கப்பட வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. மேலும் மனித எச்சங்களை அகழ்ந்தெடுத்தல், அடையாளம் காணுதல் மற்றும் பாதுகாத்தல் ஆகியவை மினசூட்டா நெறிமுறை உட்பட சர்வதேச தர நிலைகளுக்கு அமைவாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் சுயாதீன டிஎன்ஏ பரிசோதனை, குடும்பங்களின் பங்கேற்பு மற்றும் சாட்சியாளர்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. செம்மணி அகழ்வு பணிகளை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அலுவலகம் தொடர்ந்து கண்காணித்து சான்றுகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சாட்சியாளர்களின் பாதுகாப்பிற்காக யாழ்ப்பாணத்தில் ஐநா மனித உரிமை பொறுமுறையின் பிரசன்னம் அவசியம் என்றும் கூறப்பட்டது. இந்த போராட்டத்தில் யாழ்ப்பாணம் மறை மாவட்ட குருமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம், யாழ்ப்பாண மாகாண அமல மருத்தியாகிகள் சபையின் தலைவர் அருட்தந்தை போல் ஜெயந்தன் பச்சேக், அருட்தந்தையர்கள் துறவிகள் மற்றும் அருட்சகோதரிகள் என 100 அதிகமானவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். சர்வதேச தன்னார்வ தொண்டு நிறுவன பணியாளர்கள் 17 பேரின் உயிர் பறிக்கப்பட்ட மோதூர் சம்பவம் இடம்பெற்று 20 கடந்த போதிலும் அதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் இன்னமும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படவில்லை என மனித உரிமைகள் கண்காணிப்பகம் அதிருப்தி வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் சிரேஷ்ட ஆய்வாளர் மீனாட்சி கங்குலி மற்றும் அதன் சட்ட மற்றும் கொள்கை பிரிவு பணிப்பாளர் ஜேம்ஸ் ரோஸ் ஆகியோர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. திருகோணமலை மோதூர் பகுதியில் 2006 ஆகஸ்ட் மாதம் 4 பிரான்சை சேர்ந்த ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் ஹங்கர் என்ற சர்வதேச அரசு சார்பற்ற நிறுவனத்தின் 17 பணியாளர்கள் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் இடம்பெற்று 20 நிறைவடைய உள்ள போதிலும் இதுவரை குற்றவாளிகளிடம் சட்டத்தின் முன் நிறுத்தப்படவோ தண்டிக்கப்படவோ இல்லை என்பது மனித உரிமை அமைப்புகளினாலும் ஊடகவியலாளர்களினாலும் சுட்டிக்காட்டப்பட்டு வருகிறது. இலங்கை அரசாங்கப் படைகளுக்கும் விடுதலைப் புலிகளுக்கும் இடையில் மோதூர் பகுதியில் தீவிர மோதல் இடம்பெற்ற காலப்பகுதியில் சுனாமி நிவாரணப் பணியில் ஈடுபட்டு வந்த இந்த பணியாளர்கள் தமது அலுவலக வளாகத்திற்குள் முடங்கினார்கள். ஆகஸ்ட் 4 பாதுகாப்பு படையினர் அந்த பகுதியை கட்டுப்பாட்டினுள் கொண்டு வந்த பின்னர் 13 ஆண்கள் மற்றும் 4 பெண்கள் உட்பட 17 பணியாளர்கள் தலை மற்றும் கழுத்து பகுதிகளுக்கு அருகில் துப்பாக்கிச்சூட்டு காயங்களோடு உடலங்களாக மீட்கப்பட்டனர். ஆரம்பத்தில் இந்த சம்பவத்திற்கு விடுதலை புலிகளே காரணம் என அரசாங்க தரப்பில் குற்றம் சாட்டப்பட்ட போதிலும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர்களின் மனித உரிமைகளுக்கான அமைப்பின் விரிவான புலனாய்வு அறிக்கைகள் இந்த சம்பவத்தில் காவல்துறை மற்றும் கடற்படை பிரிவினருக்கு தொடர்பு இருப்பதாகவும் அதனை மூடிமறைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டியிருந்தது. இலங்கையின் உள்நாட்டு போர்க்களத்தில் இடம்பெற்று மிக மோசமான மனித உரிமை முறைகளில் ஒன்றாக கருதப்படும் இந்த சம்பவம் குறித்து ஆட்சிக்கு வந்த பல்வேறு அரசாங்கங்கள் விசாரணைகளை நடத்த உறுதியளித்த போதிலும் இதுவரை உரிய விசாரணைகள் மேற்கொள்ளப்படவில்லை. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் நீண்டகால காத்திருப்பிற்கு முடிவு கட்டும் வகையில் போர்க்கால மனித உரிமை மீறல் வழக்குகள் விசாரணை செய்யும் சுயாதீன அரசு வழக்குறிஞர் கட்டமைப்பு ஒன்றை உருவாக்க வேண்டும் என ஜனாதிபதி அனுர்குமார் திசநாயக்க தலைமையிலான தற்போதைய அரசாங்கத்திற்கு கோரிக்கை விடுப்பதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிக்கும் அரசாங்கத்தின் அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ராஜீவ் அமரசூரிய மற்றும் நீதியமைச்சர் ஹர்ஷன நாணேக்கர் ஆகியோருக்கிடையில் சந்திப்பு ஒன்று நடைபெற்றது. இந்த சந்திப்பின் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட ராஜீவ் அமரசூரிய சட்டம் இந்த சமயத்தில் நிறைவேற்றப்படக்கூடாது என்ற சங்கத்தின் நிலைப்பாட்டை அமைச்சரிடம் விளக்கியதாக கூறினார். சங்கத்தின் விசேட பொதுக்கூட்டத்தில் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அறிக்கையினை நீதியமைச்சரிடம் கையளித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார்.

ஜனாதிபதி மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவித்த பின்னர் அமைச்சர் அதற்கு பதிலளிப்பார் என கூறிய அவர், இதுகுறித்து மேலும் நிபுணர்களின் ஆலோசனைகளை பெற முடியும் என்ற நம்பிக்கையையும் வெளியிட்டார். இந்த சந்திப்பிற்கு பின்னர் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையிலான போராட்டங்கள் குறித்து எங்குமே கலந்துரையாடப்படவில்லை அல்லது அத்தகைய தீர்மானம் எடுக்கப்படவில்லை எனவும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். நிதி தூய்தாக்கல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சேவிற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை எதிர்வரும் அக்டோபர் 29 மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு குடும்ப நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த சம்பவம் குறித்து இரு தனியார் வங்கிக் கணக்குகளை பரிசோதித்து தகவல்களை பெற வேண்டியுள்ளதால் குற்றப்பல நியாயத்தினைகளும் முன்வைத்த கோரிக்கையை அடுத்து குடும்ப பிரதான நீதிவான் அசங்க எஸ் போதாரகமவால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையின் போது நாமல் ராஜபக்சே உள்ளிட்ட இணைய சந்த நபர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தனர். இதனையடுத்து விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து அறிக்கையினை அக்டோபர் 29 சமர்ப்பிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டதோடு வழக்கு அன்றைய தினம் வரை ஒத்திவைக்கப்பட்டது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சேவின் முன்னாள் பிரத்யேக செயலாளர் சுகீஸ்வர பண்டாரவின் பிணிமனு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. இந்த பிணிமனு கோட்டை நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் இன்று எடுத்துக் கொள்ளப்பட்ட போதும் அந்த பிணியை நிராகரிப்பதாக அவர் கூறினார். அதற்கமைய சுகீஸ்வர பண்டாரவை எதிர்வரும் 12 வரை தொடர்ந்து விளக்க மனையில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டது. SNP சர்வதேச தர நிர்ணய நிறுவனம் வெளியிட்ட புதிய மதிப்பீட்டின்படி இலங்கையின் கடன் மதிப்பீட்டை அரசாங்கம் ஸ்திரமான மட்டத்தில் பிடி வெற்றி கண்டுள்ளதாக தொழில் அமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதியமைச்சருமான அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்தார். நிர்வாக சூறாவளி தாக்கம் மற்றும் மத்திய கிழக்கு போர் சூழல் போன்ற வெளிப்புற சவால்களுக்கு மத்தியிலும் சரியான பொருளாதார பாதையில் பயணித்ததால் இந்த நிலைமை சாத்தியமாகியுள்ளதாக அவர் கூறினார். முதலீட்டாளர்களின் நம்பிக்கை அளவிடம் பரிமாற்றம் மற்றும் மாற்றுத்தன்மையை மதிப்பீட்டில் இலங்கை குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை கண்டிருப்பதாகவும் 2022 மிக ஆபத்தான CCC மட்டத்தில் இருந்து இலங்கை 2025 ஆண்டில் CCC+ ஆக உயர்ந்து 2026 ஆண்டு தற்போது B- நிலைக்கு முன்னேறியிருப்பதாகவும் அவர் கூறினார். இறக்குமதிகளை கட்டுப்படுத்தாமலும் பொருளாதாரத்தை சுருக்காமலும் மத்திய வங்கியின் மூலோபாய தலையீடுகள் மூலமே வெளிநாட்டு கையிருப்பு உயர்த்தப்பட்டிருப்பதாக தெரிவித்த பிரதியமைச்சர் கடன் வெளிப்படைத்தன்மையில் இலங்கை சர்வதேச அளவில் 4வது இடத்தை பிடித்திருப்பதாகவும் கூறினார். 2026 ஆண்டில் முதல் காலாண்டில் 5.1% பொருளாதார வளர்ச்சி எட்டப்பட்டிருப்பதாகவும் ஜூலை மாதத்திற்குள் ஆண்டில் எதிர்பார்க்கப்பட்ட வருமானங்களுக்கு 63.5% அரசாங்கம் வெட்டிவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். டாலருக்கு நிகரான ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சியடையும் என பெறப்பட்ட வதந்திகள் பொய்யானவை என்பதை இந்த மதிப்பீடு நிரூபித்திருப்பதாக தெரிவித்த அவர், சரியான கொள்கை முடிவுகள் மற்றும் நிதி ஒழுக்கம் மூலம் எதிர்கால பொருளாதார சவால்களை அரசாங்கம் வெற்றிகரமாக எதிர்கொள்ளும் எனவும் தெரிவித்துள்ளார். இலங்கை செய்திகள் கேட்டீர்கள். 7:36. குட் மார்னிங் கனடாவோடு இணைந்திருக்கிறீர்கள்.

0: 7:42 நிமிடம்.
1: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
2: ABS Mr. P. Singaraj தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS Mr. P. Singaraj ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. Singaraj
3: வாகன விபத்து ஏற்படக்கூடாது,
2: ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ். ABS Mr. P. Singaraj
0: வெர்கோ வெப்ஸ் லோ 416-993-8443
4: புதியதோ
0: அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த ஒரு டாடா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி வீதம், சிறப்பு சலுகைகளோடு பெற்றுக் கொள்ள சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன் பிரிமல் டாடா 5060 East Scarborough 416-720-7439 உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770 கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன்சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770
5: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். சாரீஸ் $400, ஷல்வார்ஸ் $500, சாரி பிளவுஸ் $5, ஷோர்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டிஸ் ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடை தெரிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். 2950 பர்ச் மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச் மவுண்ட் அண்ட் ஃபின்ச். 416-474-1
6: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லினக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கும் மற்றும் டேங்க்லெஸ் ஓட ஹீரர்ஸ் விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய பைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட் மார்க்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில் எல்லோ பில்டிங்கில். 416-332-2989 416-332-2989 Some conditions may apply.
1: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் .ca, ஈஸ்ட் எஃப்எம் .ca.
7: சிலு சிலு வென குளிர் அடிக்குது, அடிக்குது சிறு அரும்புகள் மணல் வெடிக்குது, வெடிக்குது வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றது.

0: அனைத்துலக செய்திகள். அமெரிக்க மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையில் அதிகரித்து வரும் ராணுவ மோதல்களை உடனடியாக நிறுத்திவிட்டு இருதரப்பும் தூதரக ரீதியிலான பேச்சுவார்த்தைகளுக்கு திரும்ப வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் வலியுறுத்தினார். இது தொடர்பில் நியூயார்க்கில் ஊடகவியலாளர்களிடம் கருத்து வெளியிட்ட ஐநாவின் துணை பேச்சாளர், இருதரப்பினரும் பேச்சுவார்த்தைக்கு முன்வராவிட்டால் இந்த மோதல் ஒரு பெரிய போராக விரிவடையும் என்று பொதுச் செயலாளர் நீண்டகாலமாக கவலை கொண்டுள்ளார். கடந்த சில மணி நேரங்களில் நடைபெறும் சம்பவங்களை பார்க்கும்போது அந்த அச்சம் நிஜமாவது போல் தோன்றுகிறது. தற்போது அரங்கேறி வரும் வன்முறை சம்பவங்கள் எந்த விதத்திலும் நேர்மறையானவை அல்ல என தெரிவித்த அவர், இரு நாடுகளும் உடனடியாக போரை நிறுத்த வேண்டும் என்பதில் பொதுச் செயலாளர் உறுதியோடு இருப்பதாகவும் தெரிவித்தார். இந்த நிலையில் பாகிஸ்தான், கட்டார் உட்பட்ட நாடுகள் மேற்கொண்டு வரும் மத்தியஸ்த முயற்சிகளை பயன்படுத்தி தூதரக வழிமுறைகள் மூலம் தீர்வு காண முன்வர வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. மத்திய கிழக்கில் அமெரிக்க படைகள் மீது நடத்தப்பட்ட திடீர் தாக்குதல் முயற்சிகளுக்கு பதிலாக ஈரான் மீது தாக்குதல்களை தொடங்க ஆரம்பித்துள்ளதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்தது. ஜோர்டானில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீதும் ஹோமுஸ் நீரிணையில் உள்ள கப்பல்கள் மீதும் செவ்வாய்க்கிழமை ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலாக இந்த தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டதாக சென்காம் தெரிவித்தது. ஈராக்கில் உள்ள ஈரானின் ஆதரவு படைகளை இலக்காக கொண்டு அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் இணைந்து நடத்திய தாக்குதல்கள் முதன்முறையாக பகிரங்கமாக அறிவிக்கப்பட்டு மோதல் விரிவடைந்த மறுநாளே இந்த அண்மைய தாக்குதல்கள் இடம்பெற்றன. பிப்ரவரி மாதத்தில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது ராணுவ தாக்குதல்களை நடத்திய போது அந்த போர் சில வாரங்கள் மட்டுமே நீடிக்கும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். ஆனால் தற்போது அது 5 மாதங்களாக தொடர்கிறது. மேலும் மோதல் முடிவிற்கு வருவதற்கான இந்த அறிகுறியும் தென்படவில்லை. புதன்கிழமை அறிவிக்கப்பட்ட தாக்குதல்களுக்கு சில மணி நேரத்திற்கு முன்பாக ஒரு நாள் அமெரிக்க படைகள் மீது ஈரான் நடத்திய தாக்குதல் முயற்சிக்கு பதிலாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ட்ரம்ப் தெரிவித்தார். கடந்த வெள்ளிக்கிழமை தொடர்ச்சியாக 13 இரவுகள் நீடித்த தீவிர குண்டுவீச்சு நடவடிக்கைகளை ட்ரம்ப் கடந்த வார இறுதியில் இடைநிறுத்தினார். இந்த தாக்குதல்கள் ஈரானிய ஆயுதங்கள் மற்றும் ராணுவ தளங்களை குறிவைத்ததாக அமெரிக்கா தெரிவித்தது. இதில் ஏராளமானவர்கள் உயிரிழந்தார்கள். 2023 அக்டோபரில் இஸ்ரேலில் யுத்தம் ஆரம்பித்ததிலிருந்து காசா பகுதியில் 60,000 அதிகமான சிறுவர்கள் தமது பெற்றோரில் ஒருவரையாவது இழந்துள்ளதாக காசாவின் சுகாதார அமைச்சு அறிவித்தது. குறைந்தது 60,737 சிறுவர்கள் ஒரு பெற்றோரையாவது இழந்துள்ளார்கள். இவர்களில் 52,095 பேர் தமது தந்தையினையும், 5,929 பேர் தமது தாயினையும், 2,713 பேர் இரண்டு பெற்றோரையும் இழந்துள்ளதாக கூறப்படுகிறது. 8,858 பேரை கொண்ட 2,276 குடும்பங்கள் குடிமக்கள் பதிவேட்டிலிருந்து முற்றிலும் அழிக்கப்பட்டிருப்பதாக அமைச்சு அறிவித்தது. அக்டோபர் 2023 முதல் 73,000 அதிகமான பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுவிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் மாதத்தில் போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் இஸ்ரேல் காசா முழுவதிலும் தொடர்ந்து கூடிய தாக்குதல்கள் நடத்தி வருவதால் போர் நிறுத்தத்திற்கு பின்பு 1,100 மரணங்கள் அங்கு பதிவாகியுள்ளன. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் எரிபொருள் தட்டுப்பாடு கடுமையான நிலையை எட்டியுள்ளதோடு நிலைமை தொடர்ந்தும் தீவிரமடைந்து வருகிறது. இதனால் பல எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மூடப்பட்டு வருகின்றன. இந்த பிரச்சினை பலஸ்தீன மக்களுக்கு மிக முக்கியமானதாகும். சோதனை சாவடிகளில் இஸ்லாமிய படைகள் பலஸ்தீனர்களை மணிக்கணக்கில் தடுத்து நிறுத்துகின்றனர். இதனால் அதிகளவிலான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதனால் மக்களுக்கு எரிபொருள் தேவை அதிகரித்துள்ளது. பலஸ்தீனர்கள் மீதான தாக்குதல்களுக்கு மேலதிகமாக இந்த எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக அவர்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல முடியாத இக்கட்டான நிலை தோன்றியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: அனைத்துலக செய்திகள் கேட்டீர்கள். 7:55 நிமிடம்

இது சாத்தியமற்றது என்பது அது சாத்தியப்படும் வரை மட்டுமே உண்மையாக இருக்கும். இதுதான் அடிப்படையான உண்மை. பலபடியங்களில் இது சாத்தியப்படாது என்று நாம் நினைத்துக் கொண்டிருப்போம், ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அது சாத்தியமாக்கப்பட்டுவிடும். இப்படி பலபடியங்கள் இந்த பூமி பந்தில் தொடர்ந்து நடந்தேறிக்கொண்டே இருக்கின்றன. நிலவுக்கு மனிதர்கள் செல்ல முடியுமா என்று கேட்ட காலம் ஒன்று இருந்தது. இப்போது நிலவுக்கு அடிக்கடி சென்று வரக்கூடியதாக இருக்கிறது. அதுபோலத்தான் மனிதர்களால் பறக்க முடியுமா என்று கேள்வி எழுந்த போது அதை அவர்கள் உடைத்து பறக்க வைத்தார்கள். உலகம் சுருங்கி போனது. தொலைவில் இருக்கின்றவர்களோடு பேச முடியுமா என்று கேள்வி இருந்தது. அது சாத்தியப்படுமா என்று இருந்தது. அதன் பின்னர் தொலைபேசியும் இணையமும் கண்டுபிடிக்கப்பட்டு உலகம் இன்று சுருங்கி நிற்கிறது. மனிதர்களை விட சிந்திக்கும் ஆற்றல் கொண்ட ஏதாவது ஒன்றை மனிதர்களால் கண்டுபிடிக்க முடியுமா என்ற கேள்வி பிறந்தது. மனிதர்களைப் போலவே அதையும் தாண்டி விரைவாக சிந்திக்கவும் செயல்படவும் கூடிய செயற்கை நுண்ணறிவுகள் வந்து சேர்ந்துவிட்டனாக சாதிக்கப்படும் வரை மட்டுமே இது சாத்தியமா என்ற கேள்வி எழுந்து கொண்டிருக்கிறது. வரலாற்றில் பெரிய சாதனைகள் அனைத்தும் ஒரு காலத்தில் சாத்தியமற்றதாகத்தான் கருதப்பட்டது. இன்று உங்கள் இலக்கு எவ்வளவு பெரியதாக தோன்றினாலும் அதை சாத்தியமற்றது என்று முடிவு செய்து விடாதீர்கள். ஒரு அடி, பின்பு மற்றொரு அடி. அப்படித்தான் பெரிய இலக்குகள் அடியப்படுகின்றன. நம்பிக்கையுடன் அடியெடுத்து வையுங்கள். எந்த பெரிய இலக்காக இருந்தாலும் அதை உங்களால் வெற்றி கொள்ள முடியும்.

0: எட்டு மணி ஆறு நிமிடம். இன்றைய நாடின் முதன்மை செய்திகள். தற்போதைய வெப்பநிலை 20 ரூபாக செல்சியஸ் 22 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சூரியொளி பிரகாசமாக இருக்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கும். கூடுதலாக 28 செல்சியஸ் வெப்பநிலையை நாம் சந்திக்க போகிறோம். 32 உணர்நிலை கொண்டதாக இருக்கும். நாளை வெள்ளிக்கிழமையை பொறுத்தவரையில் 27 செல்சியஸ், 31 உணர்நிலையாக இருக்கும். சனிக்கிழமை 25 செல்சியஸ், 32 உணர்நிலையாக இருக்கும். 2 நாட்களும் மழைக்கான வாய்ப்புகளோடு இந்த முறை வார விடுமுறை இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை 24 செல்சியஸ், 30 உணர்நிலையாக இருக்கும். திங்களை பொறுத்தவரையில் 25 செல்சியஸ், 29 உணர்நிலையாகவும். செவ்வாய் 26 செல்சியஸ், 31 உணர்நிலையாகவும். புதன் 27 செல்சியஸ், 33 உணர்நிலையாகவும் இருக்கும். இதுதான் எதிர்வரும் நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறல். அமெரிக்க வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் துடுப்புச்சீட்டாக கெனடிய எரிசக்தியினை கனடா பயன்படுத்துவதன் ஆபத்துகள் குறித்து கெனடிய பிரதமர் எச்சரித்துள்ளார். அமெரிக்க வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் எரிசக்தியை ஒரு போராயுதமாக பயன்படுத்துவதில் எந்த பயனும் இருப்பதாக தான் கருதவில்லை என பிரதமர் மாக்கானி தெரிவித்தார். நம்பகமான விநியோகஸ்தராக இருப்பதன் அவசியத்தை பிரதமர் மாக்கானி வலியுறுத்தினார். அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் கனடா தனது எரிசக்தி ஏற்றுமதியை துடுப்புச்சீட்டாக பயன்படுத்த ஆரம்பித்தால் நம்பகமான விநியோகஸ்தர் என்ற அதன் நற்பெயருக்கு பாதிப்பு ஏற்படும் என பிரதமர் குறிப்பிட்டார். வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் ஒரு பேரம் பேசும் கருவியாக அமெரிக்காவிற்கான எரிசக்தி ஏற்றுமதியை கட்டுப்படுத்துவது குறித்த சாத்தியக்கள் குறித்து பிரதமரிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள். அமெரிக்கா அச்சுறுத்தியுள்ள ஒரு புதிய வரி கட்டணத்திற்கு எதிராக முக்கியமான எரிசக்தி ஏற்றுமதிகளை போராயுதமாக பயன்படுத்த கனடா முனைந்தால் கனடாவால் அமெரிக்காவை நிலைகுலிய வைக்க முடியும் என ஆன்டாரியோ மாகாண முதல்வர் டாக் ஃபோர்ட் கடந்த வாரம் தெரிவித்திருந்தார். ஆனாலும் இந்த அணுகுமுறையினை ஆதரிக்காத பிரதமர் மாக்கானே நம்பகமான விநியோகஸ்தர் என்ற கனடாவின் நிலை முக்கியமானதாக என்றும் கூறினார். கனடா அமெரிக்க வர்த்தக அமைச்சர் கனடாவின் தலைமை வர்த்தக பேச்சுவார்த்தையாளருடன் இணைந்து அமெரிக்காவின் சந்திப்புகளை முன்னெடுத்து வரும் நிலையில் கெனடிய பிரதமர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். ஆகஸ்ட் 19 கெனடிய பொருட்கள் பலவற்றின் மீது டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தின் 50% புதிய வரி விதிப்பு நடைமுறைக்கு வருவதற்கு சில வாரங்களுக்கு முன்பாக இந்த கருத்து வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் செமினி சித்துப்பாத்தி மாநிலத்தில் புதைக்கப்பட்டுள்ள உறவுகளுக்கு நீதி கோரி யாழ்ப்பாணம் மறைமாவட்ட நீதி சமாதான ஆணைக்குழுவினால் முன்னெடுக்கப்பட்ட அமைதி போராட்டம் செமினி பகுதியில் இடம்பெற்றது. ஆணைக்குழுவின் தலைவர் அடுத்தந்தை அந்தோணி பிள்ளை ஆகஸ்டின் அவர்களின் ஒருங்கிணைப்பில் அரியாலை புனித யூதா தேயு திருச்சரூபம் முன்பாக ஆரம்பமான பேரணி செம்மினி சென்றியை சந்தியினை சென்றடைந்தது. பேரணியின் நிறைவில் ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் உயர் ஆணையாளர் வால்கர் டாக் அவர்களிடம் கையளிக்கப்படவுள்ள அவசர வேண்டுகோள் அறிக்கையினை அடுத்தந்தை அந்தோணி பிள்ளை ஆகஸ்டின் வாசித்தார். அந்த அறிக்கையில் 2026 ஆடி மாதம் 21 வரையில் சிறுவர்கள் மற்றும் எச்சங்கள் சிசுக்களின் எச்சங்கள் உட்பட 454 மனித இன்பு கூட்டுத்தொகுதிகள் மீட்கப்பட்ட நிலையில் உண்மை மற்றும் பொறுப்பு கூறலை உறுதிப்படுத்த சுயாதீன சர்வதேச விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. மனித எச்சங்களை அகழ்ந்தெடுத்தல், அடையாளம் காணுதல் மற்றும் பாதுகாத்தல் ஆகியவை மினிசோட்டா நெறிமை உட்பட சர்வதேச தர நிலைகளுக்கு அமைவாக மேற்கொள்ளப்பட வேண்டும். சுயாதீன டிஎன்ஏ பரிசோதனை, குடும்பங்களின் பங்கேற்பு மற்றும் சாட்சியாளர்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. செம்மணி அகழ்வு பணிகளை ஐநா மனித அலுவலகம் தொடர்ந்து கண்காணித்து சான்றுகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சாட்சியாளர்களின் பாதுகாப்பிற்காக யாழ்ப்பாணத்தில் ஐக்கிய நாடுகள் மருதுரிமை பொறுமுறையின் பிரசன்னம் அவசியம் எனவும் கூறப்பட்டது. இந்த போராட்டத்தில் யாழ்ப்பாணம் மறை மாவட்ட குரு முதல்வர் அருள்தந்தை ஜெபரண்ணம், யாழ்ப்பாண மாகாண அமல மரித்தியாகிகள் சபையின் முதல்வர் அருள்தந்தை பவுல் ஜெயந்தன், அருட்தந்தையர்கள் துறவிகள் மற்றும் அருட் சகோதரிகள் என 100 அதிகமானவர்கள் கலந்து கொண்டனர். அமெரிக்க மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையில் அதிகரித்து வரும் ராணுவ மோதல்களை உடனடியாக நிறுத்திவிட்டு இருதரப்பும் தூதரக ரீதியிலான பேச்சுவார்த்தைகளுக்கு திரும்ப வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தினார். இது தொடர்பில் நியூயோர்க்கில் ஊடகவியலாளர்களிடம் கருத்து வெளியிட்ட ஐநாவின் துணை பேச்சாளர் இரு தரப்பினரும் பேச்சுவார்த்தைக்கு முன்வராவிட்டால் இந்த மோதல் ஒரு பெரிய போராக விரிவடையும் என பொதுச் செயலாளர் நீண்டகாலமாக கவலை கொண்டிருந்தார். கடந்த சில மணி நேரங்களில் நடைபெறும் சம்பவங்களை பார்க்கின்ற போது இந்த அச்சம் நிஜமாவது போல் தோன்றுகிறது. தற்போது இறங்கறி வரும் வன்முறை சம்பவங்கள் எந்த விதத்திலும் நேர்மறையானவை அல்ல என தெரிவித்த அவர் இரு நாடுகளும் உடனடியாக போரை நிறுத்த வேண்டும் என்பதில் பொதுச் செயலாளர் உறுதியாக இருப்பதாகவும் கூறினார். இந்நிலையில் பாகிஸ்தான், கட்டார் உட்பட நாடுகள் மேற்கொண்டு வந்த மத்தியஸ்த முயற்சிகளை பயன்படுத்தி தூதரக வழிமுறைகள் மூலம் தீர்வு காண முன்வர வேண்டும் எனவும் ஐக்கிய நாடுகள் சபை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. இன்றைய நாடின் முதன்மை செய்திகள்.
1: தாங்க பூதகியாக பணித்திடுவாயா, பாவை விரகம் பருகிடுவாயா, ஆயர் தம்மாயா நீவா, ஆயர் தம்மாயா நீவா, ஆயர் தம்மாயா நீவா.

கிருபிதா.

0: எட்டு மணி 16 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா ஒலித்துக் கொண்டிருக்கிறது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: Lakme Home Sing, Garden Suite, மற்றும் Rental Multiplex Specialist. குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? Lakme Home Sing 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tarion license builder with Tarion warranty. Lakme Home Sing 416-788-2426.
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 437-999-4450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 437-999-4450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
4: அளிக்கின்றது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். பலசரக்கு பொருட்களுக்கும் துரித பணமாற்று சேவைக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு நாடுவது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். ஸ்பீட் மணி டிரான்ஸ்பர் உலகில் அனைத்து நாடுகளுக்கும், சேம் டே சர்வீஸ், இருவழி சேவை. அத்துடன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் பார்ப்பதற்கான விவரங்களுக்கும் நாடுங்கள். சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், மார்க்கம் என் 416-724-6666. சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், தரம் தராதரம் நிரந்தரம்.
5: உங்கள் அடுத்த குடும்ப விடுமுறைக்கேற்ற அழகிய வில்லேஜ் ஹவுஸ் இப்போது குறுகிய கால வாடகைக்கு கிடைக்கின்றது. ஒடோவாவில் இருந்து 1 hour and 20 minutes, கியூபெக் போர்டருக்கு 8 minutes, சென்ட் லாரன்ஸ் ரிவருக்கு 12 minutes, கார்ன்வாலுக்கு 30 minutes, மாண்ட்ரியலுக்கு 1 hour, US பார்டருக்கு 30 minutes, மற்றும் வெல்மோரின் டெம்பிளுக்கு 1 hour and 30 minutes மட்டுமே. இந்த வீட்டில் 5 bedrooms, 3 washrooms, 2 fully equipped kitchens, ஒவ்வொரு ஃப்ளோரிலும் வாஷ் அண்ட் ட்ரையர், 10க்கும் அதிகமான கார் பார்க்கிங் வசதி. புக்கிங் செய்ய அலையுங்கள் 6 4 7 7 0 6 8 6 8 6 4 7 7 0 6 8 6 8.
1: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
0: 8 மணி 19 நிமிடம்.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 அனைவரிடத்திலும் அன்பு செலுத்துங்கள். ஒருவரையும் வெறுக்காதீர்கள். வாழ்வது ஒருமுறை. அந்த வாழ்க்கையை அழகாக மாற்றுங்கள். அன்பு ஒன்றே வாழ்க்கையை அழகாக மாற்றும். மனங்களை திறக்கின்ற சாவி எங்களிடம் இருக்கிறது. அதில் மிக முக்கியமானது இந்த அன்பு. அன்பு செய்யுங்கள் என்று சொல்கிறார் பேராசிரியர் ஜெயந்தஸ்ரீ பாலகிருஷ்ணன். ஏன் நாம் அன்பு செய்ய வேண்டும்? அன்பின் அவசியம் என்ன?
1: உலகத்தில் உள்ள நல்ல குணங்கள் எல்லாம் அது அன்பாக, மனிதனுடைய நல்ல குணங்களும் மனிதனுடைய அல்ல குணங்களும், நான் தீய குணங்கள்னு சொல்லவே இல்லை. வள்ளுவனும் சொல்லலாம், ரொம்ப அழகா சொல்றான், பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் தமர்க்கின்னா பிற்பகல் எப்படி வரும்னு கேட்கறான். தானே வரும், நீ கூப்பிட கூட வேண்டாம். அதான் இன்விடேஷன் வச்சாச்சு. மிரட்டி மிரட்டி சொல்லக்கூடிய அந்த பாங்கு, தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் மஞ்சப்படும். எப்படி மிரட்டுறான் பாருங்க. ஐயோ தப்பு பண்ணாதேப்பா, பண்ணினா அது நெருப்பை விட மோசமாக போயிடும். அப்புறம் மறந்தும் பிறன் கேடு சூழற்க, அண்ணல் சொன்னதுலேருந்து அத்தனை பேரும் அதுதான், மறந்தும் மறந்தியா கூட பிறன் கேடு சூழற்க யோசிச்சிடாதேமா. சூழின் மேலே ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கானே, அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. அன்பு அரணோடு சேர்ந்து வரக்கூடியது. அன்பு ரொம்ப ரொம்ப விசுரூபிக்கக்கூடிய ஒன்று. அதனால உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுடைய நல்ல குணங்களையும் அல்லாத குணங்களையும் ஒன்றாக சேர்த்து ஒரு அசிரீரி ஒரு நாள் காலையில் கூப்பிட்டுதான் கூப்பிட்டு சொல்லுதான், மனிதர்களுக்குள்ளேயே உட்காந்துருக்கீங்க, கருணை உட்காந்துருக்கு, கோபம் உட்காந்துருக்கு, பொறுமை உட்காந்துருக்கு, பொறாமை உட்காந்துருக்கு, காலம் தவறாமை உட்காந்துருக்கு, காலம் கருதாமை உட்காந்துருக்கு, எல்லாம் உட்காந்துட்டுருக்கு. அத்தனைக்கும் ஓய்வு வேண்டாமா? எத்தனை காலம்தான் மனிதன் உடம்புக்குள்ள மனிதன் மனதுக்குள்ள இப்படி சிக்கிட்டு உட்காந்துருப்பீங்க? இன்னிலிருந்து ஒரு 3 நாட்கள் உங்கள் எல்லாருக்கும் விடுமுறை, போங்க. போய் எல்லாரும் சந்தோஷமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய மிக ரம்யமான, மிக மிக அழகான, காலம் போவதே தெரியாத, பகலும் இரவுக்கும் ஒரு வேறுபாடு இல்லாத அளவுக்கு அத்தனை அழகான வனப்பு மிகுந்த ஒரு அழகான தீவிற்கு, அந்த தீவுக்கு போங்க. அந்த தீவில் 3 நாட்கள் சந்தோஷமாக நல்லவையும் அல்லவையும் அமைதியாக விடுதலையை அனுபவியுங்கள். சரி, எல்லாம் இறங்கி போயாச்சு, எல்லாரும் ஒரு கப்பலில் வந்தாச்சு, எல்லாரையும் இறக்கி விட்டாச்சு. இறக்கி விட்டபோது கடைசியாக இறங்கியது அன்பு. எல்லாரும் இறங்கியாச்சான்னு ஒரு தடவை பார்த்துட்டு கப்பல் மாலுமியும் அதோட இறங்கி வந்தால் ரொம்ப நல்லா இருக்குமேன்னு அவரையும் இறக்க வர சொல்லி அவர் கூடவும் வந்து கடைசியாக வந்து நின்றது அன்பு. 3 நாட்கள் நல்லவை அல்லவைங்கிற வித்தியாசமே இல்லை, பொறாமைக்கும் பொறுமைக்கும் வித்தியாசம் இல்லை. எல்லாரும் கையோடு கை கோத்து உறவு கொண்டாடி அவ்வளவு சந்தோஷமாக அந்த 3 நாட்கள் போனதே தெரியாமல் கொண்டாடிட்டு இருக்காங்க. இவ்வளவு அழகாக அந்த 3 நாட்கள் போய் ஒரு மாலை பொழுது இன்று இரவு எல்லாரும் இங்கிருந்து கிளம்பணும். என்ன, நம்மளுடைய எல்லா பண்புகளும் இன்றைக்கு இங்கிருந்து கிளம்பணும், மீண்டும் மனிதனுக்குள்ளே வந்து குடிகொள்ளணும், அவ்வளவே தான் அப்படின்னு சொன்ன பொழுது மாலை நேரம் வந்தாச்சு. சூரியனர் போய் மேலே இருக்கக்கூடிய சந்திரன், மிச்சம் இருக்கக்கூடிய சந்திரன் மெதுவாக உள்ள வரும்போது மீண்டும் ஒரு அசிரீரி கேட்குது, என்ன, இன்னும் அரை மணி நேரத்திற்குள் இங்கே மிகப்பெரிய சூறாவளி வீசப்போகிறது, யாருக்கெல்லாம் ஓடணுமோ தீவை விட்டு அவங்க எல்லாம் ஓடினா பக்கத்தில் 10 படகுகள் இருக்குது, சீக்கிரம், அவ்வளவே தான். அது நேரம் வரைக்கும் தோளோடு தோள் சேர்ந்த நிபர்கள், கையோடு கை சேர்ந்த நிபர்கள், இல்லை நம்மளை போல உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுக்க முடியுமான்னு கேட்டு வாங்கின நபர்கள், 2 செல்ஃபி எடுத்துக்கிட்ட நபர்கள், அத்தனை குணங்களும் பாஞ்சு காணாம போயாச்சு. கிடைச்ச படகுல அவங்கவுங்க தெரிஞ்சவங்களும் தெரியாதவங்க எல்லாரையும் ஏத்திக்கிட்டு போக ஆரம்பிச்சாச்சு. ஆனா அன்புக்கு தான் உடனடியா ஓடவே தெரியாது. அன்பு வந்தாச்சுன்னா போன்னு சொன்னாலும் போக மாட்டேன் அப்படின்னு கீழே உருண்டு காலை உதச்சு முரண்படுத்தக்கூடிய ஒரு குணம் மனிதன்கிட்ட இருக்குன்னா அது அன்பு மட்டும்தான். இந்த அன்பு மெதுவாக போய் பார்க்குது, இங்கே யாரெல்லாம் இருக்காங்க, இங்கே யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு தேடுதான். யாரையாவது விட்டுட்டு வந்துட்டோமா, புதர் நடுவில் யாராவது மாட்டிட்டு இருப்பாங்களா, இல்லை ஒரு குகைக்குள்ளே யாராவது போய் மாட்டியிருப்பாங்களா, சந்தோஷமாக படுத்து தூங்கிட்டு எழுந்திருக்காமல் யாராவது இருப்பாங்களா, ஒவ்வொன்றையா தேடி தேடி தேடி திரும்பி திரும்பி பார்த்து ஒருத்தரும் இல்லை அப்படின்னு ஊர்ஜிதமானதுக்கப்புறம் அன்பு மெதுவாக. ஆனால் அசிரீரி மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கு, எல்லாரும் ஏறியாச்சு, எல்லாரும் ஏறியாச்சு, நீ மட்டும்தான் மிச்சம், நீ மட்டும்தான் மிச்சம் அப்படின்னு சொல்லும் போதும் அன்புக்கு பல நேரங்களில் காதே கேட்காது. அன்பனுடைய குண தோஷங்கள்ல இதுவும் ஒன்று, குறைகள் அது கண்ணுக்கே தெரியாது, குறைகள் யார் சொன்னாலும் அதுக்கு காதையே கேட்காது, அதே போல் நிறைகளை மட்டுமே பார்த்து பார்த்து பழக்கப்பட்ட ஒரு குணம் அது. சரி, வந்து பார்க்குது, பார்த்தா எல்லாரும் கப்பலை அவங்கவுங்க சின்ன சின்ன தோணி கப்பலை காணும், சின்ன சின்ன தோணி, காற்று அதிகமாக வீச ஆரம்பிச்சாச்சு, கையில் துடுப்பு இருந்தா பத்துமான்னு தெரியாது. ஓடி ஓடி ஏறும்போது அன்பு காலில் புழுதி படப்பட ஓடி வந்து முதல்ல இருக்கக்கூடிய படகு கிட்டே கேட்டது, நீ தானே கடமை, இதில் கடமை உட்காந்துருக்கல, என்ன கொஞ்சம் ஏற்றுக்கிறியா அப்படின்னு கேட்டவுடனே கடமை சொல்லிச்சா, ஐயோ முடியாது, 3 நாளாக என் கடமைகளெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன், அந்த கவலையே பெருங்கவலையாக இருக்குது, ஏதோ ஒரு அசிரீதி கூப்பிட்டுதுன்னு ஓடி வந்தேன், உன்னெல்லாம் ஏற்றிட்டு போனால் நீ பாதியில் இங்கே நிறுத்து அங்கே நிறுத்துன்னு சொல்வேன், 4 பேரை ஏற்ற சொல்வேன், என்னால் முடியாது முடியாது நான் ஓடுறேன் அப்படின்னு கடமை துடுப்பு வலிச்சு போயாச்சும். அடுத்தது பார்த்தா பொறுமை, ஐயோ பொறுமை, உனக்கு தான் ரொம்ப பொறுமை ஜாஸ்தி, நீ எனக்காக தான் காத்துட்ருக்கேன்னு, ஐயோ பொறுமை முழுக்க முழுக்க பொறுமையாக இருந்தால் எதிரில் இருக்கிறவங்க ஏமாத்திட்டு போயிடுவாங்க. எப்போ பொங்கணும் எப்போ பொறுக்கணும் அப்படின்லாம் எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பாக இனிமேல் நான் நிற்க மாட்டேன். ஒவ்வொரு குணமும் நல்ல குணம் நல்ல குணம் எந்த குணத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் எல்லாம் போயாச்சு, இனி இங்கே மாட்டிக்கொண்டோம் அப்படின்னு அன்பு நினச்சிட்டு இருக்கும்போது அப்போ கூட அதுக்கு யார் மேலேயும் கோபம் இல்லை, யார் மேலேயும் வருத்தம் இல்லை, ஐயோ இப்படி ஏமாளி ஆயிட்டோமே அப்படிங்கிற ஒரு சுய பச்சாதாபமும் இல்லை. நாம் பெரும்பாலும் அப்படி ஒன்று சொல்வோம், இந்த காலத்தில் அன்பே காட்டக்கூடாது சார் அப்படின்னு நாம் ஒரு பிரகடனப்படுத்துவோம். யாராவது திரும்பி நமக்கு ஒரு நன்றி சொல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னா, ஒரு புன்னகை கொடுக்காமல் போயிட்டாங்கன்னா, அப்போ புரிஞ்சுக்கணும் உண்மைதான், நாம் காமிச்ச மாதிரி போலியான அன்புக்கு காலமே கிடையாது. உண்மையான அன்பு யாராவது திரும்பி பார்த்தாங்களான்னு அது திரும்பி பார்க்காது, சிரிச்சாங்களான்னு அது சிரிக்காது. ஏன் பேருந்தில் வந்திருக்கக்கூடிய பெண்மணிக்கு எழுந்திரிச்சு இடம் கொடுத்து எல்லாரும் பார்த்துட்டாங்களான்னு ஒரு தடவை அவசரமாக ஒரு பார்வை விடுறோம் இல்லையா, அந்த பார்வை கூட அன்பு பார்க்காது. வந்திருக்கக்கூடிய பெண்மணிக்கு கொடுக்க வேண்டியது என்னோட கடமை, அவ்வளவே தான். இன்னும் வேற ஏதாவது கொடுக்க முடிஞ்சிருந்தா நான் கொடுத்துருப்பேனே அப்படின்னு சொல்லக்கூடியது. அன்பு பார்க்கறது ஒண்ணுமே தெரியல, வானம் எல்லாம் இருண்டு வந்தாச்சு, பேரிரைச்சலோட ஊன்னு காற்றடிக்க ஆரம்பிச்சாச்சு, பெருமழை கொட்ட போது இந்த தீவும் பாதுகாப்பானது அல்ல அப்படின்னு அன்புக்கு தெரியும். சரி போ, அதனுடைய வருத்தம் இவங்கெல்லாம் போற வழியில பாதியில பெரு சூறாவளியில மாட்டிட்டா என்ன பண்றது, அப்படி யாராவது கடல்ல விழுந்திருந்தா கூட அவங்களை காப்பாற்றி கொண்டு போகணுமே, எல்லா பண்புகளுமே மனிதர்களுக்கு தேவையாச்சே, இது எப்படி விடுறது அப்படிங்கும்போது ரொம்ப பழுதுபட்ட ஒரு ஓட்டை படகு மாதிரி ஏறி உட்காந்தீங்கன்னா உள்ள போயிரும் அப்படின்னு தோணுது. அந்த படகுல ஏதோ ஒரு வயது போன மிக முதிர்ந்த நிறைய அப்படின்னா இதற்கு மேல் நிறைக்க முடியாது, திரைன்னு இதற்கு மேல் முகத்தில் சுருக்கம் விட முடியாது, அத்தனை முதிய ஒரு நபர் கையில ஒரு சின்ன ஒரு துடுப்போட அந்த அழகா அந்த ஓட்ட படகை ஓட்டிட்டே வராரு. ஆபத்தில் இருக்கும்போது ஓட்டை என்ன நல்லதுன்னு எது கிடைத்தாலும் நம் தரிசனம் வேற மாதிரி இருக்கும். ஓடி வந்து அன்பு நிற்கும்போது, வா ஏறு எனக்கு தெரியும் நீ இப்படிதான் நிற்ப அப்படின்னு சொல்லி அந்த நபர் சொல்றாரு. நீங்க யார் யாரா இருந்தா என்ன, கரைக்கு போய் சேரலாம், கண்டிப்பா போயிடுவோம் போயிடுவோன்னு நம்புறேன். அந்த நம்பிக்கை தான் இந்த துடுப்பு. மெதுவா ஓட்டி போனா இடையில கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டை இருக்கும், அங்க ஒழுகும், சில நேரங்கள்ல சூறாவளியினுடைய வன்மம் தாங்காம உடஞ்சு கூட போகலாம், ஆனாலும் கடைசி நிமிஷம் வரைக்கும் உன்னை நான் கைவிட மாட்டேன், கரையை போய் அடைஞ்சிடலாம் வா அப்படின்னு சொல்றாரு. மறுபடியும் அன்பு கேக்குது, யாருப்பா நீங்க, எல்லாரும் விட்டுட்டு ஓடினாங்க, பொறுமை என்னுடைய குணம் நினைச்சேன் பொறுமை விட்டுட்டு போயிடுச்சு, பொறுப்பு என்னுடைய குணம் நினைச்சேன் பொறுப்பு விட்டுட்டு போயிடுச்சு, காலம் தவறாமல் என்னுடைய குணம் நினைச்சேன் காலம் தவறாமல் விட்டுட்டு போயிடுச்சு, நான் எதெல்லாம் என்னுடைய வெளிப்பாடுன்னு நினைச்சேன்னு எதுவுமே இல்லை, சுத்தமாக போகிற போக்கில் ஓடுற ஓட்டத்தில் என் நிழலை கூட உருவிட்டு போயாச்சு, அன்பின் நிழல்களாக இருந்த எல்லா குணங்களும் போயாச்சு, நீ யாரு, வா வா முதல்ல போய் சேரலாம், பத்திரமான இடத்த போய் அடையலாம், அதுக்கிடையில் நான் வாக்குறுதிகள் கொடுக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டு மெதுவாக இந்த ஓட்டைப்படகுல தண்ணீர் வர உள்ளங்கையால் எடுத்து எடுத்து அதை வெளியில் போட்டு ஒரு விதம் போய் ஒரு கரையை சேர்ந்ததுக்கப்புறம் மெதுவாக காலை வைத்து அன்பு இறங்கிட்டு அந்த கூட்டிகிட்டு வந்த அந்த மிக முதிய அந்த சகஜீவிகிட்ட கேட்டுதான், இப்போவா அது சொல்லக்கூடாதா நீங்கள் யாருன்னு. அப்போது அந்த துடுப்பை வலிச்சு வந்த அந்த நபர் அன்பனுடைய கையை பிடிச்சிட்டு சொன்னாரான், என் பேர் காலம், நான் தான் காலம், காலம்தான் அன்பினுடைய ஆழத்தை எப்பொழுதுமே வெளிப்படுத்தக்கூடியது, அவசரமாக ஓடக்கூடியவர்களுக்கு அன்பு கண்டிப்பாக கண்ணுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. கருணை அன்பினுடைய வெளிப்பாடுன்னு சொல்லுவோம், கிடைச்ச உடனே அது ஓடி போயிடலாம். பொறுமை அன்பின் வெளிப்பாடுன்னு சொல்லுவோம், அதுவும் கிடைத்த நிமிடம் ஓடி போயிடலாம். எதெல்லாம் நல்ல குணம் நல்ல குணம் நல்ல குணம் நீங்களும் நானும் நினைக்கிறோமோ அந்த குணங்கள் எல்லாம் நீங்களும் நானும் அன்பின் வெளிப்பாடாக நினைப்பது மட்டும்தானே தவிர அவை அன்பு அல்ல. அன்பு வெளிப்படும் பொழுது தன்னுடைய தன்மையை மட்டும்தான் காட்டி வெளிப்படுத்துமே தவிர வேற எதையும் காட்டாது. அன்றாட வாழ்க்கையில அன்பை கொண்டு வரலாம் அப்படின்னா இன்றைய தினம் எல்லாராலும் ஆசீர்வதிக்கப்பட்ட அமைதியான இந்த நாள், உள்ளும் புறமும் அமைதி இருக்கக்கூடிய இன்னைக்கு ஒரு சின்ன உத்தரவாதம் நாம் எடுத்துக்கலாம், நமக்கு கட்டுப்படி ஆகும், நம்மளால் முடியும். இப்போ நம்மளால் முடியல அப்படின்னா எப்பவுமே முடியாமல் போயிடுமோன்னு ஒரு பயம் இருக்குது. என்ன எல்லாரும் பார்த்தும் நமக்கு ஒரு புன்சிரிப்பு பத்திரமாக வைத்துக்கொள்ள முடியும்.

இருக்கும். இந்த வாழ்க்கையை செம்மைப்படுத்தக்கூடிய அழகான மந்திர சாவி உங்க ஒவ்வொருத்தர் கையிலையும் இருக்கு. பாக்கியம் பெற்றவர்கள் கையில ஒரு சாவி இருக்கும், மிக பாக்கியம் பெற்றவர்கள் கையில சாவி கொத்தே இருக்கும். இந்த சாவி கொத்து எல்லா மனங்களையும் திறக்கும். ஒரு நன்றி அழகாக மனங்களை திறக்கும். ஒரு மன்னித்துக் கொள்ளுங்கள்னு சொல்றது மிக அழகாக மனங்களை திறக்கும். ஒரு வணக்கம் மிக அழகாக மனங்களை திறக்கும். இந்த அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாழ் என்னைக்கோ எழுதுனதுன்னு நான் சொல்லாம ஒரு சின்ன நர்சரி ரைமையும் சொல்லிட்டு இதை முடிச்சுக்கிறேன். இது என்னப்பா ரொம்ப குழந்தைத்தனமா இருக்கே அப்படின்னு. குழந்தைத்தனமா இருக்கிறது தான் இப்ப கஷ்டமான காரியமாக இருக்கு. கலகலன்னு சிரிக்கிறது தான் நமக்கு முடியாததாக இருக்கு. பலூனை விட்டுட்டு அதையே அண்ணாந்து பார்த்துருக்கக்கூடிய குழந்தை மாதிரி நமக்கு பாக்குறதுக்கு பரவசமூட்டை எதுவுமே இல்லை. ஒரு சின்ன நர்சரி ரைம். நர்சரி ரைம் எல்லாமே கொடுமையான விஷயங்களே சொல்றதாகவே நம்ம பார்த்துருப்போம். ஆனா இந்த நர்சரி ரைம் ரொம்ப அழகாக இருக்கும். Heart like doors will open with ease. மனம் கதவை போல மிக சுலபமாக திறந்து கொள்ளும். எதற்கு தெரியுமா? To very very tiny keys. குட்டி குட்டியான சாவிகளுக்கு இந்த மனம் பட்டுன்னு திறந்துக்குமா. Two of them are I thank you and if you please. யார்கிட்ட வந்து நிற்கும் போது ஒரு நன்றியும் ஒரு தயவு செய்தும் சேர்த்து பாருங்களேன், மனம் பளிச்சு பளிச்சுன்னு திறந்துக்குமா. இனி மனம் திறக்கிற மார்க்கம் இருக்குமான்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.

0: டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: 8:40, குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சி ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. பிஸ்டாக், உங்கள் வளமான வாழ்விற்கு சிறப்பான நிதி ஆலோசனைகளை வழங்குகிறார் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம். இன்றைய பிஸ்டாக் நிகழ்ச்சியில் எங்களோடு காப்புறுதி நிதி திட்டமிடல் ஆலோசகர் குணா துரைசிங்கம் இணைந்திருக்கிறார். 416-528-1407 வழியாக நீங்கள் அவரை தொடர்பு கொள்ளலாம். குணா, இந்த மோட்கேஜ் இன்சூரன்ஸ் என்று பெறுகின்ற போது அதை நாங்கள் அடமான கடன் பெறுகின்ற வங்கிகளிடமிருந்து அல்லது நிதி நிறுவனங்களிடமிருந்தும் பெற்றுக் கொள்ளலாம். அதேபடி வெளியில் உங்களை போன்ற நிதி திட்டமிடல் ஆலோசகர்களிடமிருந்தும் இந்த மோட்கேஜ் இன்சூரன்ஸை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை தெளிவுபடுத்த முடியுமா?
2: இந்த மோட்கேஜ் இன்சூரன்ஸ் என்று வரும் பொழுது உங்களுக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்கின்றது. ஒன்று வந்து நீங்கள் பேங்கிலே மோட்கேஜ் வைத்திருக்கும் பேங்கிலேயே அந்த மோட்கேஜ் இன்சூரன்ஸை எடுப்பது. மற்றது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் இன்சூரன்ஸ் அட்வைசராக இருக்கக்கூடிய எம்மிடமிருந்து எடுப்பது. இதில் இந்த மோட்கேஜ் இன்சூரன்ஸை எங்களிடம் எடுப்பதில் பல நன்மைகள் இருக்கின்றது. அதாவது வந்து ஓனர்ஷிப், எங்களிடம் எடுக்கும் மோட்கேஜ் இன்சூரன்ஸுக்கு நீங்கள் தான் ஓனர், ஆனால் பேங்கில் வைத்திருக்கும் மோட்கேஜ் இன்சூரன்ஸுக்கு பேங்க் தான் ஓனராக இருக்கின்றது. அடுத்தது வந்து கவரேஜ். கவரேஜ் வந்து நீங்கள் மோட்கேஜை பே பண்ண அந்த மோட்கேஜ் அவுட்ஸ்டாண்டிங் மோட்கேஜ் பேலன்ஸையே பேங்கில் உள்ள மோட்கேஜ் இன்சூரன்ஸ் கவர் பண்ணுகிறது. அதே வேளை எங்களிடம் நீங்கள் எடுக்கும் மோட்கேஜ் இன்சூரன்ஸ் நிரந்தரமாக ஒரு ஃபிக்ஸ் பீரியடுக்கு அப்படியே இருக்கின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், 1 மில்லியன் சொல்லிச்சுன்னா இந்த 1 மில்லியன் அமௌண்ட் வந்து எங்களிடம் எடுக்கும் பொழுது அது மாறாமல் இருக்கின்றது, ஆனால் பேங்கில் வந்து கட்டக்கட்ட அது குறைந்து கொண்டு போகின்றது. கொஸ்டன்ட் வரும் பொழுது ஒரு 1 மில்லியன் இன்சூரன்ஸை பேங்கில் எடுக்கும் ப்ரைஸிலும் பார்க்க எங்களிடம் எடுக்கும் ப்ரைஸ் லெஸ் தேன் 50% ஆக இருக்கின்றது. உதாரணமாக ஒரு மேல் 35 இயர்ஸ் ஓல்டுக்கு எங்களிடம் எடுக்கும் 500,000 மோட்கேஜ் வந்து $22 ஆகவும், ஒரு ஃபீமேலாக இருக்கும் பட்சத்தில் அது $16 அமௌண்ட்டாகவும் இருக்கின்றது. அதே நேரம் $1 மில்லியன் இன்சூரன்ஸை எங்களிடம் எடுக்கும் பொழுது அது $36 ஃபார் அ மேல் அண்ட் இட்ஸ் ஓன்லி $27 ஃபார் த ஃபீமேல். அதே வேளை நீங்கள் பேங்கில் வைத்திருக்கும் மோட்கேஜுக்கு 1 மில்லியனுக்கு நிச்சயமாக more than $100 பே பண்ண வேண்டி இருக்கின்றது. அடுத்தது போர்ட்டபிலிட்டி. போர்ட்டபிலிட்டின்னு வரும்பொழுது நீங்கள் உங்களை இந்த வீடை விற்று இன்னொரு வீடுக்கு போவதாக இருந்தால், இல்லாட்டி உங்களுக்கு இனி இந்த மோட்கேஜ் பெய்டோ ஆகும் சந்தர்ப்பம் வந்தால் கூட, இந்த எங்களிடம் எடுக்கும் மோட்கேஜ் இன்சூரன்ஸ் அந்த கால பீரியட்டுக்கு அப்படியே இருக்க போகின்றது, ஆனால் பேங்க் ஆன் வந்து இல்லாமல் போகின்றது. அடுத்தது வந்து நாங்கள் பார்ப்போம், மிகவும் முக்கியமான விடயம் வந்து அண்டர்ரைட்டிங். அண்டர்ரைட்டிங் என்று வரும்பொழுது நீங்கள் பேங்கில் எடுக்கும் மோட்கேஜ் இன்சூரன்ஸுக்கு நிச்சயமாக ஃபுல் பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் செய்து ஃபுல் மெடிக்கல் டெக்ளரேஷன் செய்யாமலே எடுக்கின்றீர்கள். அதாவது வந்து பேங்க் வந்து உங்களை அப்ரூவ் பண்ணுகின்றது என்னத்துக்கு சொல்லி சொன்னா, பிரீமியம் பே பண்ணுவதற்கு மட்டுமே ஒழிய அந்த கிளைமை எடுப்பதற்கு அவர்கள் அண்டர் ரைட்டிங் செய்வதில்லை. ஆனால் எங்களிடம் எடுக்கும் மோட்கேஜ் இன்சூரன்ஸ் வந்து ஃபுல்லி அண்டர் ரிட்டன் அப் ஃப்ரண்ட். எனவே வி ஆர் ஒன்லி ஃபர்ஸ்ட் அப்ரூவிங் யூ டு கெட் த கிளைம், அதுக்கு பிறகுதான் உங்களுடைய மாதாந்த கட்டணம் எடுக்கப்படுகிறது. எனவே இந்த பல்வேறுபட்ட நன்மைகள் காரணமாக வெறும் 1 மில்லியன் இன்சூரன்ஸ் கவரேஜை வெறும் $27 அமௌண்ட்டுடன் எங்களிடம் நீங்கள் எடுக்க முடியும்.
1: நீங்களும் இது போன்று தெளிவான அறிவுடன் உங்களுடைய நிதி திட்டமிடலை மேற்கொள்வதற்கு ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கத்தை அழைக்கலாம். 416-528-1407. ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம் 416-528-1407.

0: நேரம் 8:50 நிமிடம். குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியினை ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு eastfm.ca.
2: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
0: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கு பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சுபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுனின் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பீடில் டாக்டர் சுபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சுபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770.
3: கார் வாங்க வேண்டும் ஆனால் கிரெடிட் பற்றி கவலையா? கவலை வேண்டாம். குட் கிரெடிட், பேட் கிரெடிட், நியூ கிரெடிட், நோ கிரெடிட், பேங்க்ரப்ட்சி, கன்சியூமர் ப்ரொபோசல், செல்ஃப் எம்ப்ளாய்டு, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு விருப்பமான புதிய அல்லது தரமான பாவித்த வாகனங்களுக்கு 0% வீதம் வட்டியில் இருந்து தொடங்குகின்ற தவணை வசதி. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் $500 கேஸ் கார்டு இலவசம். இது தொடர்பான மேலதிக விடயங்களை பற்றி அறிந்து கொள்ள இப்பொழுது நீங்கள் அழைக்கலாம் அஜிந்தன் தவராஜாவை. தொடர்புகளுக்கு 416-804-2365.
4: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லோ ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189.
5: யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் 35வது வருட கோடை கால சிறப்பு மலிவு விற்பனை. அனைத்து ஆடை தெரிவுகளும் 75% மலிவு விலைகளில். ஷால்வாஸ் $29.99 முதல் 3 சாரீஸ் $30. காஞ்சிபுரம் சேலைகள் $100 முதல். பட்டு வேட்டி சால்வை $29.99 முதல். இந்தோனேஷியன் ஹாஃப் கவுன் $9.99. பிரீத்தி மிக்ஸ் கிரைண்டர் $129.99. வெட் கிரைண்டர் $199.99. மில்க் பாய்லர், இட்லி சட்டி, அப்பச்சட்டி அனைத்து மலிவு விலைகளில். ஜூலை மாதம் முழுவதும் நடைபெறும் இந்த மலிவு விற்பனையில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். யூனிவர்சல் Textiles, 3031 Markham Road, Unit 38, Chandramolishwarar Alayam Arake, 416-492-7973. It is the same English, East FM, 102.7.

பலிக்கப்போகும் இந்த பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றோம். மீண்டும் மற்ற மறுபடுதலில் சந்திக்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை திற கலையகத்தில் மதுமிதா மற்றும் மறுபடுதலில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கத்தோடு விடைபெற்றுக் கொள்வது ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. வணக்கம் நேர்களே.

வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு புதிய காலை பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம்மின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். 102.7 அலைவரிசையின் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். ஈஸ்ட் எஃப்எம் .ca என்ற இணையதள முகவரியிலும் எங்கிருந்தாலும் அது நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ முடியும். புத்தம் புதிய அழகான காலை இப்பொழுதே நாங்களும் தொடங்கி இருக்கின்றோம். சூரிய வெளிச்சம் மிக்க அழகான கோடை காலத்தின் இன்னும் ஒரு ஆரம்பம். காலை 9:01-12 வரைக்கும் இன்றைய நாளிலும் நேற்று இன்று நாளை கேட்க இருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கும் நான் மதுமிதா. அனைத்து நேயர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி ரமணன். 2026 ஜூலை மாதத்தையும் நாங்கள் நிறைவு செய்கின்றோம். இன்றும் நாளையும் மட்டுமே மீதம் இருக்கின்றன. ஜூலை மாதத்தின் 30 வியாழக்கிழமையின் காலை வேளை இன்றைய நாள் ஜூலை 30 பிறந்த நாள், திருமண நாள், விஷேட நாட்களை கொண்டாடுகின்ற நேர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலும் மகிழ்ச்சி அடைகின்றோம். புதிய அழகான இந்த நாளும் உங்களுக்கு சந்தோஷமாக தொடர வாழ்த்துக்கள். கொண்டாடி மகிழக்கூடிய கோடை காலத்தின் அழகான இன்னும் ஒரு நாளாகவும் இந்த நாள் அமையட்டும் என்றும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு நேற்று இன்று நாளை இப்போது ஆரம்பிக்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு.

9 மணி 7 நிமிடம் ஜானகி அவர்களது குரலில் நேற்று இன்று நாளையின் முதல் பாடல் ஒலித்து ஓய்ந்திருக்கும் இந்த பொழுதில் நாங்களும் ஒரு அழகான சிந்தனை ஒன்றை தான் பார்க்க இருக்கின்றோம். வாழ்க்கையில் நீங்கள் எதை சம்பாதித்தீர்கள் என்பதும் முக்கியமல்ல, எதை இழந்தீர்கள் என்பதும் முக்கியமல்ல. எத்தகைய சூழலிலும் உங்களது மனநிம்மதியை இழக்காமல் இருப்பதுதான் மிகப்பெரிய விடயமாகின்றது. அமைதியாக இருங்கள், எல்லாம் நன்மையாகவே நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு என்று சொல்லி வாழ்க்கையின் ஒரு முக்கியமான விடயத்தை எங்களுக்கு இந்த சிந்தனை வந்து சொல்லி நிற்கின்றது. நிறைய விடயங்களை சம்பாதித்திருப்போம், ஆனால் ஒரு சில நேரங்களில் நாங்கள் எதையுமே சம்பாதித்தது மாதிரி தோன்றாது, மனதுக்குள் எல்லாவற்றையும் நாங்கள் இழந்து விட்டது மாதிரியான உணர்வும் இருக்கும். எனவே இழப்பும் சரி அல்லது இந்த நாங்கள் சம்பாதித்தமும் சரி பெரிய அளவிலே வாழ்க்கையில் முக்கியமல்ல, மனநிம்மதியோடு எங்களால் வாழ முடிகின்றதா, அதுதான் வாழ்க்கையில் ஒரு பெரிய வரமாகவும் கூட இருக்கும் என்பதைத்தான் இங்கு இந்த சிந்தனையின் மூலமாக சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இருக்கின்றதை வைத்து எந்த அளவுக்கு நாங்கள் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியோடும் மற்றவர்களை பார்த்து அவர்களது வாழ்க்கை மாதிரி எங்களுக்கு இல்லை என்று சொல்லி எங்காமலும் இருப்பதற்கு நாங்கள் முயற்சிக்கின்றோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் நாங்கள் வெற்றி பெற்றவர்களாக ஆகின்றோம். பெரிய வெற்றி என்பது நாங்கள் பணத்தால் பெறக்கூடிய வெற்றி அல்ல, மன நிம்மதியால் பெறக்கூடிய வெற்றி மட்டுமே என்பதைத்தான் இந்த சிந்தனை எங்களுக்கு சொல்லி இருக்கின்றது. எல்லாம் கிடைத்தும் கூட மன நிம்மதி இல்லை என்று சொன்னால் அதில் எந்த பயனும் இல்லை என்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. எனவே ஒரு மன அமைதி, மன நிம்மதி இவற்றை எதிலெல்லாம் எங்களால் பெற்றுக்கொள்ள முடிகின்றதோ அவை தொடர்பாக நாங்கள் அதிகம் கவனம் செலுத்துதல் அவசியமாகின்றது என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். எது நடந்தாலும் நன்மைக்காகவே என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் எங்களிடம் வருமாக இருந்தால் அந்த அமைதியை நாங்கள் முடிந்த அளவுக்கு தக்க வைத்துக் கொள்ளவும் முடியும் என்பதைத்தான் இந்த சிந்தனையின் மூலமாகவும் சொல்லிக் கொள்ளலாம். வாழ்க்கையில் எதை சம்பாதித்தீர்கள் என்பது முக்கியமல்ல, எதை இழந்தீர்கள் என்பதும் முக்கியமல்ல. எத்தகைய சூழ்நிலையிலும் உங்களது மனநிம்மதியை இழக்காமல் இருப்பதுதான் வாழ்வின் மிகச்சிறந்த வெற்றியாகின்றது. அமைதியாக இருங்கள், எல்லாம் நன்மையாகவே எப்போதும் நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு என்ற ஒரு முக்கியமான இந்த சிந்தனை தொடர்பாக இன்றைய காலை பொழுதில் நாங்களும் பார்த்திருக்கின்றோம். சூரிய வெளிச்சம் மிக்க அழகான ஒரு காலை வேளையை நாங்கள் இப்போது வரவேற்றிருக்கின்றோம். அதிக வெப்பநிலை உயர்வு இல்லாத ஒரு மிதமான வெப்பத்தை தரக்கூடிய இன்னும் ஒரு புத்தம் புதிய நாளாகத்தான் இன்று வியாழக்கிழமையை நாங்களும் ஆரம்பித்திருக்கின்றோம். 20 இப்போதைய வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸ் உணரப்படுகின்றது. தெளிவாக வானம் இருப்பதன் காரணமாக சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கிறது. இன்றைக்கு இதே நிலைமைகள் தான் தொடரும். முழுமையாகவே சூரியனுக்குரிய ஒரு பகல் பொழுதைத்தான் நாங்கள் தொடர்ந்து சந்திக்க போகின்றோம். 27 வரை வெப்பநிலை உயர்கின்றது என்று 31 நாங்கள் உணர்கின்ற கூடிய உணர்லையாகவும் இருக்கும். இரவு பொழுதில் 16 இரவின் உணர்லையாகவும் கூட உணரக்கூடிய நிலைமைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. எனவே சிறந்த ஒரு பகல் பொழுதை நல்ல ஒரு வெப்பநிலை உயர்வோடு அதிக வெப்பம் இல்லாத நிலைமையோடும் கூட நாங்கள் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதைத்தான் இப்போதைய காலநிலை தகவல்கள் சொல்லுகின்றன. சூரியன் மறை வேலை 8:43 முன்னகர்த்தப்பட்டிருக்கின்றது. எனவே அதுவரைக்கும் வலிச்சது என்று நாங்கள் காண முடியும் என்பதையும் வியாழக்கிழமை இன்றைய பொழுது தொடர்பாக சொல்லிக் கொள்ளலாம். தொடர்ந்து வருகின்ற வெள்ளிக்கிழமை நாளைய தினமும் கூட சூரிய வெளிச்சத்தோடு இருக்கும். காலை மதியம் அதிக வெளிச்சத்தோடு தான் நாங்கள் பகல் பொழுதை தொடர்ந்து சந்திக்க போகின்றோம். மாலை பொழுதில் தண்ட ஸ்டோமுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு சொல்லப்படுகின்றன. 1 மில்லிமீட்டர் அளவில் தான் மாலை வேளையில் தண்ட ஸ்டோம் இருக்கலாம். இரவு பொழுதிலும் கூட மெல்லிய இடியுடன் கூடிய மழையை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும் வெள்ளிக்கிழமை. ஆனால் பகல் பொழுதில் பெரும்பாலும் சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கக்கூடிய சாத்தியங்கள் தெரிவிக்கப்படுகின்றன. 27 வெப்பநிலை 31 வரை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து வருகின்ற வீக்கெண்ட் புத்தம் புதிய மாதத்தின் ஆரம்பமாகவும் கூட அமையப்போகின்றது. சனிக்கிழமை ஆகஸ்ட் 1 தேதி 24 வெப்பநிலை 30 வரை உணரப்படும். மழைக்கான வாய்ப்புகளையும் கூட காலையிலிருந்தே சனிக்கிழமை பகல் பொழுது கொண்டிருப்பதை தான் இப்போதைய தகவல்கள் சொல்லுகின்றன. மெல்லிய தூறலாக தொடர்ந்திருக்குமாம். சூரிய வெளிச்சத்துக்கான சாத்தியங்கள் குறைவாகவே சொல்லப்பட்டிருக்கின்றன. ஞாயிற்றுக்கிழமையை பொறுத்தளவில் காலையில் மெல்லிய மழை தூறல் இருக்கும், ஒரு 4 மில்லிமீட்டர் வரைக்கும் கூட இருக்கலாம். அதன் பின்பும் கூட இடையிடையே வந்து போகக்கூடிய தண்டர் ஸ்டோம் அதிக அளவில் இல்லை, குறைந்த அளவில் தான் இருக்க போகின்றது. சூரிய வெளிச்சத்துக்கான வாய்ப்புகளையும் சந்திக்கின்றோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வெளிச்சமும் முகிலும் இணைந்திருக்க போகின்றது பிற்பகல் மாலை பொழுதில். திங்கட்கிழமை மிக பிரகாசமாக இருக்கும். விடுமுறை நாளும் கூட சிவிக் டேயை நாங்கள் கடைபிடிக்க போகின்றோம். எனவே லாங் வீக்கெண்ட் அதிகம் வெளியில் வந்து வெளிப்புற நடவடிக்கைகளுக்கான சாத்தியங்களை நாங்கள் சந்திக்கக்கூடிய இருக்கும் இந்த ஒரு நீண்ட வார இறுதி விடுமுறை நாட்களில். திங்கட்கிழமை வந்து 25 வெப்பநிலை 29 உணரப்போகின்றோம். சூரிய வெளிச்சமும் நிறைந்திருக்கும். செவ்வாய் பிரதானமாக வெயில், 26 வெப்பநிலை 31 வரை உணரப்போகின்றோம். புதன்கிழமை 27-34 உணரப்படும். பிரதானமாக வெயிலும் நிறைந்திருக்க போகின்றது என்பதை இப்போதைய காலநிலை தகவல்கள் சொல்லுகின்றன. 9:11 ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 East FM.
1: கனடா ஸ்ரீ ஐயப்பனாலயத்தில் ஆகஸ்ட் முதலாம் இரண்டாம் திகதிகளில் ஜோதி விழா 2026. டைட்டில் ஸ்பான்சர் TTR Transport and TSN Express. இவன் ஸ்பான்சர் ரத்திகா ஜுவல்லரி, பவர்ட் பை வீடு விற்பனை முகவர் அஜன் விஜயநாதன். வணிக சாவடிகள், உணவு சாவடிகள், இன்னும் ஏராளம் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் ஆகஸ்ட் முதலாம் தேதி ஃபயர்ஸின் சூப்பர் சன்ஸ் இசையிலும், ஆகஸ்ட் இரண்டாம் தேதி அரவிந்தனின் மெகா டியூனர்ஸ் இசையிலும், தென்னிந்திய பாடகர் ராமோ, சரிகமப ஃபைனலிஸ்ட் அக்ஷயா, சிவானி, சின்ன செந்தமிழ் மற்றும் கெனடிய கலைஞர்கள் வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலய மைதானத்தில் ஜோதி விழா 2026. 416-321-6104.
2: ஃபார்முலா ஹோண்டாவில் ஜூலை 31 தேதி வரை டெமோ கிளியரன்ஸ் சேல். ஏராளமான தெரிவுகளில் நிறைந்துள்ள புதிய மற்றும் பாவித்த டெமோ வாகனங்களை விசேட ஆஃபர்களில் பெற்றுக் கொள்ளுங்கள். இம்மாதம் 31 தேதி வரை மட்டுமே ஃபார்முலா ஹோண்டாவில் டெமோ கிளியரன்ஸ் சேல் இடம்பெறுகின்றது. தவறவிடாமல் பயன்படுத்த அழையுங்கள். ராஜா தர்மலிங்கம், 6478334998, 6478334998.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6973589
1: உங்கள் அனைத்து விதமான மோர்கேஜ் சேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோர்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோர்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோர்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோர்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள். 416-997-3862 அல்லது 416-754-8881.
4: பிக்கரிங் அருள் ஜோதி சிவாலயம், ஸ்ரீ கௌரி அம்பிகா சமேத ஸ்ரீ சாம்பசிவ பெருமான் தேவஸ்தானம், பிரம்மோற்சவ விஞ்ஞாபனம் 2026. ஜூலை 24 வெள்ளி கொடியேற்றம், 30 வியாழன் வேட்டை திருவிழா, 31 வெள்ளி சப்பரம், ஆகஸ்ட் 1 சனி தேர் திருவிழா, 2 ஞாயிறு தீர்த்தம், 3 திங்கள் திருக்கல்யாணம். தீர்த்தோற்சவம் 960 பிரிஸ்கோ ரோட் பிக்கரிங்கில் லேக் ஆன்டாரியோவில் இடம்பெறும். அருள் ஜோதி சிவாலயம், 1734 ஆரஞ்ச் ப்ரூக் கோட், யூனிட் 10, பிக்கரிங். தொடர்புகளுக்கு 6479899943.
5: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்,
6: என்னது
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
3: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி.
2: 416-900-4599.

நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தர்மயுத்தம் திரைப்படத்திலிருந்து பாடல் அளித்திருக்கின்றது. காலை 9:25 வியாழக்கிழமையின் இந்த காலை இப்பொழுதில் போக்குவரத்து நிலைமைகளையும் நாங்கள் சற்று பார்க்கலாம். தாமத நிலைமைகள் அவதானிக்கப்படுகின்றன. எங்கே என்று சொல்லி பார்க்கின்ற போது 401 வெஸ்ட்பவுண்டை பொறுத்தளவில் தாமதங்கள் வந்து மக்கவன் ரோட் தாண்டிய பகுதிகளிலிருந்து ஆரம்பிக்கின்றது. குறைந்த தாமதங்கள் தான் தொடர்ந்து காணப்படுகின்றன எக்ஸ்பிரஸ் கலெக்டர்ஸில். கெனடி வீதியை அண்மித்த பகுதியில் கலெக்டர்ஸ் வந்து சற்று அதிகமான வாகன நெரிசல்களை குறுகிய தூரம் எதிர்கொள்ளுகின்றது. அதன் பின்பு தாமதங்கள் சற்று தணிகின்றன. இருந்தாலும் குறைந்த தாமதங்கள் தொடர்ந்து காணப்படுகின்ற நிலைமை இப்போது யங் ஸ்ட்ரீட் தாண்டிய இடங்கள் வரைக்குமே தொடர்ந்திருக்கின்றது. அதில் கலெக்டர்ஸ் வந்து இடையிடையே லெஸ்லி ஸ்ட்ரீட் மற்றும் பேவியூ அவென்யூ போன்ற பகுதிகளில் அதிகமான வாகன நெரிசல்களையும் கூட கொண்டிருக்கின்ற நிலைமை தான் இப்போது தென்படுகின்றது. டஃபரின் ஸ்ட்ரீட் பகுதியிலும் கூட கலெக்டர்ஸ் அதிக வாகன நெரிசல்களை கொண்டிருக்கின்றது. கீழ் ஸ்ட்ரீட் பகுதியிலிருந்து குறைந்த தாமதங்கள் எக்ஸ்பிரஸில் தொடர்ந்து காணப்படுகின்றன. இஸ்லிங்டன் அவென்யூ பகுதியில் எக்ஸ்பிரஸில் வாகன நெரிசல்கள் உயர்வாக இருக்கின்றது. கலெக்டர்ஸும் அந்த பகுதியில் சற்று அதிக தாமதங்களை தான் எதிர்கொள்ளுகின்றது. மார்டின் கோ ரோட் வரைக்குமே தாமதங்கள் தொடர்ந்து காணப்படுகின்றன வெஸ்ட் பவுண்டில். ஈஸ்ட் பவுண்ட் ஹைவே 47 பகுதிகளில் அதிக தாமதங்கள், அதுக்கு பிறகு குறைந்த தாமதங்கள் கிப்ளிங் வரைக்கும் இருக்கிறது. கிப்ளிங்கில் இருந்து இஸ்லிங்டன் அவென்யூ வரைக்கும் அதிகமான வாகன நெரிசல்கள் தான் ஈஸ்ட் பவுண்டிலும் தென்படுகின்றன. தொடர்ச்சியாக ஹைவே 400 வரைக்குமே இந்த தாமதங்கள் தொடர்ந்து காணப்படுகின்றது. குறைந்த அளவில் தான், அதன் பின்பு சுமூகமாக பயணிக்கக்கூடியதாக இருக்கும் நிலைமைகள் எது வரைக்கும் என்று சொல்லி பார்த்தால் பேவியூ வரைக்கும். பேவியூ பகுதியிலிருந்து டிவிபி வரைக்கும் கலெக்டர்ஸ் வந்து தாமதங்களை இடையிடையே சந்திக்கக்கூடிய நிலைமைகளை கொண்டிருக்கின்றது. டிவிபி பார்த்தால் சவுத் பவுண்ட் 401 அண்மித்த பகுதியில் அதிக தாமதங்கள் நிலவுகின்றது. அதன் பின்பு குறைந்த தாமதங்கள் லோரன்ஸ் அவென்யூ பகுதியிலும் கூட வாகன நெரிசல்கள் உயர்வாக இருக்கின்றது. எக்லிங்டன் வரைக்கும் தாமதங்கள் நிலவுகின்றன. அதன் பின்பு மீண்டும் பேவியூவை அண்மித்த பகுதியில் இருந்து தாமதங்கள் வந்து அதிகம் காணப்படுகின்றன. டிவிபி நோர்த் பவுண்டை பொறுத்தளவிலும் கூட எக்லிங்டனுக்கு முன்னர் தாமதங்கள் ஆரம்பித்து தொடர்ச்சியாக யோக் மில்ஸ் ரோட் வரைக்கும் குறைந்தளவு தாமதங்களாகத்தான் தென்படுகின்றன. 404 சவுத் பவுண்டிலும் கூட பிஞ்சுக்கு முன்னரே வாகன நெரிசல்கள் ஆரம்பிக்கின்றது. ஷெப்பர்ட் தாண்டிய பகுதிகளில் 401 அண்மித்த பகுதியில் அதிகமான வாகன நெரிசல்களும் நிலவுகின்ற நிலைமைதான் இப்போது காணப்படுகின்றது என்பதைத்தான் சொல்லலாம். இன்றைக்கு வந்து July 30 முக்கியமான ஒரு நாள், எல்லோருக்கும் பிடித்திருக்கின்ற ஒரு நாள் என்று கூட சொல்லலாம். நிறைய சந்தோஷங்களை நாங்கள் இணைந்து அனுபவித்திருப்போம் நண்பர்களோடு. இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் இன்றைக்கு வந்து கடைபிடிக்கப்படுகின்றது என்பதைத்தான் நாங்கள் சொல்லலாம். சர்வதேச நட்புக்கான தினம் இன்றைய தினம் என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். எனவே இந்த நட்பு தினம் வந்து எல்லா கலாச்சாரங்களிலும் இந்த நட்பு என்பது ஆற்றக்கூடிய பங்கை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுதான் ஐக்கிய நாடுகள் சபை வந்து அங்கீகரித்திருக்கின்ற ஒரு முக்கியமான நாளாகத்தான் இந்த நாள் வந்து சேர்ந்திருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. உலகமெங்கிலும் போர்கள், மோதல்கள், சமத்துவமின்மை, பெரும் சிக்கல்கள் போன்றவற்றால் நாங்கள் இப்போது பாதிக்கப்பட்டு ஒருவிதமான ஒரு அழுத்தம் மிக்க ஒரு சூழ்நிலையில் வாழக்கூடிய இந்த நேரத்தில், ஒரு பிரிவினையின் இறைச்சல் வந்து ஓங்கி ஒலிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், நட்பு அதன் எளிமையான தன்மையினால் ஒரு புரட்சிகரமான ஒரு ஒத்திடமாகத்தான் எங்களுக்கு அமைந்திருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லுகின்றார்கள். இந்த நட்பு என்பது பெரும் ஆரவாரத்துடனோ அல்லது பெரிய கொள்கைகளுடனோ வருவதில்லை. அதுக்கு வந்து பேச்சுக்களோ கையொப்பங்களோ மனிதர்களுக்கு இடையில் தேவையும் இல்லை. அது அமைதியான ஒரு மன ஒற்றுமையிலிருந்து தான் தொடங்குகின்றது. ஒரு உரையாடலாக இருக்கலாம், அல்லது இணைந்து பகிரப்பட்ட ஒரு சிறந்த தருணமாக இருக்கலாம். ஒருவரை ஒருவர் அந்நியர்களாக நினைக்காமல் ஒரு தோழமையோடு ஒருவருக்கொருவர் உதவி செய்த ஒரு புதிய சந்திப்பாக இருக்கலாம். ஒரு நட்பு என்பது ஆரம்ப விதையை அங்கேதான் எடுக்கின்றது. அதற்கு பிறகு அது மிக சிறப்பாக வளர்ந்து ஒரு அழகான பழங்களையும் கனிகளை, அழகான பூக்களை கொண்டிருக்கின்ற ஒரு பெரும் தாவரமாக அது வந்து தொடர்ந்து நிலைத்திருக்கக்கூடியதாக இருக்கும் மனிதர்களுக்கு இடையே என்பதைத்தான் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. உன் நண்பனை பற்றி சொல், உன்னை பற்றி சொல்ல முடியும் என்பது பல மொழிகளிலும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சிந்தனையாக இருக்கின்றது. எங்களுடைய குணநலன்கள், நடத்தை போன்ற எல்லா அம்சங்களையும் நிர்ணயிப்பதற்கு இந்த நட்பு வந்து முக்கியமான காரணமாக இருக்கின்றது. இந்த நவீன யுகத்தில் எல்லாமே விரைவாக நடக்கின்றன. ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கையை ஒரு 50 கழித்து திரும்பி பார்த்தால், இதுவரை என்ன பெற்றிருக்கின்றோம் என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்தால், உடனடியாக நினைவுக்கு வரக்கூடியவர்களாக நண்பர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள் என்பதைத்தான் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அர்த்தமுள்ள இந்த மதம், அதில் வந்து கவிஞர் கண்ணதாசன் இன்றைய நண்பர்கள் பற்றி ஒரு எளிமையான ஒரு விளக்கம் ஒன்றை கொடுத்திருப்பார்.
பனை மரம், தென்னை மரம், வாழை மரம் போன்றவற்றை உதாரணமாக அவர் காட்டித்தான் அந்த விளக்கம் அவரால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பனை மரம் வந்து தானாக முளைத்து தனக்கு கிடைத்த நீரை குடித்து தன் உடம்பையும் ஓலையையும் மற்றும் நுங்கையும் உலகத்திற்கு தருகின்றது. நம்மிடம் எந்த உதவியும் கேட்காமல் உதவுபவர்கள் பனை மரம் போன்ற நல்ல நண்பர்களாக விவரிக்கப்படுகின்றார்கள். அடுத்தது தென்னை மரம். தென்னை வந்து நம்மால் நடப்பட்டு தண்ணீர் ஊற்றப்பட்டு வளர்க்கப்படுகின்ற போது அது எங்களுக்கு பலன் தருகின்றது. அதுபோலத்தான் நம்மிடம் உதவி பெற்று நண்பர்களாகவும் ஒரு சிலர் இருப்பார்கள். அவர்கள் வந்து எங்களுக்கும் மீண்டும் உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் வந்து தென்னை மரத்திற்கு இணையானவர்களாக இருப்பார்கள். அடுத்ததுதான் வாழை மரம். தினமும் தண்ணீர் ஊற்றினால்தான் பலன் தரும். அதுபோல நம்மிடம் தினமும் உதவி பெற்று வாழ்பவர்கள் வாழை மரம் போன்றவர்கள். இந்த மூன்று வகையான நண்பர்களில் பனை மரம் போல யார் இருக்கின்றார்களோ அவர்களைத்தான் நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது தொடர்பாகவும் விளக்கங்கள் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். எனவே நல்ல நண்பர்கள் அமைந்தவர்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் என்பதைத்தான் சொல்லலாம். எனவே நட்புக்கான ஒரு கொண்டாட்டம் இன்றைய தினம் சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்டர்நேஷனல் ஃப்ரெண்ட்ஷிப் டே கடைபிடிக்கப்படுகின்றது என்பதையும் இங்கு சொல்லிக் கொள்ளலாம். 9:31 ஈஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7. All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
1: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESCALADE Legendary Super All-Wheel Drive உடனும் 10-year warranty உடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸிலிருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப். அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன், 4378607002.
2: ஹை ஃபை பார்பர் ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸ் அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். Ramesh, 437-243-1719. 437-243-1719.
3: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ, கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 647-268-2710.
4: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
5: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
4: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பேர்.
5: Mortgage Solutions, Kiruba Thanabala Singham, 416

0: 298-2777 mortgagesolutions.ca.
1: கோடை காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 4167317044. selasi.ca.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

எம்எஸ்வி அவர்களது இசையில் மழலை பட்டாளம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கின்றோம். 9:44 நிமிடமாக ஈஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு வந்து இன்டர்நேஷனல் ஃப்ரெண்ட்ஷிப் டே கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையில் ஒரு கதை, ஒரு நல்ல நட்பு என்பது எப்படி எங்களுடைய ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் என்பது தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரு கிராமத்தில் வந்து ஒரு சிறிய பலசரக்கு கடை இருக்கின்றது. அந்த கடையை வைத்திருக்கின்ற கடைக்காரர் மிகவும் நல்லவராக இருக்கின்றாரா. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களை தனது குடும்பமாக எண்ணி அவர் அன்பு காட்டக்கூடிய வழக்கத்தை கொண்டிருக்கின்றார். கடனுக்கு யாராவது வந்து பொருட்கள் கேட்டாலும் உடனடியாக கொடுத்து விடுவார். தேவையான பொருட்களில் எல்லாவற்றையும் அவரிடமே வந்து அந்த கிராமத்தவர்கள் வாங்கி செல்லுகின்றார்கள். எப்போதும் அதிக மக்கள் கூட்டம் அந்த கடையில் நிறைந்திருக்குமா. மதிய நேரத்தில் உணவுக்காக அந்த கடைக்காரர் வீட்டுக்கு போதும் செல்லக்கூடிய வழக்கமும் இருக்கின்றது. எனவே அந்த நேரத்திலும் கூட யாராவது வாடிக்கையாளர்கள் வந்து திரும்பி சென்று விடக்கூடாது, அவர்களுக்கான பொருட்களை கொடுக்க வேண்டுமே என்ற ஒரு நோக்கத்தில் அவர் கடையை மூடிவிட்டு செல்ல மாட்டாராம். அந்த பகுதியில் வரக்கூடிய அறிமுகமாய் இல்லாத நபராக இருந்தால் கூட கடையை சற்று நேரம் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களிடம் அந்த பொறுப்பை கொடுத்து விட்டு வீட்டிற்கு போய்விடக்கூடிய ஒரு வழக்கத்தையும் கூட அவர் தொடர்ந்து கடைபிடித்து வருகின்றார். ஒரு நாள் அந்த கடையில் திருட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு ஒரு திருடன் அந்த கடைக்கு முன்னே வருகின்றானா. அவனிடமும் கடைக்காரர், நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும், சிறிது நேரம் கடையை பார்த்து கொண்டால் வீட்டிற்கு போய் நான் சாப்பிட்டு விட்டு வந்து விடுவேன் என்று சொல்லி வழக்கம் போல மதிய பொழுதில் அந்த திருடனிடமே அந்த கடையை ஒப்படைத்து விட்டு அவர் கிளம்பி சென்று விடுகின்றார். எனவே தனக்கான வாய்ப்பு அப்படியே கையிலே இப்போது கிடைத்திருக்கின்றது என்ற ஒரு மகிழ்ச்சியோடு அந்த திருடனும் கூட சம்மதிக்கின்றான். அந்த கடையை பார்த்து கொள்வதற்கு கடைக்காரர் சென்று விடுகின்றார். இப்போது தனக்கான அந்த தருணம் வரும் என்று சொல்லி அந்த திருடன் வந்து யோசித்துக் கொண்டிருக்கின்றான். அந்த கடையில் பொருட்களை வாங்குவதற்காக நிறைய பேர் காத்திருக்கிறார்கள். உடனடியாக அவர்களுக்கான பொருட்களை அவன் கொடுக்க தொடங்குகின்றான். காசை வாங்கி கொண்டு அந்த காசை வந்து கல்லாப்பட்டியில் போட்டுக்கொண்டு அவர்களுக்கு தேவையான பொருட்களை தொடர்ந்து கொடுத்துக் கொண்டிருக்கின்றான். பணப்பட்டியும் திறந்துதான் இருக்கின்றது. இந்த நேரத்தில் தொடர்ச்சியாகவே அவன் அந்த வாடிக்கையாளர்களுக்கான சேவையைத்தான் தொடர்ந்து கொண்டிருக்கின்றான் தன்னை அறியாமலே. அந்த நேரத்தில் அந்த திருடனோடு தொடர்ச்சியாக திருட்டு சம்பவங்களில் ஈடுபடக்கூடிய இன்னும் ஒரு நண்பன் அவன் அங்கே வருகின்றான். தனது நண்பன் அந்த கடையில் திருட வந்திருப்பான் என்பது அவனுக்கு தெரியும். ஆனாலும் கூட அவன் அங்கே சற்று வித்தியாசமாக அங்கு வரக்கூடிய மக்களுக்கான அந்த பொருட்களை கொடுத்து கொண்டிருப்பதை பார்த்து ஆச்சரியப்படுகின்றான். இப்போது அந்த நண்பனுக்கு வந்து சொல்லுகின்றானாம், இந்த கடையில் திருடுவதற்கு தான் நீ வந்திருக்கின்றாய் என்று சொல்லி எனக்கு தெரியும். இதை விட சரியான தருணம் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. எனவே நானும் வந்திருக்கின்றேன். இரண்டு பேருமாக இணைந்து இந்த கடையில் இருக்கக்கூடிய பொருட்கள், இந்த கல்லாப்பட்டியில் இருக்கக்கூடிய பணம் எல்லாவற்றையும் சுருட்டி கொண்டு ஓடிவிடலாம் என்று சொல்லி அந்த திருடனுக்கு ஊக்கத்தை கொடுக்கின்றான் வந்திருக்கக்கூடிய இன்னும் ஒரு திருடன். ஆனால் அந்த முதலில் வந்திருக்கின்ற அந்த திருடனுக்கு இப்போது யோசனையாக இருக்கின்றது. திருடுவதா வேண்டாமா என்ன செய்யலாம் என்ற ஒரு தயக்கம் மனதுக்குள் ஏற்படுகின்றது. ஆனால் தனக்குள்ளேன் இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது என்று சொல்லி அவனுக்கு புரியவே இல்லை. கொஞ்ச நேரம் ஆழமாக யோசிக்கின்றான். இப்போது சொல்லுகின்றான், என்னை நம்பி இந்த மாதிரி இந்த கடையை யாருமே தரப்போவது இல்லை. நான் ஒரு திருடன் என்று சொல்லி தெரியாவிட்டாலும் கூட என்னை தெரியாமல் இருக்கின்ற நிலையிலேயே என்னை முழுமையாக நம்பித்தான் இந்த கடைக்காரர் என்னிடம் சற்று நேரம் இந்த கடையை ஒப்படைத்து விட்டு சென்றிருக்கின்றார். துரோகம் செய்வதற்கு எனக்கு மனம் வரவில்லை என்று சொல்லி நண்பனுக்கு கடுமையாக மறுக்கின்றான் அந்த திருடன். சிறிது நேரத்தில் கடைக்காரர் மதிய உணவை முடித்து விட்டு வந்து விடுகின்றாராம். அவரிடம் இந்த திருடன் சொல்லுகின்றான், எல்லா பொருட்களும் சரியாக இருக்கின்றதா என்று சொல்லி பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கூறுகின்றாராம். இப்போது கடைக்காரர் சொல்லுகின்றார், ஏன் நீ அப்படி சொல்ல தேவையில்லை, உன் மீது கொண்டிருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையினால் தான் இந்த கடையை உன்னிடம் ஒப்படைத்து விட்டு சென்றேன். ஆனால் அதன் காரணமாக பணத்தையோ பொருளையோ சரி பார்க்க தேவையில்லை என்று சொல்லிவிட்டு வழக்கம் போல தனது வேலையை தொடர்கின்றார் அந்த கடைக்காரர். கடைக்காரர் தன் மீது நம்பிக்கை வைத்து தொடர்ந்து பேசுகின்ற போது அந்த திருடனுக்கு மனதுக்குள் இருக்கக்கூடிய அந்த வருத்தம் வந்து அதிகரிக்கின்றது. இப்போது கண்கள் கலங்கியபடி அவன் சொல்லுகின்றானாம், உங்களை போன்ற நல்லவர்களுடன் பழகுவதற்கான வாய்ப்பு எனக்கு இதுவரைக்கும் கிடைக்கவில்லை. ஒரு குறுகிய நேரம் உங்களை மாதிரி ஒரு நபரோடு பழகியதற்கே எனது மனம் எந்த அளவுக்கு மாறி இருக்கின்றது என்பதை நான் இப்போது உணர்ந்து கொள்ளுகின்றேன். வாழ்நாள் முழுவதும்
உங்களைப் போல நல்ல உள்ளம் படைத்தவர்களின் நட்பு கிடைத்தால் அதை விட எனக்கு வேறு எதுவுமே தேவை இல்லை என்று சொல்லி அந்த திருடன் சொன்னபோது கடைக்காரர் விளங்காமல் யோசிக்கின்ற நிலையில் அந்த திருடன் தன்னை யார் என்று சொல்லி அவரிடம் கூறுகின்றான், நான் ஒரு திருடன், எனது நண்பனும் நானும் இந்த கடையில் திருடிவிட்டு ஓடுவதற்கும் கூட நினைனோம், ஆனால் நல்ல வேளையாக எனது இயல்பான திருட்டு குணம் இன்று நீங்கள் என் மீது வைத்திருக்கின்ற அந்த நம்பிக்கையின் காரணமாக மறைந்து விட்டிருக்கின்றது, இனிமேல் ஒரு நாளுமே நான் திருடப் போவதில்லை என்று சொல்லிவிட்டு அவன் அங்கிருந்து செல்கின்றான் என்று சொல்லி ஒரு குட்டி கதை மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் முக்கியமான ஒரு விடயம், எங்களுக்கு அமையக்கூடிய நட்பை பொறுத்து எங்களது அந்த ஒரு நடத்தைகளும் குணமும் தீர்மானிக்கப்படுகின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. ஒருவருக்கு எப்படிப்பட்ட நட்பு அமைகின்றதோ அந்த அளவுக்கு அவரது அறிவுத்திறமையும் கூட வளரக்கூடியதாக இருக்கும். நல்ல நடத்தைகள், அவர்களது நற்குணங்கள் எல்லாமே நண்பர்களினாலும் கூட செதுக்கப்படுகின்றன. நல்லவர்களோடு சேர்வதால் எப்போதும் நாங்கள் மனசுத்தம் மிக்கவர்களாகவும் நல்ல செயல்களை செய்யக்கூடியவர்களாகவும் கண்டிப்பாக இருப்போம். ஆனால் மாறாக தீய நட்பு எங்களது வாழ்க்கையிலும் கூட தீய பழக்கங்களையும் தீய குணங்களையும் தான் கொண்டு வந்து சேர்க்கும் என்பது தொடர்பாகவும் மிக அழகான ஒரு சிந்தனையை இன்று பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இந்த குட்டி கதை எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. 9:50 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: Ajax Nissan and Infiniti Servings Event 2026 Nissan Rogue SUV Kalayam 0% Retail Finance Cheyyungal Anith Trim 2026 Nissan Kicksum 0% Finance Rate 2025 Nissan Leaf Electric Vahanangalai 0% Lease Matum Finance Retail Paralam 2025 Infiniti QX50 Kal 0% Finance and Lease Retail Kathirikkindrana Completely Redesigned 2026 Nissan Sentra Kalayam Vandu Paarungal Anith Vahana Kolvanavugalukkum 4 Oil Changes Ilavasam Tamilil Pesa முகமது லெபி 437-477-7960 437-477-7960
2: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை ஜூலை 25 முதல் ஆகஸ்ட் 25 தேதி வரை அனைத்து வீட்டு தளவாடங்களும் கொள்முதல் விலைக்கே விற்கப்பட உள்ளன. தரமான சோஃபாக்கள், பவர் ரெக்லைனர் சோஃபாக்கள், மேட்ரஸ்கள், அலுமாரிகள், சுவாமி மாடங்கள், சோஃபா பெட்கள், இன்னும் ஏராளம் செக்ஷனல் சோஃபாக்கள் மலிவு விலைகளில். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் சன்ஃபிளவர் பர்னிச்சர், 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ, 437-263-2394-416-289-9993.
3: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக 2000 ரூபாய்க்கு மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. You are in good hands with Allstate.
4: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC-க்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர். 416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462 வாகன விபத்துக்கோ, வழக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
2: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
4: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
2: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் அண்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்.
4: 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 307, 6474780144.
5: MJS Gold House.
6: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது MJS.
5: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பண பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
6: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில் MJS. 416-299-1630.
5: MJS Gold House.
6: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
7: வானலையில் வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் FM 102.7.

நேரம் காலை 10:04 ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வியாழக்கிழமையின் காலை பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-8241212 ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com நமது இமெயில் முகவரி. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம், தமிழ் யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. எரிபொருள் விலை ஒரு சில நாட்களாக குறைந்து வந்திருந்தது. 3% நேற்று குறைந்து இன்றைக்கு வந்து 1% விலை குறைவை நாங்கள் சந்தித்திருந்தோம். ஆனால் நாளைக்கு வந்து விலை உயரலாம் என்பது தொடர்பான தகவல்கள் தான் இப்போது பகிரப்பட்டிருக்கின்றன. ஒரு 2% விலை உயர்வு ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் நாளைக்கு ஜூலை 31 இருப்பதைத்தான் இப்போதைய செய்திகள் தெரிவிக்கின்றன. 23 வெப்பநிலை, 25 நாங்கள் உணர்கின்றோம். மிக தெளிவாக வானம் இருப்பதன் காரணமாக சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்றது. இன்று இதே நிலைமைகள் தான் தொடர்ந்திருக்க போகின்றது. மிக வெளிச்சமான பகல் பொழுதை நாங்கள் தொடர்ந்து சந்திக்கலாம். 8:43 தான் சூரிய அஸ்தமனம் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு 28 வரை வெப்பநிலை உயர்ந்து 31 கூடிய உணர்லையாக உணர்ந்து கொள்ளப் போகின்றோம். எனவே நல்ல வெளிச்சம், அதிக வெப்பம் இல்லாத ஒரு நிலைமை என்று சொல்லி கோடை காலத்தின் இன்னும் ஒரு அழகான நாளாகத்தான் இன்று வியாழக்கிழமையை நாங்கள் அனுபவிக்கப் போகின்றோம். இரவில் 16 இரவின் உணர்லையாகவும் கூட இருக்கு. நாளைய தினம் வெள்ளிக்கிழமை, ஜூலை மாதத்தின் நிறைவு நாள், 31 சூரிய வெளிச்சம் இருக்கும். காலை மதிய மாலை பொழுதில் சூரிய வெளிச்சம் இருக்கும். ஆனால் மாலை வேளை தண்டர் ஸ்டோம் கொஞ்சம் ஆரம்பிக்கலாம். 1 mm குறைவாக லேசான ஒரு மழையாகத்தான் இருக்கும். இரவு பொழுதிலும் கூட அதே மாதிரி மெல்லிய மழை தொழிலுக்கான வாய்ப்புகள் சொல்லப்படுகின்றன. 27 வரை வெப்பநிலை உயர்ந்து 31 நாளைக்கும் உணரப்படும். வீக்கெண்டை பொறுத்தளவில் ஒரு புதிய மாதத்தின் ஆரம்பம் ஆகஸ்டை ஆரம்பிக்கின்றோம். சனிக்கிழமை 24-30 உணரப்படும். காலையிலிருந்தே மழை தூறலுக்கான வாய்ப்பு சந்திக்கின்றோம். சூரிய வெளிச்சம் குறைவாகவே இருக்கும் என்பதை கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். லாங் வீக்கெண்டும் வரப்போகின்றது. முக்கியமான ஒரு காலப்பகுதி சம்மர், அதன் ஒரு முழுமையான நிறைவு மாதமாக ஆகஸ்ட் இருக்கும். எனவே ஆகஸ்டில் வருகின்ற ஒரு லாங் வீக்கெண்ட் வந்து வெளிப்புற நடவடிக்கைகள் போன்றவற்றுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் வருகின்ற ஒரு காலப்பகுதியாக இருக்கின்றது. எனவே இந்த லாங் வீக்கெண்டை பொறுத்தளவில் சனிக்கிழமை வந்து மழை தூறலை தரலாம். 24 வெப்பநிலை, 30 உணரப்படும். சூரிய வெளிச்சத்துக்கான சாத்தியம் குறைவு. ஞாயிற்றுக்கிழமை காலை மதியம் மெல்லிய மழை தூறல் வந்தாலும் மதிய பொழுதிலிருந்து சூரிய வெளிச்சமும் தென்படும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். மதிய மாலை பொழுதில் வெளிச்சத்துக்கான சாத்தியம் இருக்கின்றது. ஆனால் இடையில் வந்து போகக்கூடிய தண்டர் ஸ்டோமும் கூட இருக்கலாம். 24 வெப்பநிலை, 30 நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை என்பதைத்தான் இங்கு தெரிவித்திருக்கிறார்கள். திங்கட்கிழமையை பொறுத்தளவில் அன்று விடுமுறை நாள், சிவிக் டே, முழுமையாகவே சூரிய வெளிச்சத்துக்குரியதாக இருக்கும். 25 வெப்பநிலை, 29 வரை உணரப்போகின்றோம். செவ்வாய்க்கிழமை 26-31 உணரப்படும். பிரதானமாக வெயிலும் நிறைந்திருக்கும். புதன்கிழமை என்று சொல்லி பார்த்தால் அன்றைக்கும் கூட பிரதானமாக வெயில் தான். 27 வெப்பநிலை, 34 வரை உணரப்போகின்றோம் என்பது தொடர்பான தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. இந்த வேளையில் வாகனம் ஒன்று தடம் புரண்டிருப்பதன் காரணமாக சவுத் பவுண்ட் 400 அட் ஷெப்பர்ட் பகுதியில் 4 லெஃப்ட் லேன்ஸ் தடைப்பட்டிருக்கின்றமை அந்த பகுதியில் அதிக வாகன நெரிசல்களை ஏற்படுத்தியிருப்பதோடு மட்டுமல்லாமல் இதன் காரணமாக நோர்த் பவுண்டிலும் கூட ஒரு லெஃப்ட் லேன் தடைப்பட்டிருக்கின்றமை தொடர்பாக அறிவிக்கப்படுகின்றது. சவுத் பவுண்ட் 400 அட் ஷெப்பர்டில் தான் வாகனம் ஒன்று தடம் புரண்டிருப்பதன் காரணமாக சவுத் பவுண்டில் வந்து 4 லெஃப்ட் லேன்ஸும் நோர்த் பவுண்டில் ஒரு லெஃப்ட் லேனும் தடைப்பட்டிருக்கின்றமை தொடர்பாக அறிவிக்கப்படுகின்றது. அதனையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கும் என்பதையும் கூட இந்த பொழுதில் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். ஆஷா சில்க் வழங்கும் 4th அனிவர்சரி மெகா சேல் நாளை முதல் திங்கட்கிழமை வரை. பெருந்தொகையான புதிய வரவுகளுடன் அனைத்து ஆடை ஆபரண தெரிவுகளும் 30-50% தள்ளுபடி விலையில். சாரீஸ், ஷல்வாஸ், பிரைடல் லெஹங்காஸ், டிசைனர் லெஹங்காஸ், மென் ஷர்வானி, குர்தாஸ் இன்னும் பல. இந்த 4 நாட்கள் மாத்திரம் காஞ்சிபுரம் சாரீஸ் ஃப்ரம் $150, ஃபேன்சி சாரீஸ் ஃப்ரம் $50, காட்டன் சாரீஸ் ஃப்ரம் $30, செமி சில்க் சாரீஸ் ஃப்ரம் $60, ஆர்ட் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $20. மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் பிரம்மாண்டமான காட்சி அறையுடன் ஆயிஷா சில்க் வழங்கும் 4th அனிவர்சரி மெகா சேல். 416-298-6116.

நேற்று என்ற நாளை அழைத்துக் கொண்டிருக்கின்றது. 10:13 ஆகி இருக்கின்றது. ஒரு சிறிய ஒரு தற்காலிகமான ஒரு போர் தவிர்ப்பை தொடர்ந்து இப்போது மீண்டும் அமெரிக்கா வந்து ஈரான் மீது மிக பலமான தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றது என்பது தொடர்பான தகவல்களை காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்று முக்கியமான செய்திகளாகவும் கூட இந்த செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஒரு ஹெவி வேவ் ஆஃப் அட்டாக்ஸை தான் ஈரானிய நகரங்கள் மீது அமெரிக்கா வந்து இப்போது கட்டவிழ்த்து விட்டிருக்கின்றது என்பது தொடர்பாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. ஈரானியன் மிசைல் அட்டாக் ஒன்று அமெரிக்க தளம் மீது நடத்தப்பட்டதை தொடர்ந்துதான் மீண்டும் அமெரிக்கா வந்து தீவிரமான தாக்குதல்களை இப்போது நடத்தி வருகின்றமை தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த விடயம் தொடர்பாக US மிலிட்டரியின் சென்ட்ரல் கமாண்டும் கூட தகவல்களை வெளியிட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஈரானுக்கு எதிரான ஒரு பெரும் தாக்குதல் அலையை வெற்றிகரமாக நிறைவு செய்திருக்கின்றோம் என்பது தொடர்பாக அது தெரிவித்திருக்கின்றது. ஒரு நாளுக்கு முன்னர் ஜோர்டானில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளத்தில் நிலைநிறுத்தப்பட்டிருந்த அமெரிக்க படைகள் மீது ஈரான் நடத்தியிருக்கின்ற தாக்குதல்களுக்கு பதிலடியாகத்தான் இந்த தீவிர தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பதாகவும் கூட சென்காம் தெரிவித்திருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. ஈரானியன் மீடியாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் இந்த தாக்குதல்களில் 3 கொல்லப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. அமெரிக்க ஏவுகணை தாக்குதல்களில் தங்களது 3 படைவீரர்களும் கூட கொல்லப்பட்டிருப்பதை ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையும் கூட உறுதிப்படுத்தி இருக்கின்றது என்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். அமெரிக்க தாக்குதல்கள் நடத்தப்பட்டதை தொடர்ந்து ஜோர்டான் மற்றும் குவைத் ஆகிய நாடுகள் வியாழக்கிழமை இன்று தங்கள் எல்லைக்குள் ஈரானின் தாக்குதல்கள் நடத்தப்பட்டன என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றன. அதே நேரம் குவைத்தில் ஒருவர் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டிருப்பதாகவும் இப்போதே இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. சென்காம் வெளியிட்டிருக்கின்ற ஒரு சில தரவுகளை பொறுத்தளவில் ஈரானில் இருக்கக்கூடிய மிலிட்டரி கமாண்ட் சென்டர்ஸ், மிசைல் அண்ட் ட்ரோன் ஃபெசிலிட்டிஸ், கோஸ்டல் சர்வேலன்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் சைட் போன்றவை தாக்கப்பட்டிருக்கின்றன தங்களால் என்று சொல்லியும் கூட அந்த விவரங்களும் வெளியிடப்பட்டிருக்கின்றது. US பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈரானை தாங்கள் பலமாக தாக்குவோம் என்று சொல்லி கூறியதை தொடர்ந்து இந்த தாக்குதல்கள் தீவிரமான தாக்குதல்களாக நடத்தப்பட்டிருப்பதாகவும் இப்போதைய இந்த விவரங்களை காண முடிகின்றது. அதே நேரம் ஈரானின் சவுத் வெஸ்டர்ன் பகுதியில் இருக்கக்கூடிய நகரங்களாக இருக்கக்கூடிய அஷ்வா மற்றும் அபாடான் போன்ற நகரங்களின் மீதும் கூட தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றமை தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் பெரும்பாலும் இந்த சதர்ன் ப்ராவின்சஸ் ஆஃப் புஷேர் போன்ற இடங்களில் தானாம் அதிக தாக்குதல்களும் கூட நடத்தப்பட்டிருக்கின்றமை தொடர்பாக அந்த விவரங்களை இப்போது காணக்கூடியதாக இருக்கின்றது. தீவிரமான இந்த தாக்குதல்கள் தொடர்ந்து மாறி மாறி நடத்தப்படுகின்ற இந்த சூழ்நிலையில் பாகிஸ்தான் என்ன சொல்லுகின்றது என்று சொன்னால் இன்னமும் கூட இந்த 2 தரப்பினருக்கும் இடையில் பேச்சுக்களை முன்னெடுப்பதற்கான முயற்சியில் நாங்கள் தொடர்ந்து ஈடுபடுகின்றோம் என்று சொல்லித்தான் பாகிஸ்தான் ஒரு நம்பிக்கையும் கூட வெளியிட்டிருக்கின்றது. இன்று வியாழக்கிழமை இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதை தொடர்ந்தும் கூட இப்போதும் பேச்சுக்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பான ஒரு சில தகவல்களையும் கூட பாகிஸ்தான் வெளியிட்டிருக்கின்றமை ஒரு நம்பிக்கை அளிப்பதாக இருக்கின்றது என்பதையும் கூட சொல்லியிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த ஹோமோஸ் நீரிணை தொடர்பாகவும் அந்த பகுதியில் நீடிக்கக்கூடிய இந்த பதற்றத்தை தணிப்பதற்காகவும் 2 தரப்பினரிடம் இடையே பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன என்று சொல்லியும் கூட பாகிஸ்தானின் ஃபொரின் மினிஸ்ட்ரி அதன் பேச்சாளர் டஹிர் அன்ட்ராபி வந்து இப்போது செய்தியாளர்களிடம் தெரிவித்திருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் இன்று வியாழக்கிழமையும் கூட தெஹ்ரானில் வந்து இந்த ஹோமஸ் நீரிணை தொடர்பான முக்கிய பேச்சுக்கள் ஓமானின் அதிகாரிகளுடன் நடத்தப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாகவும் பாகிஸ்தான் வந்து இந்த விவரங்களை வெளியிட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் தாக்குதல்கள் வந்து வழக்கமாக இப்போது தொடர்ந்து கொண்டிருக்கின்ற பகுதிகளை தாண்டி விரிவடைந்து செல்லுகின்றது என்பது தொடர்பான இன்னும் ஒரு செய்தியைத்தான் காணக்கூடியதாக இருக்கின்றது. எகிப்தில் இருக்கக்கூடிய ஒரு துறைமுகம் ஒன்றின் மீது நேற்று புதன்கிழமை ஒரு ட்ரோன் அட்டாக் ஒன்று நடத்தப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்திகள் இப்போது வெளியிடப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த அமெரிக்காவுடனான ஈரானிய மோதல் இப்போதைய போர்க்களத்தையும் தாண்டி மிக அதிகமான தூரம் பரவக்கூடும் என்பதற்கான ஈரானின் ஒரு எச்சரிக்கையாக இந்த தாக்குதல்கள் இருக்கலாம் என்று சொல்லியும் செய்தி ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருப்பதை காண முடிகின்றது. ஆனால் நேரடியாக இந்த தாக்குதலுக்கான பொறுப்பை ஈரான் ஏற்கவில்லை என்பதும் கூட கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால்
இந்த விடயம் தொடர்பான தகவல்களின் அடிப்படையில் ஒரு சில அவதானிகள் என்ன சொல்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தால், நேரடியாக ஈரானில் இருந்து நடத்தப்பட்ட தாக்குதலாக இது இல்லாமல் ஈரானின் ஆதரவு பெற்ற ஏனைய போராளி குழுக்கள் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதலாக கூட இது இருக்க முடியும் என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஈஜிப்டில் இருக்கக்கூடிய இந்த லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் அதனை ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஒரு டெர்மினல் ஒன்றில் இந்த கார்கோ ஆபரேஷன்ஸ் நடைபெற்று கொண்டிருந்த போதுதானாம் அந்த ட்ரோன் தாக்குதலும் கூட ஹித்தின் அந்த துறைமுகம் மீது நடத்தப்பட்டிருக்கின்றமை தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. அதே நேரம் இன்னும் ஒரு செய்தி என்று சொல்லி பார்த்தால், முக்கியமான செய்தியாக வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த ஹோமஸ் நீரிணையின் ஊடாக கடந்த ஒரு 3 வாரங்களில் முதல் தடவையாக கட்டாருக்கு சொந்தமான ஒரு எல்என்ஜி வெசல் ஒன்று கடந்து சென்றிருக்கின்றது என்பது தொடர்பான செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இது முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் இந்த லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் எல்என்ஜி அதனை ஏற்றி சென்றிருக்கக்கூடிய இந்த கப்பல் வந்து வேறு இடங்களுக்கு பயணிப்பது என்பது பெரும் ஆபத்து மிக்கதாக பார்க்கப்படுகின்றது. எனவே 3 வாரங்களுக்கு பிறகு அந்த கப்பல் வந்து ஹோமஸ் நீரிணையை கடந்து பாதுகாப்பாக சென்றிருக்கின்றமை முக்கியமான ஒரு விடயமாகத்தான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. இந்த கப்பல் கடந்து சென்றமை தொடர்பாக இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஈரான் அதன் அரச ஊடகமும் கூட செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. அந்த நீர்வழியை கடப்பதற்கான ஈரானின் விதிகள் அவற்றுக்கு இணங்கித்தான் அந்த கப்பல் சென்றிருக்கின்றது என்று சொல்லித்தான் ஈரான் தெரிவித்திருப்பதாகவும் கூட இப்போதே இந்த செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. 10:20 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணு. இஸ் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: இஸ் எஃப்எம் 102.7.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ் பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
3: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
4: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
6: ஃபார்முலா ஹோண்டாவில் July 31 வரை டெமோ கிளியரன்ஸ் சேல். ஏராளமான தெரிவுகளில் நிறைந்துள்ள புதிய மற்றும் பாவித்த டெமோ வாகனங்களை விசேட ஆஃபர்களில் பெற்றுக் கொள்ளுங்கள். இம்மாத 31 வரை மட்டுமே ஃபார்முலா ஹோண்டாவில் டெமோ கிளியரன்ஸ் சேல் இடம்பெறுகின்றது. தவறவிடாமல் பயன்படுத்த அழையுங்கள். ஷான் சர்வானந்தன், 416-720-1184.
7: Mortgages, refinance, renewal, equity line of credit நை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், bad credit, consult proposal, bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங் உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Subhra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-908-5656, 416-908-5656.
8: ஸ்காப்ரோவில் இதோ வருகிறது முதலாவது டமிழ்ஸ் ரோட் ஃபெஸ்ட் 2026.
9: தமிழர் நாள் திருவிழா.
8: தமிழர் நாள் திருவிழா கலை, பண்பாடு, சுவையான உணவுகள், இசை, நடனம், குடும்பத்தின் நிகழ்வுகள். மார்க்கம் தெருவில் பாஸ்மோர் தொடக்கம் மெக்டிக்கல் வரை பிரம்மாண்டமான விழா. August 8-9. தொடர்புகளுக்கு 416-414-3691, 416-569-0300.
10: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7 East FM.

நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 10:34 ஆகியிருக்கின்றது. ஆயிஷா சில்க் வழங்கும் 4th அனிவர்சரி மெகா டென்ட் சேல் நாளை முதல் திங்கட்கிழமை வரை பிரம்மாண்டமாக டென்ட் அமைக்கப்பட்டு ஏராளமான ஆடை தெரிவுகளும் சமையலறை உபகரணங்களும் மிக மிக மலிவு விலைகளில் சாரீஸ் குர்த்தி டாப்ஸ் ஹவுஸ் கோட்ஸ் $3 சாரம்ஸ் $10 each, 2 leggings, 2

சந்திப்பில் ஆயிஷா சில்கின் 4th anniversary 10th sale 416-298-6116. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இந்த வேளையில் போலண்ட் இப்போது இன்றைக்கு வந்து இன்னும் ஒரு முக்கியமான ஒரு செய்தி ஒன்றை அறிவித்திருக்கின்றது. யுக்ரைனை அண்மித்திருக்கக்கூடிய தங்களது ஒரு பகுதியில் ஒரு பெரிய மிசைல் ஒன்று வீழ்ந்து வெடித்திருப்பதன் காரணமாக ஒரு 10 மீட்டர் அகலமான ஒரு பெரும் பள்ளம் ஒன்று தோன்றி இருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் அறிவித்திருக்கின்றது. அந்த விழுந்து வெடித்திருக்கக்கூடிய மிசைலை முதலில் அன்ஐடென்டிஃபைடு ஆப்ஜெக்ட் என்று சொல்லித்தான் அது தெரிவித்திருக்கின்றது. அதுக்கு பிறகு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு சில முக்கியமான சோதனைகளின் அடிப்படையில் ரஷ்யா யுக்ரைன் மீது ஏவியிருக்கக்கூடிய ஒரு ஏவுகணையாக அது இருக்கலாம் என்பது தொடர்பான தகவல்களும் கூட இப்போது வெளியிடப்பட்டிருப்பதை இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இன்று வியாழக்கிழமை அதிகாலை இப்பொழுதில் தானாம் ஈஸ்டர்ன் போலண்டில் இருக்கக்கூடிய ஒரு வெளியில் அந்த ஒரு மிசைல் வீழ்ந்து வெடித்ததை போலிஷ் பிரைம் மினிஸ்டர் டொனால்ட் டஸ்கும் கூட உறுதிப்படுத்தி இருக்கின்றார். இந்த பகுதி என்று சொல்லி பார்த்தால் இது வந்து ஈஸ்டர்ன் போலண்டில் இருக்கக்கூடிய வில்லேஜ் ஆஃப் டானவா கொலோனியா என்று சொல்லியும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. இது வந்து யுக்ரைனில் இருந்து அதன் எல்லையில் இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கின்றது என்பதையும் இங்கு சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். இந்த பகுதியில் இருந்து தொலைவில் இருக்கக்கூடிய யுக்ரைனிய நகரங்களாக இருக்கின்ற லிவிவ், கீவ் மீது தொடர்ச்சியான தாக்குதல்கள் ரஷ்யாவினால் நடத்தப்பட்ட நிலையில்தான் அந்த போலண்டின் அந்த ஒரு வயல்வெளியிலும் கூட இப்போது இந்த மிசைல் வீழ்ந்து வெடித்து ஒரு பெரும் பள்ளத்தை உருவாக்கியிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் யாரும் அதில் காயமடையவில்லை என்பது அதிர்ஷ்டகரமான ஒரு விடயம் என்பது தொடர்பாகவும் கூட சொல்லி இருக்கிறார்கள். எனவே இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக ஒரு செய்தியாளர் சந்திப்பையும் கூட போலிஷ் பிரைம் மினிஸ்டர் நிகழ்த்தி இருக்கின்றார். போலந்தின் வான்பரப்பை மீறி வந்திருக்கக்கூடிய ஒரு ரஷ்ய ஏவுகணை, அதாவது ரஷ்யன் KH-101 க்ரூஸ் மிசைல் ஒன்றுதான் இந்த சம்பவத்திற்கு காரணமாக அமைந்தது என்பது தொடர்பாகவும் இப்போதே இந்த விவரங்களை போலண்டின் பிரைம் மினிஸ்டர் வெளியிட்டிருப்பதையும் கூட காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் இப்போது அந்த ஏவுகணை வீழ்ந்து வடித்த பகுதிகளிலிருந்து நாங்கள் வந்து அந்த ஃபிராக்மெண்ட்ஸை வந்து சேகரித்திருக்கின்றோம். அதை வைத்து ஆய்வு செய்த போதுதான் ரஷ்யன் KH-101 மிசைலாக அது இருக்கலாம் என்பது தொடர்பாக முடிவு செய்யப்பட்டிருப்பதையும் இங்கு கூறக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் இரவு பொழுதில் போலிஷ் ஏர்ஸ்பேஸுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 20 ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நுழைந்திருக்கக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன என்று சொல்லியும் கூட அவர் தெரிவித்திருக்கின்றார். அதே நேரம் இந்த விடயம் தொடர்பாக பைரோடெக்னிக்கல் அனாலிசிஸ் இப்போது நடைபெற்று வருகின்றது என்பது தொடர்பாகவும் போலண்டின் பிரைம் மினிஸ்டர் தெரிவித்திருக்கின்றார். அதே நேரம் யுக்ரைனின் ஆக்டிங் ஃபாரின் மினிஸ்டர் இந்த விடயம் தொடர்பாக என்ன சொல்லியிருக்கின்றார் சொல்லி பார்த்தால் இது கண்டிப்பாக ரஷ்யாவின் KH-101 க்ரூஸ் மிசைல் தான் போலண்டின் வான்பரப்புக்குள்ளே அத்துமீறி நுழைந்திருப்பதை காட்டக்கூடிய ஒரு சம்பவம் என்பது தொடர்பாக அவர் அந்த தகவல்களையும் கூட வெளியிட்டிருப்பதை இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. கடந்த இரவு பொழுதில் வந்து யுக்ரைனிய நகரங்கள் மீது கடும் தாக்குதல்களை ரஷ்யா நடத்தி இருக்கின்றது. குறைந்தது 8 பேர் அந்த தாக்குதல்களில் கொல்லப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அவர்களில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 6 குடும்ப உறுப்பினர்களும் கூட உள்ளடங்குவதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. பலர் இந்த சம்பவங்களில் காயமடைந்திருக்கின்றமை தொடர்பான தகவல்களும் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லிக் கொள்ளலாம். February 2022 தான் யுக்ரைன் மீதான ஆக்கிரமிப்பு போரை ரஷ்யா தொடங்கியிருக்கின்ற அந்த காலப்பகுதியில் இருந்தே ரஷ்யாவின் ட்ரோன்கள் மற்றும் ரஷ்யாவின் மிசைல்ஸ் போன்றவை போலண்டின் நிலப்பரப்புக்குள் வீழ்ந்து வடிக்கின்றமை பல தடவைகள் நிகழ்ந்திருக்கின்றது என்பது தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இதுவரைக்கும் 2 போலிஷ் ஃபார்மர்ஸ் வந்து உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த ஏவுகணை தாக்குதல்களில் என்பது தொடர்பான தகவல்களும் வெளியிடப்பட்டிருக்கின்றன. 10:39 ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: music on your favorite station 102.7 East FM. உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323
1: பிள்ளைகளும் அங்குதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
2: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vedial, Mechanical Middlefield, Dikumidayal. இங்கு மட்டுமே Dr. Pavithra Nandishwarar சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
0: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
0: 3341 மாக்கம் ரோட், மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மாக்கம் ரோடை பார்த்தபடி,
3: 416-293-7287
0: மற்றும் 30 நியூ டெல்லி Unit 67 Markham,
3: 416-461-6401.
4: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ethuden food handler certificate, smart serve matum PTC license, ivatuden city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattadal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions, 647-522-1775, 6475221775. KM Business .ca.
0: கனடா ஸ்ரீ ஐயப்பனாலயத்தில் ஆகஸ்ட் 1st, 2nd தேதிகளில் ஜோதி விழா 2026. டைட்டில் ஸ்பான்சர் TTR Transport and TSN Express. இவன் ஸ்பான்சர் ரத்திகா ஜுவல்லரி, பவர்ட் பை வீடு விற்பனை முகவர் அஜன் விஜயநாதன். வணிக சாவடிகள், உணவு சாவடிகள், இன்னும் ஏராளம் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் ஆகஸ்ட் 1st ஃபயர்ஸின் சூப்பர் சன்ஸ் இசையிலும், ஆகஸ்ட் 2nd அரவிந்தனின் மெகா டியூனர்ஸ் இசையிலும், தென்னிந்திய பாடகர் ராமோ, சரிகமப ஃபைனலிஸ்ட் அக்ஷயா, சிவானி, சின்ன செந்தமிழ் மற்றும் கெனடிய கலைஞர்கள் வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலய மைதானத்தில் ஜோதி விழா 2026. 416-321-6104.
5: முரளி பஸ் வழங்கும் ஜூலை ஆகஸ்ட் மாத சுற்றுலா. 34th விசேட சலுகைகள். ஜூலை 31, ஆகஸ்ட் 1, 2, 3 ஆகிய 4 நாட்கள் லாங் வீக்கெண்ட் அமெரிக்க சுற்றுலா. அத்துடன் ஆகஸ்ட் 25, 26, 27, 28 ஆகிய தினங்களிலும் அமெரிக்க சுற்றுலா. கனடா மற்றும் அமெரிக்கா எங்கு வேண்டுமானாலும் 7 பேர் முதல் 55 பேர் வரையில் பஸ் வசதி செய்து தரப்படும். அணையுங்கள். முரளி, 416-455-3514.
6: EastFM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் EastFM 102.7.

0: station with the best music.
1: It's East FM.
2: Feel the power. Feel the bass. 102.7.
3: Rhythm 7 Entertainment, Altona Group Vellangum. Tenisai Tendril Deva, the Ghana King, live in Toronto.
4: Meenachi, Meenachi.
3: Tenisai Tendril Deva Vudan, Srikanth Deva, Manu, Anuradha Sriram, Vel Murugan, Priya Jerson, Ajay Krishna, Shruti Shekhar. August 15th, Sunny Kilamai Mali, 5 Manikki, 8100 Steel Avenue East, Markham Meadowville. Tenisai Tendril Deva, the Ghana King, live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல் July 31 வரை ஏர்லி பேர்ட் சலுகைகள். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 647-600-5297. 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 9 6 4 7 2 9 3 5 8 9 9.
1: ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயம் அம்மன் திருவிழா July 31 வெள்ளி முதல் August 19 புதன் வரை நிகழ திருவருள் கூடியுள்ளது. July 31 வெள்ளி கொடியேற்றம், August 9 ஞாயிறு மாலை மாம்பழ திருவிழா, August 11 செவ்வாய் மாலை மஞ்சள் திருவிழா, 13 வியாழன் மாலை வேட்டை திருவிழா, 14 வெள்ளி மாலை சப்பர திருவிழா, August 15 சனிக்கிழமை தேர் திருவிழா, 16 ஞாயிறு தீர்த்தம், 17 திங்கள் மாலை திருக்கல்யாணம், August 18 செவ்வாய் மாலை பூங்காவனம், 19 புதன் மடை. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். 416-535-6560.
5: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
6: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் வழங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
7: என்ன யோசின?
8: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஆர்ட்ட அடகு வைக்கலாம் என்று தான் யோசிக்கிறேன்.
7: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
9: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகுமாடம்.
10: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
11: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
12: FM 102.7 East FM.

நேரம் காலை 11:02 இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப் எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஈஸ்ட் எஃப் எம் தொடர்புகளுக்கு 416-824-1212 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்க முடியும். ஈஸ்ட் எஃப் எம் 102.7@gmail.com என்ற இமெயில் முகவரியின் ஊடாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். யூடியூபில் ஈஸ்ட் எஃப் எம் 102.7, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப் எம் தமிழ். எரிபொருள் விலை வந்து நாளைக்கு உயர இருக்கின்றமை தொடர்பாக தான் சொல்லப்படுகின்றது. தொடர்ச்சியாக நேற்றைக்கு 3%, இன்றைக்கு 1% விலை குறைவை சந்தித்திருந்தோம். ஆனால் நாளைக்கு 2% விலை உயர்வு ஜூலை 31 இருக்கும் என்பது தொடர்பாகவும் கூறப்படுகின்றது. 24 இப்போதைய வெப்பநிலை, 28 உணர்கின்றோம். இன்று 28 வரை வெப்பநிலை உயர்ந்து 31°C கூடிய உணர்நிலையாக உணரப்படும். சூரிய வெளிச்சம் தொடர்ந்திருக்கக்கூடிய சாத்தியங்கள் இன்று இருக்கின்றன. முகில் கூட்டங்கள் இல்லாமல் முழுமையாகவே வெளிச்சத்துக்குரிய ஒரு நாளாகத்தான் இன்றைய தினம் தொடர இருக்கின்றது. 8:43 சூரிய அஸ்தமனம் இரவில் நிகழும். இரவில் 16 வெப்பநிலை, 16 எண்ணங்கள் உணர்நிலையாகவும் பெற்றுக் கொள்ளக்கூடியதாகவும் எதிர்வு கூறல்கள் தரப்படுகின்றன. வெள்ளிக்கிழமை ஜூலை மாதத்தின் நிறைவு நாள் நாளைக்கு 31 பொறுத்தளவில் சூரிய வெளிச்சம் இருக்கும். மாலை பொழுதில் மெல்லிய மழை தொடங்கலாம். இரவு வேளையும் கூட தண்டஸ்டோம் வந்து தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய சாத்தியங்கள் சொல்லப்படுகின்றன. பிரதானமாக வெயில் பகல் பொழுதில் நிறைந்திருக்கும். 27 வெப்பநிலை, 31 நாங்கள் உணரப்போகின்றோம். லாங் வீக்கெண்ட் வர இருக்கின்றது. ஆகஸ்ட் மாதத்தின் முதலாவது திங்கட்கிழமை தான் சிவிக் டே கடைபிடிக்கப்படுகிறது. எனவே அதன் அடிப்படையில் வார இறுதி வந்து நீண்ட வார இறுதி விடுமுறை நாட்களோடு இணைந்திருக்கும். சனிக்கிழமை ஆகஸ்ட் 1 24 வெப்பநிலை, 30 உணரப்படும். ஆனால் மழைக்கான வாய்ப்புகளை நாங்கள் கொஞ்சம் சந்திக்கின்றோம். காலையிலிருந்தே மெல்லிய தூறலாக மழை வந்து தொடர்ந்திருக்கலாம். வெளிச்சத்துக்கான சாத்தியங்கள் இன்னமும் சொல்லப்படவில்லை. கொஞ்சம் மாற்றம் வரலாம். இருந்தாலும் கூட இப்போதைய தகவல்களின் அடிப்படையிலே பார்த்தால் தொடர்ந்து மழை தூறி கொண்டிருக்கலாம் சனிக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை வந்து காலையில் 4 mm வரைக்கும் மழை இருக்கும். அதன் பின்பு வெளிச்சத்தை காணலாம். இடையிடையே வந்து போகக்கூடிய தண்டர் ஸ்டோமுக்கான சாத்தியங்களும் கூட கொஞ்சம் சொல்லப்படுகின்றன. பிற்பகல் மாலை பொழுதிலும் 24 வெப்பநிலை, 30 உணரப்போன்றோம் ஞாயிற்றுக்கிழமை. திங்கட்கிழமை பிரதானமாக வெயில் விடுமுறை நாளும் கூட 25 வெப்பநிலை, 29 நாங்கள் உணரப்போகின்றோம். செவ்வாயை பொறுத்தளவில் 26-31 உணரப்படும். பிரதானமாக வெயில் இருக்கும். அடுத்த புதன் அதுவும் கூட மெயின்லி சனியாகத்தான் இருக்க போகின்றது. 27 வெப்பநிலை, 34 வரை உணரக்கூடிய சாத்தியங்கள் இந்த பொழுதில் கூறப்படுகின்றன. நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை சவுத் வெஸ்டர்ன் ஜப்பானை தாக்கியிருக்கக்கூடிய 7.1 மேக்னிடியூட் அளவிலான பூமி அதிர்வின் பாதிப்புகள் இன்னமும் கூட தொடர்கின்றமை தொடர்பான தகவல்களை காணக்கூடியதாக இருக்கின்றது. குறைந்தது இதுவரைக்கும் 25 பேர் இந்த பூமி அதிர்வின் காரணமாக உயிரிழந்திருக்கின்றார்கள் என்பது தொடர்பாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் மேலும் 9 மரணங்கள் இந்த பூமி அதிர்வுடன் தொடர்பு கொண்டதாக இருக்குமோ என்று சொல்லி இன்வெஸ்டிகேஷன் நடைபெற்று வருவதாகவும் இப்போதே இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. குமாமோடோ என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ப்ரிஃபெக்சர் அங்குதான் அதிக தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அங்கு இருக்கக்கூடிய பெரிய ஒரு மோலின் 2வது தளம் இந்த பூமி அதிர்வை தொடர்ந்து ஏற்பட்டிருக்கின்ற கேஸ் எக்ஸ்ப்ளோஷனின் காரணமாக இடிந்து விழுந்திருப்பதன் காரணமாக அதுக்குள்ளே பலர் இன்னமும் கூட சிக்கொண்டிருக்கலாம் என்பதன் காரணமாகவும் கூட தொடர்ச்சியாக மீட்பு பணிகள் தொடர்கின்றது என்று சொன்னாலும் இந்த செவ்வாய்வசை மீட்கக்கூடிய நேரம் வந்து கடந்து சென்று கொண்டிருக்கின்றது என்ற ஒரு கவலையும் கூட வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இந்த குமாமோட்டோ ப்ரிஃபெக்சரில் இருக்கக்கூடிய ஒரு பேப்பர் ஃபேக்டரி அதன் சிம்னியும் கூட முழுமையாகவே இடிந்து விழுந்ததன் காரணமாக அதற்குள்ளும் கூட பலர் சிக்கியிருக்கலாம் என்ற ஒரு சந்தேகமும் இன்னமும் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லிக்கொள்ளலாம். பலரை இன்னமும் காணவில்லை என்று சொல்லியும் கூட கூறியிருக்கின்றார்கள். எனவே அவர்களது எண்ணிக்கை தொடர்பான விவரங்கள் வெளியிடப்படவில்லை என்பது தொடர்பான தகவல்களை இப்போது காண முடிகின்றது. குறைந்தது 86 பேர் வந்து காயம் அடைந்திருக்கிறார்களாம். அதில் 5 பேர் கடுமையான காயங்களுக்குள்ளாகி இருப்பதாகவும் இப்போதே இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் வீடுகள் சேதமடைந்த நிலையில் பலாயிரக்கணக்கான மக்கள் இரவு பொழுதை எவாக்குவேஷன் சென்டர்ஸிலும் அல்லது வீதியின் ஓரத்திலும் கூட தொடர்ந்து கழித்து வரக்கூடிய நிலைமை தொடர்கின்றது என்பதையும் சொல்கின்றார்கள். பல இடங்களிலும் இன்னமும் கூட மின்சாரம் மீள வழங்கப்படவில்லை என்று சொல்லியும் அது தொடர்பான தகவல்களும் கூட இப்போது வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஜப்பானின் அந்த பகுதியில் இப்போது சுட்டரிக்கும் வெயில் மற்றும் அதிக வெப்பம் போன்றவை நிலவுவதன் காரணமாக வீடுகளை இழந்து ஷெல்டர்ஸ் மற்றும் வெளிப்புறங்களில் தங்கியிருக்கக்கூடிய மக்கள் இந்த வெப்பத்தை தாங்க முடியாத சூழ்நிலை ஏற்படலாம் என்பது தொடர்பான கவலையும் கூட வெளிப்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்று வியாழக்கிழமை வெப்பநிலை வந்து 34°C தாண்டும் என்று சொல்லியும் கூட ஏற்கனவே எதிர்வு கூறப்பட்டிருப்பதன் காரணமாக இந்த பகுதிக்கான வெப்ப எச்சரிக்கை வந்து
வெளியிடப்பட்டிருக்கின்றது என்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. 11:07 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. ஐஷா சில்க் வழங்கும் 4th அனிவர்சரி மெகா சேல் நாளை திங்கட்கிழமை வரை பெருந்தொகையான புதிய வரவுகளுடன் அனைத்து ஆடை ஆபரண தெரிவுகளும் 30-50% ஆஃப். சாரீஸ், ஷால்வார்ஸ், பிரைடல் லெஹங்காஸ், டிசைனர் லெஹங்காஸ், மென் ஷர்வானி, குர்தாஸ், இன்னும் பல. இந்த 4 நாட்கள் மாத்திரம் காஞ்சிபுரம் சாரீஸ் ஃப்ரம் $150, ஃபேன்சி சாரீஸ் ஃப்ரம் $50, கொட்டன் சாரீஸ் ஃப்ரம் $30, செமி சில்க் சாரீஸ் ஃப்ரம் $60, ஆர்ட் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $20. மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பில் பிரம்மாண்டமான காட்சி அறையுடன் ஐஷா சில்க் வழங்கும் 4th அனிவர்சரி மெகா சேல். தொடர்புகளுக்கு 4162986116.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 11:13 ஆகி இருக்கின்றது. ஒரு மிக மிக அரிதான ஹிமாலயன் டைமண்ட் ஃப்ளவர் இப்போது பூத்திருக்கின்றமை தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. கடல் மட்டத்தில் இருந்து ஒரு 4000 meters உயரமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கின்ற மிக கரடுமுரடான நிலப்பரப்பையும் அதே நேரம் அங்கு நிலவக்கூடிய மிக கடுமையான சுற்றுச்சூழலையும் தாங்கி வளருகின்ற ஒரு தனித்துவமான மிக அரிதான ஒரு பூ என்று சொல்லித்தான் இந்த டைமண்ட் ஃப்ளவர்ஸ் தொடர்பாக இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஹிமாலய பிரதேசம் எந்த அளவுக்கு ஏற்றிறக்கங்களோடு செங்குத்தான மலை சரிவுகளையும் அதிகமான பாறைகளையும் கொண்டிருக்கக்கூடிய பகுதி என்பது எல்லோருக்கும் தெரியும். அங்கு வீசக்கூடிய பனி நிறைந்த அந்த காற்றின் குளிரையும் அல்லது அந்த ஃப்ரீசிங் நைட்ஸையும் தாண்டி வளர்ந்து அதற்கு பிறகு அங்கு பூக்கின்ற அந்த பூ வந்து மிக அதிர்ஷ்டம் மிக்க ஒரு பூவாகத்தானாம் அங்கு செல்லக்கூடிய மக்களால் கருதப்படுகின்றது. டைமண்ட் ஃப்ளவர்ஸ் என்று சொல்லித்தான் அது அழைக்கப்படுகின்றது என்று சொன்னாலும் உள்ளூர் மக்களால் அது வந்து கென்சோ என்று சொல்லித்தான் அழைக்கப்படுகின்றதாம். கென்சோ அல்லது பதாம்சல் என்று சொல்லி உள்ளூர் மக்கள் அந்த மிக அரிதான அந்த அல்பைன் ப்ளூமை அழைக்கின்றார்கள் என்பதுதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரு டவரிங் ஃப்ளவர் என்று சொல்லித்தான் இங்கு அதனை விபரித்திருக்கிறார்கள். காரணம் அருகில் இருக்கக்கூடிய எல்லா தாவரங்களும் சிறியதாகவும் அதில் பூக்கக்கூடிய அந்த தாவரத்தில் பூக்கின்ற அந்த பூ மட்டுமே ஒரு வளர்ந்த மனிதர்களும் பார்க்க உயரமாகவும் மிக மிக பெரியதாக இருக்கக்கூடிய அந்த ஃப்ளவர் வந்து அந்த பகுதியில் செல்லக்கூடிய யாத்ரிகர்கள் அல்லது இந்த மலையேறுபவர்களை மிக அதிகமாகவே கவர்கின்றது என்பது தொடர்பாக கூறப்பட்டிருக்கின்றது. எனவே அது தொடர்பான விவரங்கள் தான் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த பூ வந்து மிக அரிதானது என்று சொல்லி இருக்கின்றோம். எந்த அளவுக்கு அரிதானது என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு 7 to 15 வருடங்களுக்கு ஒரு முறைதானாம் ஒரே ஒரு சிங்கிள் ப்ளூமே அந்த தாவரம் வந்து பூக்கின்றது என்று சொல்லித்தான் அதன் ஒரு மிக அரிதான தன்மை தொடர்பாக கூறப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த நிலையில் அங்கு செல்லக்கூடிய மலை ஏறுபவர்களுக்கு இப்போது அந்த பூ பூத்திருக்கின்றமை பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதையும் இங்கு சொல்லலாம். அதே நேரம் பாரம்பரிய வைத்தியர்களும் கூட அந்த பூ தொடர்பாக அதில் இருக்கின்ற நன்மைகள் தொடர்பாக அதிகம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதையும் கூட இங்கு சொல்லி இருக்கின்றார்கள். உலகத்தின் மிக உயரமான மலைப்பகுதிகளில் மட்டும் பூக்கக்கூடிய இமயமலை வைரம் என்று சொல்லித்தான் அந்த தாவரம் வந்து அழைக்கப்படுகின்றது. அந்த மலரை காண்பதற்கான பயணம் வந்து நாங்கள் அதனை செய்தாலும் கூட அதை காணக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு எப்போதும் கிடைப்பதில்லை என்பது தொடர்பாகத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த கென்சோ என்று சொல்லி உள்ளூரில் அழைக்கப்படக்கூடிய அந்த பதாம்சல் என்று சொல்லப்படுகின்ற அந்த பூ என்று சொல்லி பார்த்தால் உலகத்தின் மிக கடுமையான சூழல்களில் ஒன்றில் உயிர் வாழ தன்னை தகவமைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மலைவாழ் தாவரத்தில் பூக்கின்ற பூ என்று சொல்லித்தான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. கடல் மட்டத்தில் இருந்து 4000 meters அதிகமான உயரங்களில் இருக்கக்கூடிய பாறை நிறைந்த செங்குத்தான மலை சரிவுகளிலும் பனிப்பாறையின் அடிகளிலும் கூட அவை வளர்கின்றன என்று சொல்லித்தான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் ஆக்சிஜன் லெவல் என்று சொல்லி பார்த்தால் சாதாரணமாக இந்த கடல் மட்டத்தை விட அந்த பகுதிகளில் அவ்வளவு உயரமாக இருக்கின்ற அந்த பகுதிகளில் வந்து 40% குறைவாகவே இருக்குமாம். எனவே அந்த சூழலையெல்லாம் தாண்டித்தான் அந்த பூ வந்து வளர்கின்றது என்பது தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் பிரமிக்க வைக்கக்கூடிய உயரத்தையும் கூட அது கொண்டிருக்கின்றமை தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. சாதகமான சூழ்நிலைகளில் கிட்டத்தட்ட 2 meters மேல் அது வளரக்கூடியதாகவும் கூட இருப்பது பெரும் ஆச்சரியத்தை தரக்கூடிய விடயங்கள் என்பது தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. தாவரவியல் ஆய்வுகள் என்று சொல்லி பார்த்தால் இந்த மாதிரியான பல உயரமான மலைப்பகுதி தாவரங்கள் அதிகம் இருந்திருக்கின்றன. ஆனால் இப்போது அவை அருகே வருகின்றன என்பது தொடர்பாகத்தான் அது தொடர்பான விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. டைமண்ட் ஃப்ளவர் அல்லது ஹிமாலயன் டைமண்ட் என்று சொல்லி இந்த பூ அழைக்கப்படுகின்றது என்று சொல்லி பார்த்தால் இது ஒரு ரேர் ஃப்ளவர் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அந்த அரிதான தன்மை மட்டுமே அதற்கான அந்த பெயர் கொடுக்கப்படுவதற்கு காரணம் அல்ல. ஏனென்று சொன்னால் அந்த மலரின் மிக குறிப்பிடத்தக்க ரெசிலியன்ஸ் என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கின்றது. மீள்திறன் மிக மிக கடுமையான
இந்த அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் வந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதியாகவும் கூட அது இருக்கிறது தான். புற ஊதா கதிர்வீச்சு அதனையும் தாண்டி அங்கு நிலவக்கூடிய உறைபனி வெப்பநிலை மற்றும் மிக பலமாக வீசக்கூடிய அந்த மலைக்காற்று என்று சொல்லி எல்லா பிரச்சனைகளையும் மீறி அந்த தாவரம் வந்து செழித்து வளர்கின்றது. அதன் காரணமாகத்தான் ஒரு வைரம் மாதிரி அதனை கருதி ஹிமாலயன் டைமண்ட் என்று சொல்லி அதுக்கு பெயரிட்டிருக்கின்றார்கள். பல வருட கடுமையான வளர்ச்சிக்கு பிறகு ஒரே ஒரு முறை மட்டும்தானாம் இந்த பூக்கள் பூக்கு கூடும் என்பதன் காரணமாக பூத்திருக்கக்கூடிய ஒரு பூவை காண்பது என்பது மலையேறுபவர்களிடையே ஒரு பெரும் பாக்கியமாகவும் கூட கருதப்படுகின்றது என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த ஹன்சா அல்லது பதாம்சல் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு மலர் தொடர்பாக இப்போது ஹிமாலய மலை தொடர் ஒன்றிலே அது பூத்திருக்கக்கூடிய அந்த அரிதான காட்சியும் கூட இங்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் பல நூற்றாண்டுகளாக இந்த இமயமலை பகுதி முழுவதுமே வாழக்கூடிய உள்ளூர் சமூகங்கள் இந்த கென்சோ மலரை அதன் மருத்துவ குணங்களுக்காகவும் கூட போற்றி வருகின்றார்கள். இந்த வெட்டு காயங்கள் அல்லது எலும்பு முறிவுகள் தலைவலி அஜீரணம் இன்ஃப்ளமேஷன் போன்றவற்றுக்கான தீர்வை இந்த தாவரங்களின் பகுதிகள் கொடுப்பதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே அதற்காகவும் அந்த மலர் வந்து அதிகம் மதிப்பை பெறுகின்றது என்பது தொடர்பாகவும் இந்த ஹிமாலயன் டைமண்ட் கென்சோ என்று சொல்லி அழைக்கக்கூடிய பதாம்சல் மலர் தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. 11:19 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: நாட்டுக்கொரு பண்பலை இசிஎஃப்எம் 102.7
1: லக்ஷ்மி ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிப்ளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிப்ளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிப்ளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லக்ஷ்மி ஹோம் சிங் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலியுவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
2: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர் 7595 Road, Unit 5, Markham, New Delhi Dry Plaza, 905-667-7200.
3: Markham and Matt Nicholson, the Chop Shop Barbers. ஃப்ரெஷ் லுக் தருகின்ற ஹேர் ஸ்டைலிங், பியர்ட் ஸ்டைலிங், ஃபேஷியல் போன்ற சகல விதமான சேவைகளையும் கிரேட் பிரைஸில் வழங்குகிறார்கள். ஓபனிங் ஸ்பெஷலாக ஹேர் கட் $25, கிட்ஸ் ஹேர் கட் $20, ஹேர் அண்ட் பியர்ட் ஸ்டைலிங் $30. அனுபவம் மிக்க பார்பர்ஸ், மாடர்ன் அண்ட் கிளீன் சலூன், தரமான ப்ராடக்ட்ஸ், நட்பான சேவையின் வித்தியாசத்தை உணருங்கள். த சாப் ஷாப் பார்பர்ஸ், 2901 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் மேக்னிக்கல், மார்க்கம் கன்வென்ஷன் சென்டர் பிளாசா, 416-335-6444, 416-335-6444.
4: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக்னிகோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக் 416-446-4000.
5: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
6: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shops, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
5: Business vaithirpor matrum business aarambipporukana business loan and business line of credit.
6: 10% down udan commercial mortgage.
5: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
7: Commerce Ventures 416-457-0651.
6: 416-457-0651. Some conditions may apply.
8: காரை தூக்குறாங்களப்பா, காரை தூக்குறாங்க.
9: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
8: கவலையே விடுங்கோ, மனோ அண்ணன் போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
10: மனோ தி லோன் அரேஞ்சர், ஓரோ சேல் அண்ட் ஃபைனான்சிங். 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனோ 6479804779, Kingston and Galloway Sandipal, 4251 Kingston Road, Scarborough, 6479804779.
11: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் FM 102.7.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்கள் அபிமானம் பெற்ற டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவெளி மைதானத்தில் ஏராளமான வணிகச் சாவடிகள், உணவுச் சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றுடன் 2 நாட்களும் சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகர்கள் சத்ய பிரகாஷ், பிரியங்கா, கெனடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவெளியில் டேஸ்ட் ஆஃப் தமிழ்.
1: கோடை வெயில ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 மிட்சுபிஷி அவுட்லாண்டர் PHEV ES களை லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸில் இருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV களுக்கு அப் டு $5,500 ஆஃப், அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன்,
2: உங்கள் அனைத்து விதமான மோர்கேஜ் சேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோர்கேஜஸ் இங்க், மார்க்கமன் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகின்றீர்களா? புதிய மோர்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோர்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோர்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்.
4: என்னது?
3: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
1: விஜயா ஜுவல்லரியின்

0: மேல் கொள்ளுபணம் செய்கின்ற பொழுது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது குயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி
1: 416-900-4599.
2: வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ். உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ் 416-473-8472. வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ்.
3: எப்பொழுதும் கேளுங்கள் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 101.

நேற்று நாடை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் 11:40 ஆகியிருக்கின்றது. பிரான்ஸ் வந்து தொடர்ச்சியாக மிக அதிகமான காட்டுத்தீ பரவல் சம்பவங்களை சந்தித்து வருகின்ற நிலையில் இன்று வியாழக்கிழமை வந்து காட்டுத்தீயினால் பாதிக்கப்பட்ட இடங்களில் இருக்கின்ற அந்த தீப்பரவல் வந்து சற்று கட்டுப்பாட்டுக்குள் வந்ததை தொடர்ந்து கிட்டத்தட்ட 84,000 தங்களது இடங்களை விட்டு வெளியேறியவர்களை மீண்டும் திரும்புவதற்கான ஒரு அனுமதியை இன்று வியாழக்கிழமை பிரான்சின் அரசாங்கம் கொடுத்திருப்பதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. தீயணைப்பு வீரர்கள் வந்து அந்த கடுமையான தீக்கு எதிரான அந்த போராட்டத்தில் சற்று வெற்றியை பெற்றிருக்கின்றார்கள்.

இது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இந்த பாரிஸ் நகரை விட அதன் பரப்பளவை விட 4 மடங்கு பெரிய பகுதி இப்போது தொடர்ந்து இந்த காட்டுத்தீயை சந்தித்து வருகின்றமை தொடர்பாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் ஐரோப்பாவின் வெவ்வேறு இடங்களிலும் கூட இந்த தீப்பரவல் சம்பவங்கள் இப்போது மிக மிக அதிகமாகவே ஏற்பட்டிருப்பதாகவும் இந்த தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. யூரோப்பை பொறுத்தளவில் இந்த முறை அந்த பகுதிகள் வந்து எக்ஸப்ஷனலி ஹாட் அண்ட் அரிட் சமருக்குள் சிக்கியிருக்கின்றது என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே எதிர்பாராத இடங்களிலெல்லாம் திடீர் திடீரென்று தீப்பரவல் சம்பவங்கள் இப்போது நிகழ்வதாகவும் கூட கூறப்பட்டிருக்கின்றது. அட்லாண்டிக் கோஸ்ட் அந்த பகுதியிலிருந்து ஈஸ்டர்ன் மெடிட்ரேனியன் பகுதிகள் வரைக்கும் தொடர்ந்து பரவி வரக்கூடிய அந்த காட்டுத்தீயின் காரணமாக பலர் வந்து வெளியேற்றப்படுகின்றார்கள் என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். இந்த பகுதிகள் எல்லாமே மிக மிக பிரபலமான சுற்றுலா தலங்களாகவும் கூட காணப்படுகின்றமை தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. யுனைடெட் கிங்டம், ஸ்பெயின், ஜெர்மனி, டர்க்கி போன்ற இடங்களும் தொடர்ச்சியாக இந்த காட்டுத்தீயை எதிர்த்து போராடி வருகின்றமை தொடர்பான செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. சரி, இந்த வேளையில் இன்னொரு ஆய்வு ஒன்றை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். ராயல் சொசைட்டி ஓபன் சயின்ஸ் அதில் வெளியிடப்பட்டிருக்கின்ற ஒரு ஆய்வு முடிவு என்ன சொல்லுகின்றது என்று சொன்னால், இந்த ஆர்கானிக் எக்ஸ் தொடர்பாக மக்கள் வந்து அதிகம் கவனம் செலுத்துகின்றார்கள். இப்போது இந்த ஆர்கானிக் எக்ஸ் என்று சொல்லி பார்த்தால் இது வந்து கூடுகளில் அடைக்கப்படாமல் அல்லது பண்ணைகளில் வளர்க்கப்படாமல் சாதாரணமாக இயற்கையான வாழ்விடங்களில் கோழிகள் வளர்க்கப்பட்டு அவற்றிலிருந்து பெறப்படக்கூடிய அந்த ஒரு முட்டைகள் என்று சொல்லித்தான் அவை விற்கப்படுகின்றன. ஆனால் இந்த மாதிரியான இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் என்று சொல்லி பார்க்கின்ற போது அது வந்து மிக மிக அதிகமாகவே சுற்றுச்சூழலை மாசுபடுத்துகின்றது என்பது தொடர்பான தகவல்கள் தான் வெளியிடப்பட்டிருக்கின்றது. யூகேயின் என்டேக் ப்ரொடக்ஷன் தொடர்பான தகவல்கள் திரட்டப்பட்ட நிலையில்தான் இந்த ஆர்கானிக் ஃப்ரீ ரேஞ்ச் மாடல், அதில் வெளியிடப்படக்கூடிய கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் வந்து 2,311,000 டன்ஸ் ஆஃப் CO2 ஆக இருந்திருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் இந்த கேஜ் சிஸ்டம் இருக்கின்றது, கூடுகளில் அடைத்து வளர்க்கக்கூடிய அந்த கோழிகள், அந்த மாதிரியான பண்ணை வளர்ப்பு முறையில் வெளிவரக்கூடிய அந்த ஒரு CO2 சொல்லி பார்த்தால் அது 1.184 million CO2 தான் இருக்கின்றது என்பது தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. 1.184 tons CO2 என்று சொல்லித்தான் இங்கு குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே இந்த நிலையில் அந்த ஃப்ரீ ரேஞ்ச் மாடல் என்று சொல்லி பார்த்தால் அதில் சாதாரண இந்த கூடுகளில் அடைத்து வளர்க்கப்படுகின்ற அந்த கோழி வளர்ப்பு முறையிலும் பார்க்க 2 மடங்கு அதிக அளவிலான கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் நிகழ்கின்றது என்பது தொடர்பாகத்தான் கூறப்பட்டிருக்கின்றது. இதில் இருக்கக்கூடிய நன்மைகள், அதாவது ஊட்டச்சத்து ரீதியாக அதிகமாக இருந்தாலும் கூட சுற்றுச்சூழலுக்கு அந்த ஒரு வளர்ப்பு முறை வந்து அதிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது என்பதைத்தான் இந்த ஆய்வு சுட்டிக்காட்டுவதாகவும் கூட சொல்லி இருக்கின்றார்கள். இந்த ஃப்ரீ ரேஞ்ச் மாடல்ஸ் என்று சொல்லி பார்க்கின்ற போது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுவதற்கு அதே நம்பர் ஆஃப் சிக்கன்ஸ் வந்து அங்கு தேவைப்படுகின்றது என்பதையும் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். இந்த கேஜிங் மாடல்ஸ் வந்து எஃபிஷியண்டானதாக காணப்படுகின்றது என்பது தொடர்பாகவும் கூட இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இந்த ஆர்கானிக் ஃப்ரீ ரேஞ்ச் ப்ரொடக்ஷனை பொறுத்தளவில் அதிக அளவிலே இந்த அசிடிஃபிகேஷனும் கூட நிகழ்கின்றது. அமிலத்தன்மை ஆதல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பிரச்சனை அதிகம் நிகழ்கின்றது. அதே நேரம் இறப்பு விகிதமும் கூட இந்த திறந்தவெளி பண்ணை வளர்ப்பில் அதிகம் காணப்படுகின்றது என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு சில இடங்களில் வளர்க்கப்படக்கூடிய கோழிகளில் ஊட்டச்சத்து வந்து அதிகம் அதுக்கு கிடைப்பதன் காரணமாகவும் அது மேலதிகமான சிக்கல்களையும் அந்த முட்டை உற்பத்தியிலே ஏற்படுத்தலாம் என்பதை கூறியிருக்கிறார்கள். முக்கியமாக இன்னும் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தால் அதிக நிலம் இதற்கு தேவைப்படும், திறந்தவெளி பண்ணைகளில் கோழிகளை வளர்ப்பதற்கு. எனவே அந்த மாதிரி இயற்கை முறையில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய அந்த ஒரு முட்டை உற்பத்தியில் அதிக அளவு தீமைகள் வந்து சுற்றுச்சூழலுக்கு ஏற்படுகின்றமை தொடர்பான ஆய்வு முடிவுகள் தான் இப்போது வெளியிடப்பட்டிருக்கின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். யூகேயை தளமாக கொண்டு இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த ஆய்வை செய்திருக்கின்றது. ராயல் சொசைட்டி ஓபன் சயின்ஸில் அந்த முடிவுகள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்கின்றோம். 11:45 நீட்டுகின்ற நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

பதினோரு மணி 50 நிமிடமாக இருக்கின்றது. இசபமின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். ஐஷா சில்க் வழங்கும் 4th அனிவர்சரி மெகா டென்ட் சேல் நாளை முதல் திங்கட்கிழமை வரை பிரம்மாண்டமாக டென்ட் அமைக்கப்பட்டு ஏராளமான ஆடை தெரிவுகளும் சமையலறை உபகரணங்களும் மிக மிக மலிவு விலைகளில். சாரீஸ் குர்தி டாப்ஸ் ஹவுஸ் கோட்ஸ் 3 சாரம் $10 ஈச். 2 லெகிங்ஸ் 2 சாரி ஸ்கர்ட்ஸ் 3 மென்ஸ் டிஷர்ட்ஸ் $15 ஈச். ஷால்வாஸ் ஃப்ரம் $30 லெஹங்காஸ் ஃப்ரம் $50 ப்ரீத்தி இக்கோ பிளஸ் $150 விடியம் மிக்சி $140 வெட் கிரைண்டர் $275 ரொட்டி மேக்கர் $60 ரைஸ் குக்கர் $30 மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பில் ஐஷா சில்கின் 4th அனிவர்சரி டென்ட் சேல் 416-298-6116. சூரிய வெளிச்சம் மிக்க அழகான ஒரு பகல் பொழுதே அதிக வெப்பநிலை உயராத நிலைமையோடு நாங்கள் இன்றைக்கு அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். கோடை காலத்தில் அதிக வெப்பம் இல்லாத ஒரு இன்னும் ஒரு நாளாக இன்றைய நாள் தொடர்கின்றது. இந்த வாரத்தில் பெரும்பாலான நாட்கள் அப்படித்தான். 26 இப்போதைய வெப்பநிலை, 30 நாங்கள் உணர்கின்றோம். 28 வரை வெப்பநிலை உயர்ந்து 32 தான் கூடிய உணர்வாக உணரப்போகின்றோம். இரவில் 16 உணரப்படும். தொடர்ந்து சூரிய வெளிச்சம் இன்று நிறைந்திருக்கும் என்பது தொடர்பாகவும் நாங்கள் எதிர்பார்க்கலாம். எரிபொருள் விலை தொடர்ச்சியாக குறைந்திருந்தது ஒரு சில நாட்களில். நாளைக்கு 2% விலை உயர்வு ஏற்படும் என்பது தொடர்பான தகவல்கள் இப்போது பகிரப்பட்டிருக்கின்றன என்பதையும் தெரிவித்துக் கொண்டு நாங்களும் நேற்று இன்று நாளையை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றோம். இதுவரை நேரமும் இன்றைய தினம் வியாழக்கிழமை காலை பொழுதில் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. மிக மகிழ்ச்சியாக இன்றைய நாள் உங்களுக்கு தொடர்ந்தமே வாழ்த்துக்களை சொல்லிக் கொண்டு இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் மதுமிதா. நன்றி, வணக்கம். நேர்களை மீண்டும் சந்திக்கலாம்.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: Raman Home Comfort, Linux, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum, மற்றும் Tankless Water Heaters, விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort, இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham Street சந்திப்பில், Yellow Building, 416-332-2989, 416-332-2989.
2: மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
3: Astro Productions மற்றும் She Shop Entertainment பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV Tour in Toronto. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் XV Tour in Toronto மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 647-325-0498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் XV Tour in Toronto எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் FM 102.7.
4: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388 416-649-6388.
5: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
6: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
5: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels, Red Building இன் உள்ளே 416-291-3232.
7: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
8: ஹரே கிருஷ்ணா இஸ்கோன் ஸ்காப்ரோவாலய வருடாந்த ரத யாத்திரை இம்முறை ஆகஸ்ட் மாதம் 8 இலக்கம் 5555 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஸ்காப்ரோ மிலிக்கன் பார்க்கில் இடம்பெறும். ரத யாத்திரை, இசை நடன நிகழ்ச்சிகள் மற்றும் அன்னதானம் என்பனவும் இடம்பெறும். அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். தொடர்புகளுக்கு 4379903701.

நேரம் சரியாக 12 மணி நேர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். நன்றி மதுமிதா. இன்று ஜூலை மாதம் 30ஆம் தேதி 2026ஆம் ஆண்டின் வியாழக்கிழமையின் ஒளிபரப்பில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கும் வளமை போன்று நீங்கள் 12 மணி தொடக்கம் 3 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம்மில் கேட்க இருப்பது வாட்ஸ்அப் டொரண்டோ. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்க போகும் நான் நீரஜா. இனிமையான மதிய வணக்கம் நேர்களே. இன்றைக்கும் ஏராளமான செய்திகள் இனிய பாடல்களோடு உங்களுக்காக வருவதற்கு தயாராக இருக்கின்றன. நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க முடியும். eastfm.ca உலகத்தின் இந்த இடத்திலிருந்தும் நீங்கள் இணைந்து கொள்வதற்கு, அதே போன்று ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதனுடாகவும் நிகழ்ச்சிகளை கேட்டு மொழலாம் மொபைல் டிவைஸஸ் ஊடாக. அதே போன்று பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழுடாகவும் யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உடாகவும் நீங்கள் பார்த்து மொழலாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-8241212 அதே போன்று மின்னஞ்சலும் இருக்கின்றது eastfm102.7@gmail.com. வெளியே நாங்கள் வெப்பநிலை எப்படி இருக்குன்னு சொல்லியும் பார்க்க இருக்கின்றோம். இப்போது பார்த்தால் நாங்கள் வெப்பநிலையை இன்றைக்கும் சிறந்த ஒரு காலநிலை தான், வெளிச்சம் நிறைந்திருக்கின்றது, நாளைக்கும் வெளிச்சம் நிறைந்திருக்க போகின்றது. இன்று அதிகூடிய வெப்பநிலை 28 இருக்கும். அதே போன்று நாளை அதிகூடிய வெப்பநிலை 29 இருக்க போகின்றது. எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் நள்ளிரவுக்கு பின்னர் 2% அதிகரிக்க இருக்கின்றது. நேற்று பார்த்தீங்கன்னா பாதி நாளில் 1% குறையுதுன்னு சொல்லிவிட்டு, பிறகு பாதி நாளில் பார்த்தால் 1% அதிகரிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கு இப்போதைக்கு வந்து 2% அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கிறது. 12:02 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, வழியில் வீசிட்டு இருக்கிற வெளிச்சத்துக்கு இந்த பாட்டு.

12:06 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வெளியிலேயே நல்ல வெளிச்சமாக இருக்குது, நல்ல வெதராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாராவது ட்ரோனோ பகுதியில் பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னு சொன்னால், உங்களுக்காக பீச், அதாவது இந்த பீச்சஸினுடைய நீரின் தரத்தை நாங்கள் பார்க்கலாம். அநேகமாக இரண்டு இடங்களை தவிர எல்லா இடங்களிலும் வந்து நீர்நிலைகள் வந்து ஸ்விம்மிங்க்கு ஏற்றதாகத்தான் இருக்கின்றன. அந்த ரெண்டு நீங்கள் இடங்களுக்கு மாத்திரம் ஸ்விம் பண்ண இன்றைக்கு செல்ல முடியாது. அவை என்ன என்று சொல்லி பார்த்தால், சனி சைட் பீச், அதே போன்று மேரி கர்டிஸ் பார்க் ஈஸ்ட் பீச். இந்த ரெண்டும் தான் இன்றைக்கு வந்து ஸ்விம்மிங்குக்கு ஏற்றதாக இல்லை, ஈக்குவலை லெவல் வந்து அதிகமாக இருக்கின்றதா. மேரி கர்டிஸ் பார்க் ஈச் பீச், அதே போன்று சனி சைட் பீச். ஏனி எல்லா இடங்களிலும் பீச்சஸ் வந்து ட்ரோனோ பகுதியில் சேஃபாகத்தான் இருக்கின்றன இந்த ஸ்விம்மிங்கிற்கு. 12:06 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. ஐஷா சில்க் வழங்கும் 4th anniversary மெகா சேல் நாளை முதல் திங்கட்கிழமை வரை பெருந்தொகையான புதிய வரவுகளுடன் அனைத்து ஆடை ஆபரண தெரிவுகளும் 30-50% ஆஃப் சாரீஸ், ஷல்வாஸ், பிரைடல் லெஹங்காஸ், டிசைனர் லெஹங்காஸ், மென்ஸ் ஷர்வானி, குர்தாஸ், இன்னும் பல. இந்த 4 நாட்கள் மாத்திரம் காஞ்சிபுரம் சாரீஸ் ஃப்ரம் $150, ஃபேன்சி சாரீஸ் ஃப்ரம் $50, காட்டன் சாரீஸ் ஃப்ரம் $30, செமி சில்க் சாரீஸ் ஃப்ரம் $60, ஆர் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $20. மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் பிரம்மாண்டமான காட்சியறையுடன் ஐஷா சில்க் வழங்கும் 4th anniversary மெகா சேல். 416-298-6116, 416-298-6116. 4162986116.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானது என்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலைட் Community Legal Services 289-242-5450.
2: Wow! அது எப்படி உங்களோட ஃபேமிலியில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா? எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finchway Real, Mechanical Middlefield, Ikumadayil. இங்கு மட்டுமே Dr. Pavithra Nandishwarar சேவை வழங்குகிறார். 416-299-1020.
5: Premal Toyota. Toyota வாகன விற்பனையில் பல வருட அனுபவம் வாய்ந்த சித்ரா செல்வநாதன் இப்பொழுது ஸ்காப்ரோவில் உங்களுக்கு அருகில் உள்ள பிரிமல் டொயோட்டாவில் பணியாற்றுகின்றார்.
6: This is Chitra Selvanathan from Premal Toyota. உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கிறேன். வாங்கோ பார்க்கலாம்.
5: புதியதோ அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த ஒரு டொயோட்டா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி வீதம், சிறப்பு சலுகைகளோடு பெற்றுக் கொள்ள சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன், பிரிமல் டொயோட்டா, 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ, 416-720-7439.
7: ஸ்காப்ரோவில் இதோ வருகிறது முதலாவது டமிழ்ஸ் ரோட் ஃபெஸ்ட் 2026. தமிழர் நாள் திருவிழா. தமிழர் நாள் திருவிழா கலை, பண்பாடு, சுவையான உணவுகள், இசை, நடனம், குடும்பத்தின் நிகழ்வுகள். மார்க்கம் தெருவில் பாஸ்மோர் தொடக்கம் மெக்டிக்கல் வரை பிரம்மாண்டமான விழா. August 8-9. தொடர்புகளுக்கு 416-414-3691, 416-569-0300.
8: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421. 416-626-8421.
5: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ.
9: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
5: 416-284-7000. கேஷ் பாயிண்ட்.
10: The station with the best music.
11: It's East FM.
12: It's East FM.
13: Feel the power. Feel the bass. 102.7 FM.

12:21 வாட்ஸ்அப் ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சலசி பர்னிச்சர் வழங்கும் விஷேட மலிவு விற்பனை ஆகஸ்ட் 1 வரை தொடர்கின்றது. கெனடியன் மேட் பெட்ரூம் பர்னிச்சர் மிக குறைந்த விலையில், அழகான பூஜா யூனிட்ஸ் $150 தொடக்கம், மேட்ரஸஸ் $100 தொடக்கம், பிரீமியம் மேட்ரஸ் $500, அழகான செக்ஷனல் சோஃபாக்கள் மிக மிக மலிவு விலையில். ஆகஸ்ட் 1 முன்னர் முந்திக் கொள்ளுங்கள். சலசி பர்னிச்சர், 3350 பார்மசி அவென்யூ, ஸ்கார்போரோ, 416-731-7044. வாட்ஸ்அப் டொரண்டோ ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வேளையிலே பார்க்கலாம், வெஸ்ட்ஜெட் ஃப்ளைட் அட்டெண்டன்ஸ் யூனியன் வந்து இப்போது ஏர்லைன்ஸுக்கு 72 மணித்தியால ஸ்ட்ரைக் நோட்டீஸை கொடுத்திருக்கின்றது. இது நேற்றைய நாள் கூறப்பட்ட ஒரு விடயம். அதாவது இவர்கள் சட்ட ரீதியாக ஒரு ஸ்ட்ரைக்கில் ஈடுபடுவதற்கு முன்னர் 72 மணி நேரத்திற்கு முன்னதாக இந்த நோட்டீஸை வந்து கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையிலே இன்றைக்கு இந்த நோட்டீஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது வந்து 72 மணித்தியாளங்களுக்குள் இவர்களுக்கும், அதாவது யூனியனுக்கும் வெஸ்ட்ஜெட் நிறுவனத்துக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட வேண்டும். எட்டப்படாத பட்சத்தில் இவர்கள் ஸ்ட்ரைக்கில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இது தொடர்பாகத்தான் வெஸ்ட்ஜெட் நேற்றைய நாளை தெரிவித்திருந்தது. July 30 ஆகஸ்ட் 4 வரையிலாக நீங்கள் வெஸ்டிடியூடாக பயணங்களை யாராவது புக் பண்ணியிருந்தீங்க என்று சொன்னால், நீங்கள் ஃபீ இல்லாமல் ஜஸ்ட் 1 நீங்கள் உங்களுடைய டேட்டை வந்து ரீஸ்கெட்யூல் பண்ணிக்கொள்ள முடியும். அதே வழியில் கேன்சல் பண்ணுவதற்கும் உங்களுக்கு சான்ஸ் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி கூறியிருந்தது. ஆகவே அதையும் நீங்கள் கவனித்துக் கொள்ள முடியும். இவர்களுக்கான ஒப்பந்தம் எட்டப்பட்டு விட்டால் சரி, இல்லாவிட்டால் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 12:00 இவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவார்கள் அப்படி என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 4,400 அட்டெண்டன்ஸை வந்து பிரதிபலிக்கின்ற யூனியன், அதனுடைய வேர்க்கர்ஸ் தான் இந்த தங்களுக்கான ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் ஸ்ட்ரைக்கில் ஈடுபடுவதற்கான ஒரு வாக்களிப்பில் 99% வாக்களித்திருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 12:23 வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: ஆண்டாரியோவில் கடந்த 2 வாரங்களில் 80 மேலான காட்டு தீக்கள் அணைக்கப்பட்டுள்ளதாக மாகாண இயற்கை வளங்கள் அமைச்சர் தெரிவித்துள்ளார். காட்டு தீ பரவல் அபாயங்களை கொண்டிருந்த பகுதிகளிலிருந்து 14 சமூகங்கள் வெளியேற்றப்பட்ட நிலையில் அவர்களில் 5 சமூகத்தவர்கள் மீள வீடுகளுக்கு திரும்பியுள்ளதாக ஆண்டாரியோ அவசர நிலை தயார்படுத்தல் அமைச்சர் கூறியுள்ளார். ஸ்காம்ரோவிலும் எட்டோபிக்கோவிலும் முன்மொழியப்பட்டுள்ள செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திற்கான தரவு மையங்களின் கட்டுமானங்கள் ஏற்படுத்தும் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை ஆழமாக ஆராயக் கோரி டொரண்டோ மாநகர சபை முன்றலில் நேற்றைய தினம் கவனஈர்ப்பு ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மிசிசாகாவில் தரவு மையங்களின் கட்டுமானங்களுக்கு தடை விதிக்கும் மசோதாவை அம்மாநகர சபை நேற்று நிறைவேற்றிய நிலையில் டொரண்டோவில் இந்த கவனஈர்ப்பு இடம்பெற்றுள்ளது. தமிழ்நாடு அரசின் மதுபான விற்பனை துறையில் இடம்பெற்ற ஊழல் தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள முன்னாள் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுவினை சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. செந்தில் பாலாஜியை கைது செய்து விசாரிக்க வேண்டிய அவசியம் உள்ளதாக நீதிமன்றம் கூறியுள்ளது. இந்நிலையில் தமிழக வெற்றிக்கழக ஆட்சியினை கவிழ்க்க சதித்திட்டம் தீட்டிய குற்றச்சாட்டில் முன்ஜாமீன் நிபந்தனையாக தினமும் காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டு வந்த செந்தில் பாலாஜி இன்று வரவில்லை. அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் யாழ் செம்மணி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பில் சர்வதேச விசாரணைக்கு வழிவகுக்க கோரி யாழ் மறைமாவட்ட நீதி சமாதான ஆணைக்குழு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளருக்கு மகஜர் அனுப்பியுள்ளது. அதேவேளை செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தில் உண்மையையும் நீதியையும் நிலைநாட்ட வலியுறுத்தி கொழும்பில் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றுள்ளது.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.
2: இந்த வாரம் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. For all your real estate needs, call Swapna at 416-888-9492.
3: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து, நீங்க ஒரு லேண்ட்லோர்டா இருந்தா இல்ல டெனண்டா இருந்தா என்ன மாதிரி உங்களை குவாலிஃபை பண்ணணும் அப்படின்ட்டு. ஒரு லேண்ட்லோர்ட பொறுத்த வரைக்கும் ஒரு வீடுன்றது ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அவங்க பார்த்து தான் வாங்கியிருக்காங்க, கஷ்டப்பட்டு தான் வாங்கியிருக்காங்க. நீங்க ஒரு டெனண்டா அங்க போறீங்களனாக்கா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து நீங்க அவங்க வீட்டை உங்க வீட்டை மாதிரி பத்திரமா பார்த்துப்பீங்க அப்படின்ட்டு தான். அண்ட் நீங்க அவங்க வீட்டை ரிட்டர்ன் பண்ணும்போது அவங்க கொடுத்த கண்டிஷனோட பெட்டரா இல்லாட்டி அட்லீஸ்ட் சேம் கண்டிஷன்ல நீங்க ரிட்டர்ன் பண்ணுவீங்கன்னு தான் பாக்குறது. நீங்க டெனண்டா இருந்தீங்களனாக்கா நீங்க லேண்ட்லோர்டுக்கு ப்ரொவைட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர், அதுல யாராவது கம்பெனி போன் நம்பர் அண்ட் நேம் இருக்கணும். உங்க எம்ப்ளாய்மெண்ட்டை வெரிஃபை பண்றதுக்காக லாஸ்ட் 2-3 பே ஸ்டப்ஸ், உங்க ஃபுல் கிரெடிட் ரிப்போர்ட், ஏதாவது ரீசனுக்காக உங்க கிரெடிட்டை நீங்க ஸ்பாயில் பண்ணீங்க ஜாப் லாஸ்னால இல்ல மேரேஜ் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசனுக்காக உங்க கிரெடிட் ஸ்பாயில் பண்ணி எடுத்தனாக்கா நீங்க அதை லேண்ட்லோர்டுக்கு கிளியரா சொல்லலாம், உண்மையா சொல்லலாம். அண்ட் அதை ஒர்க் அவுட் பண்றதுக்கு வேற வேற விதம் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மந்த் ரெண்ட் தவிர நீங்க இன்னும் கூட மந்த்ஸ் ரெண்ட் கொடுத்து நீங்க ஒரு வீடை எடுக்கலாம். இந்த மாதிரி நீங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு வழிகள் இருக்கு. நீங்க அப்படி உண்மையா சொன்னீங்களா ரீசன்ஸ் அண்ட் ரெண்டல் அப்ளிகேஷன், அதுல ஒரு 2-3 நல்ல ரெஃபரன்சஸ் உங்களை பத்தி கால் பண்ணி அவங்க வெரிஃபை பண்றதுக்காக ரெஃபரன்சஸ் தேவை. நீங்க வந்து இதுல இருந்து ஏதாவது ஒண்ணு மிஸ்ஸிங்னாக்கா நீங்க ஒரு கேரண்டர் இல்ல கோசைனரை கூட்டிட்டு வந்துட்டு ஒரு வீடை ரெண்டலுக்காக பாக்கலாம். நீங்க குவாலிஃபை பண்ணணும் டெனண்டா இல்லாட்டி லேண்ட்லார்டானாக்கா நீங்க எனக்கு கால் பண்ணலாம். என் நம்பர் 416-888-9492. தேங்க்யூ.
2: ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் மேலதிக விவரங்களுக்கு 416-888-9492.
1: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம்.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 4 அரங்கேற்றத்தின் பின்னரும் பரதநாட்டியத்தை தொடர விரும்பும் கலைஞர்களை

0: அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் ப்ரொஃபஷனல் பரதநாட்டிய நிறுவனமான பிரபாவளி ரெபர்டோரியின் தொடக்க நிகழ்வு. பாரதியின் கூச்சர் ப்ரொசஷன், சாய்பிருந்தா அருந்தவசன் முகநாதன், லக்ஷ்மி சிவனேஸ்வரலிங்கம் ஆகியோரின் இசையுடன் ஆரம்பித்து ட்ரோண்டோவின் மிகச்சிறந்த கலைஞர்களுடன் பிரபாவளி ரெபர்டோரி வழங்கும் பிரதான பரதநாட்டிய நிகழ்ச்சி செப்டம்பர் 4 மாலை 6:30 முதல் ஸ்கார்போ சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் உணர்வு. டிக்கெட்டுகளை பெற vnext.ca அல்லது 416-277-1039 416-277-1039.
1: ஐபி கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்பனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 $1,00,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
3: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-821-0042-642. சம் கண்டிஷன் அப்ளை.
4: போட்ட புதுச்சேலை உடுத்தி
5: அகரம் சில்க்,
6: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
5: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
6: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
5: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401,
6: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்கார்போரோ.
5: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
7: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண இஸ் எஃபெக்ட் கேளுங்க.
8: East FM 102.7.

12:48 ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒழித்துக் கொண்டிருக்கிறது. ஐஷா சில்க் வழங்கும் 4th அனிவர்சரி மெகா டென்ட் சேல் நாளை முதல் திங்கட்கிழமை வரை பிரம்மாண்டமாக டென்ட் அமைக்கப்பட்டு ஏராளமான ஆடை தெரிவுகளும் சமையலறை உபகரணங்களும் மிக மிக மலிவு விலைகளில். சாரீஸ், குர்த்தி டாப்ஸ், ஹவுஸ் கோட்ஸ் 3 sarams $10 ஈச், 2 leggings, 2 saree skirts, 3 men's T-shirt $15 each. Shalwars from $30, lehengas from $50, Preeti Eco Plus $150, Vidyam Mixi $140, Wet Grinder $275, Roti Maker $60, Rice Cooker $30, Morning Side and Finch Sandipil Aisha Silkin 4th Anniversary 10th Sale 416-298-6116. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். இந்த குடும்ப மருத்துவர்களினுடைய தட்டுப்பாடு அதிகரித்து காணப்படுகின்ற இந்த வேளையிலே ஆண்டாரியோவில் ஒரு புதிய ஒரு குடும்ப மருத்துவர்களுக்கண்டே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மருத்துவ கல்லூரி வந்து தயாராகி கொண்டிருக்கின்றது என்பதும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அதற்கு இப்போது மாகாண அரசாங்கம், ஆண்டாரியோ மாகாண அரசாங்கம் 55.8 million ஒதுக்க இருக்கின்றது அப்படி என்று சொல்லி ஒரு தரவு வந்து வெளியாகி இருக்கின்றது. இது தொடர்பாகத்தான் இப்போது செய்தி நிறுவனங்கள் இந்த சோர்சஸ் கிடைத்திருக்கின்றன தங்களுக்கு என்று சொல்லி கூறியிருக்கின்றன. இந்த ஸ்கூல் என்பது கோட்டலுசி வான் மருத்துவமனைக்கு அருகில் இருக்கின்ற இடத்துல தான் 2028 மாணவர்களை வரவேற்பதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றது அப்படி என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. கடந்த டிசம்பரில் பார்க்கையில் ஆண்டாரியோ மாகாணத்தில் 25 lakh ஆண்டாரியோ மக்களுக்கு வந்து ஃபேமிலி டாக்டர்ஸ் இல்லை அப்படி என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆண்டாரியோ மருத்துவ சங்கம் தான் இது தொடர்பாக இந்த தரவுகளை கூறியிருந்தது. இந்த நிலையில தான் இன்னும் ஏராளமான மருத்துவர்கள் தாங்கள் வருகின்ற 5 ஆண்டுகளுக்குள் ஓய்வு பெறுவது பற்றி யோசிக்கின்றோம், அதே போன்று மருத்துவத்துறையை விட்டு விலக இருக்கின்றோம், அல்லது வந்து மருத்துவத்துறையில தேர்வு செய்தாலும் அதுல வந்து குடும்ப மருத்துவர்களுக்கான தெரிவு என்பது குறைவாக இருக்கின்றது இப்படி என்று சொல்லி பல விடயங்களுக்கு மத்தியில இந்த குடும்ப மருத்துவர்களுக்காக பயிற்சி அளிப்பதற்காக மட்டுமே இப்படி ஒரு முதல் ஒரு ஒன்டாரியோவிலேயே முதலாவது ஒரு மருத்துவ பள்ளியாக இந்த பள்ளி வந்து அதாவது யூனிவர்சிட்டி வந்து வர இருக்கின்றது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இதன் மூலம் ஒன்டாரியோவில் வசிக்கக்கூடியவர்களுக்கு குடும்ப மருத்துவர்கள் போதிய அளவிற்கு இருப்பார்கள் அப்படி என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றதாம். இந்த புதிதாக அரசாங்கத்தினால் வழங்கப்பட இருக்கின்ற நிதியின் மூலம் இந்த தொடக்க நிலை கல்வி நிறுவனம் அதற்கான அந்த அங்கீகாரத்தை பெற்றுக் கொள்வதற்கு, அதே போன்று அதனுடைய அந்த பாடத்திட்ட மேம்பாடு, ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து பயிற்சி அளிக்கிறது, அதே போன்று ஒரு மருத்துவ நூலகத்தை நிறுவுதல் இப்படி என்று சொல்லி பல ஆரம்ப கட்ட செலவுகளுக்கு இந்த நிதியை பயன்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. அதே வழியிலே யோக் பல்கலைக்கழகம் கூட இந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டியை வந்து கட்டுறதுக்கு $350 million வந்து திரட்டி வருகின்றதாம். யோக் பிராந்தியம் $25 million வந்து ஒதுக்கி இருக்கின்றதாம். இதற்கான நிலத்தை வந்து வான் இலவசமாக கொடுத்திருக்கின்றது அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. அத்தோடு மாகாணம் $9 million திட்டமிடல் மானியத்தை கூட வழங்கி இருக்கின்றது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. சரி, இந்த நிலையில தான் இது இன்னும் ஒரு 2 ஆண்டுகள் 1.5 ஆண்டுகள் தான் இருக்கு, அதிலே வந்து மாணவர்களை வரவேற்பதற்கு தயாராகிவிடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றதாம். 12:52 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: இருக்குமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி Drive Unit 67 Markham
2: 416-461-6401.
3: Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV kalayum 0% retail finance cheyungal. Anith trim 2026 Nissan Kicks 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rateil peralam. 2025 Infinity QX 50 kal 0% finance and lease rateil kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa Muhammad Lebi 437-477-7960 437-477-7960.
4: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6973-589-9.
5: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சம்மர் சேல். காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல் 4 சாரீஸ் $100, 5 ஷல்வாஸ் $100, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இன்விடேஷன் காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. ஆண்கள், பெண்கள், குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 பர்ச்மவுண்ட் ரோட் யூனிட் 5A பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபின்ச்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் 437-213-3332.
6: சுத்தம் தரம் மலிவுடன் நியூ ஆஷன் சூப்பர் மார்க்கெட்

நேரம் சரியாக 1 மணி. ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டவுண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் வெளிய வெப்பநிலை 27 டிகிரியாக இருக்கின்றது. அதே போன்று சூரிய வெளிச்சமும் நிறைந்திருக்கின்றது. இன்று அதிகூடிய வெப்பநிலை 28 டிகிரியாக இருக்கும். இது வந்து ஒரு 3 மணி அளவில் இந்த அதிகூடிய வெப்பநிலை நாங்கள் பெற இருக்கின்றோம். அதே போன்று நாளைக்கு 29 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். இன்றைக்கு நாளைக்கெல்லாம் முற்றுமுழுதாக சூரிய வெளிச்சம் நிறைந்த பொழுதாக இருக்கும் என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் நள்ளிரவுக்கு பின்னர் 2% உயர்வடைய இருக்கின்றது. நீங்களும் எங்களுடன் இணைந்திருக்க 102.7 இருக்கின்றது. இல்லாவிட்டால் ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதனூடாகவும் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு மகளெல்லாம் மொபைல் டிவைசஸ் ஊடாக. அதே போன்று ஈஸ்ட் எஃப்எம் .ca இருக்கின்றது. உலகத்தின் இந்த இடத்திலிருந்தும் நீங்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்வதற்கு பிரதிமா தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள் செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழுடாகவும் யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உடாகவும் நீங்கள் பார்த்து மகிழலாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து உடையங்களுக்கும் 416-824-1212, 416-824-1212 அல்லது மின்னஞ்சலும் இருக்கின்றது ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.

ஒரு மணி எட்டு நிமிடம் மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. ஐஷா சில்க் வழங்கும் ஃபோர்த் அனிவர்சரி மெகா சேல் நாளை முதல் திங்கட்கிழமை வரை பெருந்தொகையான புதிய வரவுகளுடன் அனைத்து ஆடை ஆபரண தெரிவுகளும் 30-50% ஆஃப் சாரீஸ், ஷல்வாஸ், பிரைடல் லெஹெங்காஸ், டிசைனர் லெஹெங்காஸ், மென்ஸ் ஷர்வானி, குர்தாஸ் இன்னும் பல. இந்த நான்கு நாட்கள் மாத்திரம் காஞ்சிபுரம் சாரீஸ் ஃப்ரம் $150, ஃபேன்சி சாரீஸ் ஃப்ரம் $50, காட்டன் சாரீஸ் ஃப்ரம் $30, செமி சில்க் சாரீஸ் from $60, art silk sarees from $20. Morning Side & Finch சந்திப்பில் பிரம்மாண்டமான காட்சியறையுடன் ஐஷா சில்க் வழங்கும் 4th anniversary mega sale. 416-298-6116 416-298-6116. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். ஏஐ அது இல்லாமல் நாங்கள் இல்லைன்ற நிலையில் இப்போ இருக்கிறது. அது எப்படி நாங்கள் எதுக்கு பயன்படுத்துகிறோம் என்றதுதான் நாங்கள் இருக்கிற முக்கியமான ஒரு விஷயம். சரி, இந்த நிலையிலே இப்போது இன்றைக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக் கனடா இன்னும் ஒரு விடயத்தை கூறியிருக்கிறது. இது என்ன அப்படி என்று சொன்னால், கனடாவிலே பணியாளர்கள் இந்த ஜெனரேட்டிவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதை வந்து தங்களுடைய வேலைகளில் பயன்படுத்துகின்றது அதிகரித்து காணப்பட்டிருக்கின்றது அப்படி என்று சொல்லித்தான் தெரிவித்திருக்கின்றது. மார்ச் மாதத்திலே பார்க்கையில் 1/3 பணியாளர்கள் வந்து தாங்கள் இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ டூல்ஸை வந்து பயன்படுத்தி இருந்தோம். தங்களுடைய ஒரு மெயின் ஜாப்பாக இருக்கலாம் அல்லது வந்து பிஸ்னஸில் தாங்கள் கடந்த 12 மாதங்களில் இப்படி பயன்படுத்தி இருக்கின்றோம் அப்படி என்று சொல்லி தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில தான் இது இப்போது அதிகரித்து காணப்படுகின்றது இதனுடைய பயன்பாடு அப்படி என்று சொல்லி ஸ்டாட்டிஸ்டிக் கனடா தெரிவித்திருக்கின்றது. அது மாத்திரமில்லாமல் ஸ்டட்ஸ் கனடாவினுடைய லேபர் ஃபோர்ஸ் சர்வே தரவு தான் இது கூறியிருக்கிறது. இதிலே பார்க்கையில் அநேகமான ஒர்க்கர்ஸ் வந்து தாங்கள் இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ டூல்ஸ் தொடர்பாக அறிந்திருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்களாம். அதாவது 93.4% இது தொடர்பாக தெரிந்திருக்கின்றதாம். அதே போன்று அரைவாசிக்கும் அதிகமானோர் 51.5% சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் இதுக்கு பரிச்சயமானவர்கள் தான் அப்படி என்று சொல்லி கூறியிருக்கின்றார்களாம். எங்களுக்கு இவரெல்லாம் ஸ்ட்ரேஞ்சர் எல்லாம் இல்லை, நாங்கள் ஒன்றுக்குள்ள ஒன்று அப்படின்ற மாதிரி எங்களுக்கு இது பரிச்சயம்தான் அப்படி என்று சொல்லி இந்த அரைவாசிக்கும் அதிகமானோர் கூறியிருக்கிறார்கள். 1:10 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: நாள் விஷயம். எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
1: அது சரி.
0: உங்களுக்கு ஆடி கார்
1: என்னது?
0: இப்பவே வெளிக்கிடுங்க விஜயா ஜுவல்லரிக்கு.
2: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி விஜய் புரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி
0: 416-900-4599. கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங் 416-626-8421
3: 416-626-8421. தேனிசை தென்றல் தேவா, the Ghana King, live in Toronto.
4: மீனாட்சி மீனாட்சி.
3: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். August 15 சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட் மார்க்கம் மெடோவில். தேனிசை தென்றல் தேவா, the Ghana King, live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல் July 31 வரை ஏர்லி பேர்ட் சலுகைகள். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com செல்லுங்கள். ஹாட்லைன் 647-600-5297.
5: பிக்கரிங் அருள் ஜோதி சிவாலயம், ஸ்ரீ கௌரி அம்பிகா சமேத ஸ்ரீ சாம்பசிவ பெருமான் தேவஸ்தானம், பிரம்மோற்சவ விஞ்ஞாபனம் 2026 July 24 வெள்ளி கொடியேற்றம், 30 வியாழன் வேட்டை திருவிழா, 31 வெள்ளி சப்பரம், August 1 சனி தேர் திருவிழா, 2 ஞாயிறு தீர்த்தம், 3 திங்கள் திருக்கல்யாணம். தீர்த்தோற்சவம் 960 பிரிஸ்கோ ரோட் பிக்கரிங்கில் லேக் ஆன்டாரியோவில் இடம்பெறும். அருள் ஜோதி சிவாலயம் 1734 ஆரஞ்சு ப்ரூக் கோட், யூனிட் 10, பிக்கரிங். தொடர்புகளுக்கு 6479-9-6943.
0: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
6: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
0: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
7: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074.
8: அப்பொழுதும் கேளுங்கள்.

1:23 எஸ்டிஎஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோனோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, ட்ரோனோ பப்ளிக் ஹெல்த் வந்து இன்றைக்கு தெரிவித்திருக்கின்றது, இந்த ஆண்டினுடைய முதலாவது ஹியூமன் கேஸ் ஆஃப் வெஸ்ட் நைல் வைரஸ் அவதானிக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார்கள். இது வந்து ஒரு பாதிக்கப்பட்ட நுழம்பு, இந்த வெஸ்ட் நைல் வைரஸை காவக்கூடிய நுழம்பு மனிதர்களுக்கு கடிப்பதன் மூலம் இது பரவும் என்பது தெரிந்த ஒரு விஷயம். இந்த நிலையிலே தான் இப்போது இந்த ஆண்டுக்கான முதலாவது இந்த வெஸ்ட் நைல் கேஸ் வந்து அவதானிக்கப்பட்டிருக்கின்றதாம். அதே வேளையிலே இந்த வெஸ்ட்நைலுக்கான அறிகுறிகளை பார்க்கையில், இந்த நுழம்பு வந்து எங்களை கடித்து 2-14 நாட்களுக்குள் இதனுடைய அந்த அறிகுறிகள் தெரியும் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான அறிகுறிகளாக காய்ச்சல், தலையிடி, அதே போன்று சோர்வு, தலை சுற்றல் போன்றது, வாமிட்டிங், பாடி ஏக்ஸ், உடல் நோகுற மாதிரி இருக்கிறது, அதே போன்று ஸ்கின்ல வந்து இந்த ரேஷஸ் மாதிரி வருவது, ஸ்வோலன் லிம்ஸ், லிம் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லியெல்லாம், கழுத்து வந்து இறுக்கி பிடிச்ச மாதிரி ஸ்டிஃப் நெக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியெல்லாம் கூறப்பட்டிருக்கிறது. இதுகள் வந்து பொதுவாக இந்த வெஸ்ட் நைல் வைரஸ்களை தாக்கினால் அதற்கான அறிகுறிகளாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அவை நீங்கள் எப்படி உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் இந்த நுழம்பு கடியிலிருந்து அப்படின்னு சொன்னால், பொதுவாக எங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் வெளியிலே செல்லும் போது இந்த பூச்சிகள் கடிக்காதவாறு இருக்கக்கூடிய இன்செக்ட் ரெப்பிலன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அவற்றை வந்து நீங்கள் அணிந்து கொள்ளலாம். அதே போன்று மேனுஃபேக்சரர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷனையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதனுடைய தயாரிப்பாளர்கள் சொல்லியிருக்கின்ற அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். பொதுவாக வெளியே செல்லும் போது ஒரு லைட் கலர்டான லாங் ஸ்லீவ்டு ஷர்ட்ஸ், பேண்ட்ஸ் போன்றவற்றை அணிந்து கொள்ளுங்கள். அப்போ ஈஸியாக உங்களை பார்த்து கடித்து வச்சுட்டு போக முடியாது, குத்தி வச்சுட்டு போக முடியாது. இந்த நுழம்புக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு கடிக்கணுமே என்று சில வழியில் ஓடியும் போயிடலாம். அதனால் அப்படி உங்களை கவர் பண்ணுற மாதிரி உடலை மூடிய உடைகளை வந்து அணிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றது. அதே போன்று பொதுவாக இந்த மாஸ்கிட்டோவுக்கு வந்து இந்த பைட்டிங் டைமில் பீக் இருக்கின்றதாம், டஸ்க் அண்ட் டான். அதாவது மாலை மற்றும் இந்த அதிகாலை வேளைகளில் தான் இவங்க மிகவும் பரபரப்பாக இருப்பாங்களாம். ஆகவே அந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் உங்களை பாதுகாத்துக் கொள்வது நல்லது. அந்த நேரங்களில் வெளியில் செல்வதோ அல்லது போவதாக இருந்தால் அதற்கேற்ற வகையில் இந்த பூச்சிகளை பூசிக்கொள்வது அல்லது வந்து ப்ராப்பரான உடை அணிந்து கொள்வதும் பாதுகாப்பாக இருக்குமாம். அதே போன்று இந்த நீர்நிலைகள் இருப்பதை நீங்கள், அதாவது இந்த தேங்கி இருக்கக்கூடிய நீர்கள் உங்களுடைய வீட்டை சுற்றி இருப்பது, எப்படியான விடயங்களை எல்லாம் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கிறார்கள். அங்கே வந்து அவங்க சந்தோஷமாக சந்ததியை பெருக்கிடுவாங்க, ஆகவே அதையும் கவனித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியும், அதே போன்று உங்களுடைய வீடுகளில் ஊடாக இந்த நுழம்புகள் வீட்டுக்குள்ளே வருவதும் வரவில்லை என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கின்றார்கள். அதாவது ஒரு டைட் ஃபிட்டிங் விண்டோஸ், டோர்ஸ் போன்றவற்றுக்கு ஒரு ஸ்கிரீன் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி அதையும் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கிறது. பொதுவாக இந்த மாஸ்கிட்டோ சீசன் என்று சொல்லி பார்க்கையில் ஜூன் மாத நடுப்பகுதியிலிருந்து செப்டம்பர் மாத நடுப்பகுதி வரைக்கும் தான் ஒவ்வொரு ஆண்டும் இவற்றினுடைய அந்த பெருக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 1:26 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒழித்துக் கொண்டிருக்கின்றது.

பாட்டுக்குரு பண்பலை 102.7 East FM தமிழ் செய்திகள்.

0: டொரண்டோவில் லித்தியம் அயன் மின்கலங்கள் தீப்பற்றுவது மக்களுக்கு பாரிய பாதுகாப்பு அச்சுறுத்தலாக உருவெடுத்து வருவதாக மாநகர தீயணைப்புத்துறை அதிகாரி எச்சரித்துள்ளார். அவ்வாறான 50 தீ விபத்துகளை இவ்வாண்டு ஏற்கனவே தீயணைப்புத்துறை கையாண்டதாகவும், லித்தியம் மின்கலங்களினால் ஏற்படும் தீப்பரவல்கள் கடந்த 3 ஆண்டுகளில் 214% அதிகரித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆண்டாரியோவின் முதலாவது குடும்ப நல மருத்துவ வளாகத்தை அமைப்பதற்கு உதவியாக யோக் பல்கலைக்கழகத்திற்கு 55.8 மில்லியன் டாலர்களை மாகாண அரசு வழங்குகின்றது. 2028 திறக்கப்படவுள்ள இந்த மருத்துவ வளாகத்தை கட்டுவதற்கு 350 மில்லியன் டாலர்களை யோக் பல்கலைக்கழகம் சேகரித்து வருகின்றது. ஆண்டாரியோ மக்கள் அனைவருக்கும் குடும்ப நல மருத்துவ சேவைகள் கிடைக்க வழிவகுப்பதில் யோக் பல்கலைக்கழகம் முக்கிய பங்காற்றும் என பல்கலைக்கழகங்களுக்கான அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேகேதாட்டு அணை விவகாரத்தில் தமிழ்நாட்டிற்கான உரிமையினை நிலைநாட்ட தவறிய தமிழக வெற்றிக்கழக அரசை கண்டித்தும் விவசாயிகளின் கோரிக்கையை வலியுறுத்தியும் எதிர்வரும் திங்கட்கிழமை தஞ்சாவூரில் பாரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தவுள்ளதாக திமுக அறிவித்துள்ளது. தாவேக்கு ஆட்சியமைத்த பின்னர்தான் மேகேதாட்டு அணையினையை கட்டுவதற்கு கர்நாடக அரசு தீவிரம் காட்டுவதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தோல்வியடைந்த பொறாமையிலும் பதவி வரியிலும் யதார்த்தத்தை உணராமல் திமுக தலைவர் உளர்வதாக தமிழக வெற்றிக்கழகம் விமர்சித்துள்ளது. இலங்கையில் நீதிபதிகளின் ஓய்வுகால வயதெல்லையை அதிகரிப்பதன் மூலமும் உயர்நீதிமன்ற நீதியரசர் பதவி வெற்றிடங்களை நிரப்பாமல் உள்ளமை மூலமும் நீதித்துறையின் அதிகாரத்தை குறைக்க அரசு முயற்சிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சாடியுள்ளார். இந்நிலையில் மேற்குறித்த விடயங்களிற்கும் நீதித்துறையின் சுயாதீனத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என அரசாங்கம் நிராகரித்துள்ளது.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: கனடா ஸ்ரீ ஐயப்பனாலயத்தில் ஆகஸ்ட் முதலாம் இரண்டாம் தேதிகளில் ஜோதி விழா 2026. டைட்டில் ஸ்பான்சர் TTR டிரான்ஸ்போர்ட் அண்ட் TSN எக்ஸ்பிரஸ். இவன்ட் ஸ்பான்சர் ரத்திகா ஜுவல்லரி, பவர்ட் பை வீடு விற்பனை முகவர் அஜன் விஜயநாதன். வணிக சாவடிகள், உணவு சாவடிகள், இன்னும் ஏராளம் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் ஆகஸ்ட் முதலாம் தேதி ஃபயர்ஸின் சூப்பர் சன்ஸ் இசையிலும், ஆகஸ்ட் இரண்டாம் தேதி அரவிந்தனின் மெகா டியூனர்ஸ் இசையிலும், தென்னிந்திய பாடகர் ராமோ, சரிகமப ஃபைனலிஸ்ட் அக்ஷயா, சிவானி, சின்ன செந்தமிழ் மற்றும் கெனடிய கலைஞர்கள் வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலய மைதானத்தில் ஜோதி விழா 2026. 416-321-6104.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார். 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார். 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
3: கோடை வெயிலை ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 மிட்சுபிஷி அவுட்லாண்டர் PHEV ES களை லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவுடனும், 10-year வாரண்டியுடனும், இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸிலிருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV களுக்கு அப் டு $5,500 ஆஃப், அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமத் தம்சேன், 4-7-8-6-0-7-0-2.
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
0: மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சொஃபெக்ட் சாரீஸ், லெஹெங்கா ஷூட், ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டுவேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயில் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
4: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்

0: நிற்குது முன்னே.
1: ஒரு மணி 1:45 மிஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. செலசி பர்னிச்சர் வழங்கும் விஷேட மலிவு விற்பனை ஆகஸ்ட் 1 வரை தொடர்கின்றது. கெனடியன் மேட் பெட்ரூம் பர்னிச்சர் மிக குறைந்த விலையில். அழகான பூஜா யூனிட்ஸ் $150 தொடக்கம், மேட்ரஸஸ் $100 தொடக்கம், பிரீமியம் மேட்ரஸஸ் $500. அழகான செக்ஷனல் சோஃபாக்கள் மிக மிக மலிவு விலையில் ஆகஸ்ட் 1 முன் முந்திக் கொள்ளுங்கள். செலசி பர்னிச்சர், 3350 பார்மசி அவென்யூ, ஸ்காப்ரோ, 416-731-7044. ஃபீஃபா வேர்ல்ட் கப் நடைபெற்று முடிந்தாலும் அது தொடர்பான செய்திகள் தொடர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அதை கேட்ட வயலே அது தொடர்பான செய்திகள் வெவ்வேறு வந்து கொண்டே இருக்கின்றன. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் டொரண்டோவினுடைய அஃபிஷியல்ஸ் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், இந்த ஃபீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் ப்ரீமியம் டிக்கெட்ஸ் வந்து அரைவாசிக்கும் குறைவானவை தான் விற்பனையாகி இருக்கின்றன. அவற்றின் மூலம் $5 மில்லியன் வருமானம் சிட்டிக்கு கிடைத்திருக்கின்றது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு 44% ப்ரீமியம் டிக்கெட்ஸ் தானும் விற்கப்பட்டிருந்தன. இது வந்து ஃபோர்ட் யோக் பகுதியில் விற்கப்பட்டன அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. இதில் வந்து ஏராளமான டிக்கெட்ஸ் ஃப்ரீயாக இருந்தாலும் இந்த ப்ரீமியம் டிக்கெட்ஸ் வந்து $100 வரையிலான விலையை கொண்டிருந்தன என்பது குறிப்பிடத்தக்கது. இது வந்து ஒரு முக்கியமான சில இடங்களுக்கு வந்து டெடிக்கேட்டட் ஸ்பேசஸ், இது வந்து ஃபெஸ்டிவல் கிரவுண்ட்ஸில் ஒரு ஃபாஸ்ட் என்ட்ரியை கொண்டதாகவும், அதே போன்று ஒரு முக்கியமான இடங்களிலும் இந்த இடங்கள் வந்து அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தன என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே வேளையிலே 350,000 மக்கள் அளவிலே இந்த ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸுக்கு கலந்து கொண்டிருந்தார்கள் இந்த முழு டோர்னமெண்ட்லையும் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இந்த செலவினங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கையில் சிட்டி வந்து $380 மில்லியன் தான் இந்த ஃபீஃபா வேர்ல்ட் கப்புக்காக ஒதுக்கியிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையிலே அநேகமாக அதற்குள்ளதான் இதற்கான செலவினங்கள் அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகின்றோம் என்று சொல்லியும் சிட்டி தெரிவித்திருக்கின்றது. அதே போன்று மத்திய அரசாங்கம் இந்த ஃபீஃபா வேர்ல்ட் கப்பிற்கான பாலிசிங், அதே போன்று செக்யூரிட்டி காஸ்ட்டுக்காக ஏப்ரல் மாதத்திலே $45 மில்லியன் வரையில் ஒதுக்கியிருந்ததும் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதே போன்று டொரண்டோவில் இடம்பெற்ற இந்த போட்டிகளுக்கு 85,000 ரைடர்ஸ் வந்து இந்த பொது போக்குவரத்துக்களை பயன்படுத்தி இருந்தார்கள் போட்டிகள் நடைபெற்ற ஸ்டேடியத்துக்கோ அல்லது வந்து ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கு செல்வதற்கோ என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 160,000 டோட்டல் ரைடர்ஷிப் வந்து எக்ஸிபிஷன் கோ ஸ்டேஷனில் மட்டும் நடைபெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேட்ச் நடைபெற்ற நாட்களில் இந்த 160,000 மொத்தமான ரைடர்ஷிப் வந்து ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கின்றதா. இது மொத்தமாக எல்லா விவரங்களும் சேகரிக்கப்பட்டு சரியான எல்லா விவரங்களும் வருகின்ற வருடத்தினுடைய, அதாவது 2027 ஆரம்ப பகுதிகளிலே இந்த தகவல்கள் வந்து தெரிவிக்கப்படலாம். வரவு செலவு திட்டம் அதே போன்று, அதாவது என்னென்ன விடயங்கள் எப்படி சரியான அந்த புள்ளி விவரங்கள் எல்லாமே வந்து வரவு எவ்வளவு செலவு எவ்வளவு அப்படின்னு சொல்லி எல்லா விவரமும் இந்த ஃபீஃபா வேர்ல்ட் கப் தொடர்பாக வருகின்ற மாத வருடத்தினுடைய ஆரம்ப பகுதியில் ஸ்டாஃபினால் வந்து சமர்ப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 1:49 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. ஐஷா சில்க் வழங்கும் 4th anniversary மெகா டென்ட் சேல் நாளை முதல் திங்கட்கிழமை வரை. பிரம்மாண்டமாக டென்ட் அமைக்கப்பட்டு ஏராளமான ஆடை தெரிவுகளும் சமையலறை உபகரணங்களும் மிக மிக மலிவு விலைகளில். சாரீஸ், குர்த்தி டாப்ஸ், ஹவுஸ் கோட்ஸ் 3 sarams $10 ஈச். 2 leggings, 2 saree skirts, 3 men t-shirts $15 each. Shalwars from $30, lehengas from $50, Preeti Eco Plus $150, Vidium Mixi $140, Wet Grinder $275, Roti Maker $60, Rice Cooker $30. Morningside and Finch, Sandipil Aisha Silkin, 4th anniversary 10th sale. 416-298-6116.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. You are in good hands with Allstate.
2: உங்கள் அபிமானம் பெற்ற டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறை 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14-16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவெளி மைதானத்தில் ஏராளமான வணிக சாவடிகள், உணவு சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றுடன் இரண்டு நாட்களும் சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகர்கள் சத்ய பிரகாஷ், பிரியங்கா, கெனடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். ஆகஸ்ட் 14-16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவெளியில் டேஸ்ட் ஆஃப் தமிழ்.
3: யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் 35வது வருட கோடி கால சிறப்பு மலிவு விற்பனை. அனைத்து ஆடை தெரிவுகளும் 75% மலிவு விலைகளில். ஷால்வாஸ் $29.99 முதல் 3 சாரீஸ் $30, காஞ்சிபுரம் சேலைகள் $100 முதல், பட்டு வேட்டி சால்வை $29.99 முதல், இந்தோனேஷியன் ஹாஃப் கவுன் $9.99, பிரீத்தி மிக்சர் கிரைண்டர் $129.99, வெட் கிரைண்டர் $199.99. ஜூலை மாதம் முழுவதும் நடைபெறும் இந்த மலிவு விற்பனையில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ், 3031 மார்க்கம் ரோடு, யூனிட் 38, சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம் அருகே. 416-492-7973.
4: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பால அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough. 416-649-6388.
2: உங்கள் அனைத்து விதமான மோர்கேஜ் சேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோர்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோர்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
5: அன்பு தமிழ் மக்களே, நான் எஸ் எம் சுரேந்தர் பேசுறேன்.
6: பாரிஜாத பூவே அந்த தேவலோகத்தேனே,
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் எஃப்எம்.
6: பூவே பூவே பெண் பூவே,
5: எப்பொழுதும் கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.
6: மாமரத்து பூ எடுத்து மஞ்சம் ஒன்று போடவா.
3: 2:01 இஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. நீங்களும் எங்களுடைய தொடர்ந்து இணைந்திருக்க 102.7 இருக்கின்றது. அதே போன்று ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதனூடாகவும் நிகழ்ச்சிகளை கேட்டு மாலெல்லாம் இல்லாவிட்டால் இருக்கவே இருக்கு eastfm.ca. உலகத்தின் எந்த இடத்திலிருந்தும் நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழ முடியும். அதே போன்று ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழூடாகவும், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஊடாகவும் இணைந்திருக்கலாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து ஊடகங்களுக்கும் 416-842-1212 மின்னஞ்சலும் இருக்கின்றது eastfm102.7@gmail.com. வழியே வந்து நாங்கள் காலநிலையை பார்க்கலாம். இப்போது 28 உயர்வடைந்திருக்கின்றது. 3 வரும் என்று சொன்னாலும் 32 வந்து இன்றைய நாளுடைய அதிகூடிய வெப்பநிலையை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். 28 இருக்கின்றது வெப்பநிலை. முற்றுமுழுதாக சூரிய வெளிச்சம் இன்றைக்கும் நாளைக்கும் தொடர்ந்து இணைந்திருக்கப் போகின்றது. அதே போன்று நாளை 29 அதிகூடிய வெப்பநிலை. அதே வேளையில் எரிபொருள் விலை 2% உயர்வடைய இருக்கின்றது நள்ளிரவுக்கு பின்னர். 2:02 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

ஐஷா சில்க் வழங்கும் 4th anniversary மெகா சேல் நாளை முதல் திங்கட்கிழமை வரை பெருந்தொகையான புதிய வரவுகளுடன் அனைத்து ஆடை ஆபரண தெரிவுகளும் 30-50% ஆஃப். சாரீஸ், ஷல்வாஸ், பிரைடல் லெஹெங்காஸ், டிசைனர் லெஹெங்காஸ், மென்ஸ் ஷர்வானி, குர்தாஸ் இன்னும் பல. இந்த 4 நாட்கள் மாத்திரம் காஞ்சிபுரம் சாரீஸ் ஃப்ரம் $150, ஃபேன்சி சாரீஸ் ஃப்ரம் $50, காட்டன் சாரீஸ் ஃப்ரம் $30, செமி சில்க் சாரீஸ் ஃப்ரம் $60, ஆர்ட் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $20. மார்னிங் செரின் ஃபின்ச் சந்திப்பில் பிரம்மாண்டமான காட்சியறையுடன் ஐஷா சில்க் வழங்கும் 4th anniversary மெகா சேல். 416-298-6116. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். இந்த வார இறுதி என்பது ஒரு நீண்ட வார விடுமுறையாக இருக்க போகின்றது. அதையொட்டி இந்த வார இறுதியிலும் ஏராளமான நிகழ்வுகள் இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக வந்து என்னென்ன திறந்திருக்கும் மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். பொது போக்குவரத்துக்களை பொறுத்தளவிலே கோ டிரான்சிட் வந்து சாட்டர்டே ஸ்கெட்யூலில் இயங்க போகின்றதாம் திங்கட்கிழமை. அதே போன்று அனைத்து டிடிசி ரூட்ஸும் தங்களுடைய ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் ஸ்கெட்யூலில் தான் திங்கட்கிழமை இயங்க போகின்றது அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கின்றது டிடிசி. அதே போன்று யூபி எக்ஸ்பிரஸை பொறுத்தளவிலே அது வந்து வீக்கெண்ட் மற்றும் ஹாலிடே ஸ்கெட்யூலில் திங்கட்கிழமை இயங்க போகிறது அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. பேங்க்ஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸஸ், டோனோ பப்ளிக் லைப்ரரி பிரான்ச்சஸ் எல்லாம் மூடப்பட்டிருக்கும். மெயின் டெலிவரியும் அன்றைய நாள் இருக்க போவதில்லை. க்ரோசரி ஆல்கஹோல்னு சொல்லி பார்க்கையில் சில எல்சிபிஓ லொக்கேஷன்ஸ் வந்து திறந்திருக்குமாம் திங்கட்கிழமை. அண்ட் அதே வழியிலே பியர் ஸ்டோர்ஸும் சில திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஷப்பர்ஸ் ட்ரக் மார்ட், ரெக்ஸோல் போன்றவை திறந்திருக்கும். அநேகமான க்ரோசரி ஸ்டோர்ஸ் வந்து திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் உங்களுடைய லோக்கல் ஸ்டோர்ஸை வந்து நீங்கள் செக் பண்ணிட்டு பார்த்து போவது நல்லது. அதே போன்று இந்த ஆப்ரேஷன் அவர்ஸும் வந்து மாற்றத்துக்குள்ளாகி இருக்கலாம்னு சொல்லியும் தெரிவித்திருக்கின்றது. அதே போன்று ஷாப்பிங் மால்ஸ்ன்னு சொல்லி பார்க்கையில் அநேகமானவை திறந்திருக்க போகின்றன. அட்ராக்ஷன்ஸும் அப்படித்தான். அவை நீங்கள் நேர மாற்றங்கள் இருக்கலாம், அதை மேக் ஷூர் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே செல்லும் போது கவனித்து செல்வதும் நல்லது. 2:10 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 செம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் வெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6 9 7 2 9 3 5 8 9 6 4 7 2 9 3 5 8 9 9.
2: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம் ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர். இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 4167264417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 4167264417.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைஃப் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 4168354128. 4168354128.
4: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
5: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595
2: மாபெரும் மலிவு விற்பனை ஜூலை 25 முதல் ஆகஸ்ட் 25 தேதி வரை அனைத்து வீட்டு தளவாடங்களும் கொள்முதல் விலைக்கே விற்கப்பட உள்ளன. தரமான சோஃபாக்கள், பவர் ரெக்லைனர் சோஃபாக்கள், மேட்ரஸ்கள், அலுமாரிகள், சுவாமி மாடங்கள், சோஃபா பெட்கள், இன்னும் ஏராளம் செக்ஷனல் சோஃபாக்கள் மலிவு விலைகளில். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் சன்ஃபிளவர் பர்னிச்சர், 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்காப்ரோ. 4372632394 4162899993.
5: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7. 102.7.

0: 2:23 இஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வார இறுதியிலே குறிப்பாக வந்து கரீபியன் கார்னிவல் இடம்பெற போகின்றது. நார்த் அமெரிக்காவில் இது ஒவ்வொரு வருடமும் நடைபெறுவதும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சனிக்கிழமை இந்த பரேடு இடம்பெற போகின்றது. லெக்ஷோ ப்ளூவார்டிலிருந்து ஆரம்பிக்கப்பட போகிறது அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. வேர்ல்ட் மியூசிக் ஃபெஸ்டிவல் இடம்பெறும். அதே போன்று நேஷனல் பேங்க் ஓபன் இடம்பெற போகிறது. இது வந்து ட்ரோண்டோவிலே இந்த புதிய ஒரு பேங்கும் திறக்கப்பட இருக்கின்றது சனிக்கிழமை. அதே போன்று ட்ரோனோ ஃபுட் ட்ரக் ஃபெஸ்டிவல் அதுவும் இடம்பெற போகின்றது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. வூட்பைன் பார்க்கில் இந்த ஃபுட் ட்ரக் ஃபெஸ்டிவல் வந்து இடம்பெற போகின்றது. அட்மிஷன் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. வெள்ளிக்கிழமை வந்து 5 மணிக்கு மாலை 5 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டு திங்கட்கிழமை ஈவினிங் வரை இது நடைபெறும் அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. டேஸ்ட் ஆஃப் இந்தியா ஃபெஸ்டிவல், ஸ்காப்ரோ ரிப் ஃபெஸ்ட் இப்படின்னு சொல்லி ஏராளமான ஃபெஸ்டிவல்ஸ் இந்த லாங் வீக்கெண்டிலும் நடைபெற இருக்கின்றன என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது தொடக்கம் நாங்கள் எங்கே செல்ல போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தால் வீடு விற்பனை முகவர் லட்சுமி கந்தசாமி வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளப் போகின்றோம்.
1: அஷவாவில் அஷவா யூனிவர்சிட்டியில் இருந்து 5 நிமிட தூரத்தில் அனைத்து வசதிகளுக்கும் உண்மையில் உங்களுக்கான புத்தம்புதிய டபுள் கராஜ் டீடாச் வீடு ஒன்றினை $680,000 ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான வாய்ப்பினை லட்சுமிகந்தசாமி எடுத்து வந்து கொண்டிருக்கின்றார். இந்த வாரம் மாத்திரமே இந்த விஐபி பிரைசிங் வழங்கப்படுகின்றது. தாமதிக்காமல் அழைக்கலாம் 416-888-8044. இப்போது புதிய வீடுகளை வாங்குகிற அனைவருக்கும் குறிப்பிட்ட காலத்துக்கு $130,000 வரையில் HST ரிபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு புத்தமுதிய டபுள் கராஜ் டீடாச் வீடுனினை நீங்கள் $680,000 இருந்து அஷபாவில் சொந்தமாக கொள்ள முடியும். அதே வழியில் இந்த ப்ரொஜெக்டில் ஆரம்ப கட்டத்தில் ரிலீஸ் செய்யப்பட்ட சிங்கிள் கிராஜுடன் கூடிய டீடாச் வீடுகள் சோல்ட் அவுட் ஆகியிருக்கின்றன. எனவே உங்களுக்கு இப்பொழுதும் இந்த சிங்கிள் கிராஜ் டீடாச் வீடுகளை பெறுகின்ற ஆர்வம் இருந்தால் நீங்கள் முன்கூட்டியே லட்சுமிகந்தசாமி ஊடாக பதிவு செய்ய முடியும். வெயிட்டிங் லிஸ்ட் ஊடாக அடுத்த கட்ட ரிலீஸில் கேரண்டியாக ஒரு சிங்கிள் கிராஜ் டீடாச் வீட்டினை பெற்று தருவதாக லட்சுமிகந்தசாமி தெரிவித்திருக்கின்றார். 416-888-8044 டபுள் கராஜ் டீடாச் வீடுகளும் இப்பொழுது லிமிடெட் எண்ணிக்கையில் உங்களுக்கு கிடைக்கப்படுகின்றன. அதே வழியில் 2000 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை $826,000 இருந்தும் 2500 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை $910,000 இருந்தும் 2800 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை $943,000 இருந்தும் பெற்றுக்கொள்ளலாம். 3000-3200 ஸ்கொயர் ஃபீட் என சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் இந்த டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஆரம்ப விலைக்குள்ளேயே அனைத்து அப்ளையன்சஸும் இலவசமாக வழங்கப்படுகின்றன. ஏர் கண்டிஷனிங் இலவசமாக வழங்கப்படுகிறது. அனைத்து ஃபுளோர்களிலும் 9-foot சீலிங்கும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு வருடத்துக்கு மேலான காலம் இருக்கின்றது இந்த வீடுகளுடைய க்ளோசிங்குக்கு. அதே வழியில் செப்பரேட் பேஸ்மெண்ட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷன் இருக்கின்றது. அசைன்மெண்ட்டும் வழங்கப்படுகின்றது. அழைக்கலாம் லட்சுமிகந்தசாமி 416-888-8044. அஷாவாவில் அஷாவா யூனிவர்சிட்டியில் 5 நிமிட தூரத்தில் காஸ்கோ அடங்கலான அனைத்து வசதிகளுக்கு உண்மையில் புத்தம்புதிய டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை நீங்கள் $680,000 இருந்து சொந்தமாக கொள்ள முடியும். HST ரிபேட் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அதே வழியில் இந்த ப்ரொஜெக்டில் கொண்டுவரப்பட்ட சிங்கிள் கிராஷ் டீடாச் வீடுகள் சோல்ட் அவுட் ஆகியிருக்கின்றன. உங்களுக்கு இன்னமும் சிங்கிள் கிராஷ் டீடாச் வீடுகளை பெறுவதில் ஆர்வம் இருந்தால் நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட் ஊடாக கேரண்டியாக ஒரு சிங்கிள் கிராஷ் டீடாச் வீட்டினை அடுத்த ரிலீஸில் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி லட்சுமிகந்தசாமி தெரிவித்திருக்கிறார். இப்பொழுது வழங்கப்படுகின்ற இந்த விஐபி பிரைசிங் இந்த வாரத்துக்கு மாத்திரமே கிடைக்கப்பெறுவதால் தாமதிக்காமல் அழைக்கலாம் 416-888-8044. 416-888-8044.

0: ஆண்டாரியோவில் கடந்த 2 வாரங்களில் 80 மேலான காட்டுத்தீக்கள் அணைக்கப்பட்டுள்ளதாக மாகாண இயற்கை வளங்கள் அமைச்சர் தெரிவித்துள்ளார். காட்டுத்தீ பரவல் அபாயங்களை கொண்டிருந்த பகுதிகளிலிருந்து 14 சமூகங்கள் வெளியேற்றப்பட்ட நிலையில் அவர்களில் 5 சமூகத்தவர்கள் மீள வீடுகளுக்கு திரும்பியுள்ளதாக ஆண்டாரியோ அவசர நிலை தயார்படுத்தல் அமைச்சர் கூறியுள்ளார். ஸ்காம்ரோவிலும் எட்டோபிக்கோவிலும் முன்மொழியப்பட்டுள்ள செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திற்கான தரவு மையங்களின் கட்டுமானங்கள் ஏற்படுத்தும் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை ஆழமாக ஆராயக்கோரி டொரண்டோ மாநகர சபை முன்றலில் நேற்றைய தினம் கவன ஈர்ப்பு ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மிசிசாகாவில் தரவு மையங்களின் கட்டுமானங்களுக்கு தடை விதிக்கும் மசோதாவை அம்மாநகர சபை நேற்று நிறைவேற்றிய நிலையில் டொரண்டோவில் இந்த கவன ஈர்ப்பு இடம்பெற்றுள்ளது. தமிழ்நாடு அரசின் மதுபான விற்பனை துறையில் இடம்பெற்ற ஊழல் தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள முன்னாள் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுவினை சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. செந்தில் பாலாஜியை கைது செய்து விசாரிக்க வேண்டிய அவசியம் உள்ளதாக நீதிமன்றம் கூறியுள்ளது. இந்நிலையில் தமிழக வெற்றிக்கழக ஆட்சியினை கவிழ்க்க சதித்திட்டம் தீட்டிய குற்றச்சாட்டில் முன்ஜாமீன் நிபந்தனையாக தினமும் காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டு வந்த செந்தில் பாலாஜி இன்று வரவில்லை. அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் யாழ் செம்மணி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பில் சர்வதேச விசாரணைக்கு வழிவகுக்க கோரி யாழ் மறைமாவட்ட நீதி சமாதான ஆணைக்குழு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளருக்கு மகஜர் அனுப்பியுள்ளது. அதேவேளை செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தில் உண்மையையும் நீதியையும் நிலைநாட்ட வலியுறுத்தி கொழும்பில் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். The station with the best music.
2: It's East FM. It's East FM.
3: Feel the power. Feel the bass. 102.7 FM.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம்
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது. பிக்கோரிங் ஹாண்டா, பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 416-5084 416-5084 Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandeshwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vedial, Mechanical Middlefield, Dikumidayal, Ingu Mattume, Dr. Pavithra Nandeshwarar, Survey Valangahirar, 416-299-1020.
3: ஹை ஃபை பார்பர் ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719 437-243-1719
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tarion license builder with Tarion warranty. Lakme Home Sync, 416-788-2426.
4: முரளி பஸ் வழங்கும் ஜூலை ஆகஸ்ட் மாத சுற்றுலா. 34th ஆண்டில் விசேட சலுகைகள். ஜூலை 31, ஆகஸ்ட் 1, 2, 3 ஆகிய 4 நாட்கள் லாங் வீக்கெண்ட் அமெரிக்க சுற்றுலா. அத்துடன் ஆகஸ்ட் 25, 26, 27, 28 ஆகிய தினங்களிலும் அமெரிக்க சுற்றுலா. கனடா மற்றும் அமெரிக்கா எங்கு வேண்டுமானாலும் 7 பேர் முதல் 55 பேர் வரையில் பஸ் வசதி செய்து தரப்படும். அழையுங்கள். முரளி, 416-455-3514.
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 647-268-2710
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 2:45 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. ஐஷா சில்க் வழங்கும் 4th அனிவர்சரி மெகா டென்ட் சேல் நாளை முதல் திங்கட்கிழமை வரை பிரம்மாண்டமாக டென்ட் அமைக்கப்பட்டு ஏராளமான ஆடைத்தறிவுகளும் சமையலறை உபகரணங்களும் மிக மிக மலிவு விலைகளில். சாரீஸ், குர்த்தி டாப்ஸ், ஹவுஸ் கோட்ஸ் 3 சரம் $10 ஈச், 2 லெகிங்ஸ், 2 சாரி ஸ்கர்ட்ஸ், 3 மென்ஸ் டிஷர்ட்ஸ் $15 ஈச், ஷல்வாஸ் ஃப்ரம் $30, லெஹெங்காஸ் ஃப்ரம் $50, ப்ரீத்தி ஈகோ பிளஸ் $150, விடியம் மிக்ஸி $140, வெட் கிரைண்டர் $275, ரொட்டி மேக்கர் $60, ரைஸ் குக்கர் $30. மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் ஐஷா சில்கின் 4th அனிவர்சரி 10th சேல் 416-298-6116 416-298-6116. இந்த வேளையில் நாங்கள் மீளவும் வீடு விற்பனை முகவர் லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளப் போகின்றோம்.
1: ஆஷாவாவில் ஆஷாவா யூனிவர்சிட்டியில் இருந்த 5 நிமிட தூரத்தில் அனைத்து வசதிகளுக்கும் உண்மையில் உங்களுக்கான புத்தம்புதிய டபுள் கராஜ் டீடாச் வீடு ஒன்றினை $680,000 ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான வாய்ப்பினை லட்சங்க கந்தசாமி எடுத்து வந்து கொண்டிருக்கின்றார். இந்த வாரம் மாத்திரமே இந்த விஐபி பிரைசிங் வழங்கப்படுகின்றது. தாமதிக்காமல் அழைக்கலாம் 416-888-8044. இப்போது புதிய வீடுகளை வாங்குகிற அனைவருக்கும் குறிப்பிட்ட காலத்துக்கு $130,000 வரையில் HST ரிபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு புத்தமுதிய டபுள் கராஜ் டீடாச் வீடு ஒன்றினை நீங்கள் $680,000 இருந்து ஆஷாபாவில் சொந்தமாக கொள்ள முடியும். அதே வழியில் இந்த ப்ரொஜெக்டில் ஆரம்ப கட்டத்தில் ரிலீஸ் செய்யப்பட்ட சிங்கிள் கிராஜுடன் கூடிய டீடாச் வீடுகள் சோல்ட் அவுட் ஆகியிருக்கின்றன. எனவே உங்களுக்கு இப்பொழுதும் இந்த சிங்கிள் கிராஜ் டீடாச் வீடுகளை பெறுகின்ற ஆர்வம் இருந்தால் நீங்கள் முன்கூட்டியே லட்சுமிகந்தசாமி ஊடாக பதிவு செய்ய முடியும். வெயிட்டிங் லிஸ்ட் ஊடாக அடுத்த கட்ட ரிலீஸில் கேரண்டியாக ஒரு சிங்கிள் கிராஜ் டீடாச் வீட்டினை பெற்று தருவதாக லட்சுமிகந்தசாமி தெரிவித்திருக்கின்றார். 416-888-8044 டபுள் கராஜ் டீடாச் வீடுகளும் இப்பொழுது லிமிடெட் எண்ணிக்கையில் உங்களுக்கு கிடைக்கப்படுகின்றன. அதேவேளையில் 2000 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை $826,000 இருந்தும் 2500 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை $910,000 இருந்தும் 2800 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை $943,000 இருந்தும் பெற்றுக்கொள்ளலாம். 3000-3200 ஸ்கொயர் ஃபீட் என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் இந்த டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஆரம்ப விலைக்குள்ளேயே அனைத்து அப்ளையன்சஸ் இலவசமாக வழங்கப்படுகின்றன. ஏர் கண்டிஷனிங் இலவசமாக வழங்கப்படுகிறது. அனைத்து புளோர்களிலும் 9-foot சீலிங்கும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வருடத்துக்கு மேலான காலம் இருக்கின்றது இந்த வீடுகளுடைய க்ளோசிங்குக்கு. அதே வழியில் செப்பரேட் பேஸ்மெண்ட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷன் இருக்கின்றது. அசைன்மெண்ட்டும் வழங்கப்படுகின்றது. அழைக்கலாம் லட்சுமிகந்தசாமி 416-888-8044. ஆஷாவாவில் ஆஷாவா யூனிவர்சிட்டியில் 5 நிமிட தூரத்தில் காஸ்கோ அடங்கலான அனைத்து வசதிகளுக்கு உண்மையில் புத்தம்புதிய டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை நீங்கள் $680,000 இருந்து சொந்தமாக கொள்ள முடியும். HST ரிபேட் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அதே வழியில் இந்த ப்ரொஜெக்டில் கொண்டுவரப்பட்ட சிங்கிள் கிராஜ் டீடாச் வீடுகள் சோல்ட் அவுட் ஆகியிருக்கின்றன. உங்களுக்கு இன்னமும் சிங்கிள் கிராஜ் டீடாச் வீடுகளை பெறுவதில் ஆர்வம் இருந்தால் நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட் ஊடாக கேரண்டியாக ஒரு சிங்கிள் கிராஜ் டீடாச் வீட்டினை அடுத்த ரிலீஸில் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி லட்சுமிகந்தசாமி தெரிவித்திருக்கிறார். இப்பொழுது வழங்கப்படுகின்ற இந்த விஐபி பிரைசிங் இந்த வாரத்துக்கு மாத்திரமே கிடைக்கப்படுவதால் தாமதிக்காமல் அழைக்கலாம்
0: 2:48 உங்கள் அபிமான ஆல்பியன் வுட்சைட் சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யோக் சினிமாஸில் இப்போது தளபதி விஜய் நடிப்பில் எச் வினோத் இயக்கத்தில் அனிருத் செய்யில் ஜனநாயகன் திரைப்படத்தை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு ஆல்பியன் வுட்சைட் சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யோக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள். சரிந்த வழியில் பார்க்கலாம். ஒன்டாரியோவை சேர்ந்த ஒரு பெண்மணி, டொரண்டோவை சேர்ந்தவர், அதாவது இவர் டொரண்டோவில் இருந்து வான்கூவருக்கு பயணம் சென்றிருக்கின்றார். இவர் வந்து நயாகரா ஃபால்ஸுக்கு அருகே இருக்கின்ற ஃபோன் ஹில் பகுதியை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவர் தான் தன்னுடைய அந்த விடுமுறையை கழிப்பதற்காக டொரண்டோவிலிருந்து வான்கூவருக்கு பயணமாகி இருக்கின்றார். அங்கு போன பயணம் எல்லாம் நன்றாக மகிழ்ச்சியாகத்தான் இருந்திருக்கின்றது. இது மார்ச் மாதத்தில் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் அங்கே ஸ்டே பண்ணிட்டு இவர் திரும்பி வரும்போது தான் இவருக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கின்றது. இவரோட அடுத்த ஃப்ளைட்டுக்கு வந்து இவருக்கு ஏறுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை. அந்த கனெக்டட் ஃப்ளைட்டை வந்து இவர் தவற விட்டிருக்கின்றார். இவர் வந்து போர்ட் பண்ணுவ வாங்குவதற்கு டினாய் பண்ணப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இதனால தான் மிகவும் ஒரு கலவரம் அடைந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் கூறியிருக்கிறார். தான் அப்செட் ஆகி தான் ஹாப்பியும் இல்லை. இதனால வந்து இவர் என்ன செய்திருக்கிறாருன்னு சொன்னா, வெஸ்ட்ஜெட் மூலம் தான் இந்த விடயம் நடைபெற்றிருக்கிறது. ஆகவே வெஸ்ட்ஜெட்டினுடைய சோசியல் மீடியாவுக்கு சென்று அங்கே இவர் தன்னுடைய அந்த குமுறல்களை எல்லாம் அழுதி இருக்கின்றார். கஸ்டமர் சர்வீஸை தொடர்பு கொள்வதற்காக அங்கே தன்னுடைய அந்த விடயங்களை வந்து கம்ப்ளைண்ட் மாதிரி இவர் சொல்லி இருக்கின்றார். அதற்கு பின்னர் பார்த்தா கொஞ்ச நேரத்திலேயே வந்து இவருக்கு வெஸ்ட்ஜெட்டிலிருந்து நாங்கள் தொடர்பு கொள்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு நிறைய பேர் தொடர்பு கொண்டிருக்கின்றார்கள். இவருக்கான அந்த பணத்தை வந்து தாங்கள் திரும்ப தருகின்றோம் அப்படின்னு சொல்லியும் இவர்கள் தன்னுடைய பேங்க் டீடைல் அதே போன்ற கிரெடிட் கார்டு டீடைல் எல்லாம் பெற்றிருந்தார்களாம். அப்படி பெற்றுவிட்டு என்ன நடைபெற்றிருக்குன்னு சொன்னா, இவருக்கு அந்த பணத்தை வந்து திரும்ப கொடுப்பதற்கு பதிலாக இவருடைய அக்கௌண்ட்ல இருந்தே பணம் எல்லாம் காணாமல் போயிருக்கின்றது. இந்த நிலையில தான் இப்படி ஒரு $3,000 வந்து இவருக்கு ரிட்டர்ன் ஆக வேண்டியது. ஆனால் இவருக்கு வந்து அங்கே இருந்து வரை இவரிடம் இருந்துதான் அந்த பணம் வந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அவர்கள் உண்மையான வெஸ்ட்ஜெட்டை சேர்ந்தவர்கள் இல்லை, அவர்கள் ஸ்கேமர்ஸ் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இதனால வெஸ்ட்ஜெட்டும் சொல்லி இருக்கின்றது. சிடிவி நியூஸை இவர் தொடர்பு கொண்ட போது இந்த பெண்மணி அவர் சார்பாக வெஸ்ட்ஜெட் கஸ்டமர் சர்வீஸை வந்து அவர்கள் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். அதில் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இப்படி தங்களுடைய கெஸ்ட் வந்து ஒரு நாளும் தங்களுடைய ஸ்டாஃப் இப்படி தொடர்பு கொள்ள மாட்டார்கள். நீங்கள் ஒரு அன்அஃபிஷியல் சைட்ஸ்லேயோ அன்சாலிசைடட் வாட்ஸ்அப் மெசேஜ் போன்றவற்றுக்கெல்லாம் நீங்கள் ரிப்ளை பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். உண்மையில் சரியான தொலைபேசி மூலம் நீங்கள் தொடர்பு கொள்வது தான் சரியானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கிறார்கள். சரி, அந்த விடயத்தோடு நானும் விடைபெற்று செல்லும் நேரமும் வந்திருக்கின்றது. இதுவரை நேரம் நிகழ்ச்சியில் நினைந்திருந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு இனிய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று செல்லும் நான் நீரஜா. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களுடன் ரிஷி இணைந்திருப்பார். இனிமையான வணக்கம். நீர்களை தொடர்ந்து மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இருங்கள்.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham.
2: 416-461-6401.
3: Master Productions மற்றும் She Shop Entertainment பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV Tour in Toronto. The Rockstar returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
4: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
5: நீங்கள் கமர்ஷியல், ரெசிடென்ஷியல், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகல விதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் ஈக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகின்றார். Anthony T. Punraja, Commerce Ventures, 416-457-0651.
6: Hare Krishna, Hare Krishna, ISKCON ஸ்காப்ரோவாலய வருடாந்தர ரத யாத்திரை இம்முறை ஆகஸ்ட் மாதம் 8 இலக்கம் 5555 ஸ்டீல் செவன்யூ ஸ்காப்ரோ மிலிக்கன் பார்க்கில் இடம்பெறும். ரத யாத்திரை, இசை நடன நிகழ்ச்சிகள் மற்றும் அன்னதானம் என்பனவும் இடம்பெறும். அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். தொடர்புகளுக்கு 4379903701.

0: நேரம் 3:01 இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஜூலை மாதம் 30 வியாழக்கிழமை 2026 ஆண்டு ஒலிபரப்பு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. மற்றும் ஒரு உற்சாகம் நிறைந்த இஸ்டெஃப்எம்மின் வானொலியினூடாக உங்கள் அனைவரோடும் இணைந்திருப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. நேர்களே, நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து உங்களோடு ரிஷிஷ்காந்த். இனிமையான வணக்கம்.
1: ஈழம், உலகம், வானம், வரலாறு, காடு, கடல், இசை, திரை.
2: சபா, இப்பவே கண்ணை கட்டுது.
3: என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா?
1: வார நாட்களில் மாலை 3 முதல் 5 வரை ஈஸ்ட் எஃப்எம் திசையெங்கும் கிழக்கு. திசையெங்கும் கிழக்கு
0: இன்றைய நாளும் கூட 5 வரையிலான நேரத்தில் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினூடாக பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளிருக்கின்றோம். இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. Facebook, Instagram மற்றும் TikTok இல் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், YouTube இல் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

வெளியில் 27 டிகிரி செல்சியஸ், 31 டிகிரி செல்சியஸ் ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. வெயில் பிரதானமாக இருக்கின்றது அநேகமான பகுதிகளில். நாளைய தினம் வெள்ளிக்கிழமையும் வெயில் முற்று முழுதாக எதிர்பார்க்கப்படுகின்றது. 27 டிகிரி செல்சியஸ் நாளை அதி கூடிய வெப்பநிலை. வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னரும் மேலும் 2% அதிகரிக்க இருக்கின்றது. அலுவலக தொடர்விலக்கம் 416-824-1212. eastfm102.7@gmail.com என்கின்ற மின்னஞ்சல் மூவரியூடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஆயிஷா சில்க் வழங்கும் 4th anniversary mega sale நாளை முதல் திங்கட்கிழமை வரை பெருந்தொகையான புதிய வரவுகளோடு. அனைத்து ஆடை ஆபரண பிரிவுகளும் 30-50% off. சாரீஸ், சல்வார், பிரைடல் லெஹங்காஸ், டிசைனர் லெஹங்காஸ், மென் ஷர்வானி, குர்தாஸ் இன்னும் பல. இந்த 4 நாட்கள் மாத்திரம் காஞ்சிபுரம் சாரீஸ் ஃப்ரம் $150, ஃபேன்சி சாரீஸ் ஃப்ரம் $50, காட்டன் சாரீஸ் ஃப்ரம் $30, செமிசில் சாரீஸ் ஃப்ரம் $60, ஆர்சிக் சாரீஸ் ஃப்ரம் $20. மோர்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பில் பிரம்மாண்ட காட்சியுடன் ஆயிஷா சில்க் வழங்கும் 4th anniversary mega sale. 416-298-6116.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.
1: கூடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESC-லை Legendary Super All Wheel Drive உடனும் 10-year warranty உடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸ் உடனே 3-year leaseல் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப், அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமத் தம்சேன், 4370700
2: Supra Mortgage Financial Solutions. Residential, commercial, kaana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406, 416-90
3: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323, 416-779-2323.
4: ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயம் அம்மன் திருவிழா July 31 வெள்ளி முதல் August 19 புதன் வரை நிகழ திருவருள் கூடியுள்ளது. July 31 வெள்ளி கொடியேற்றம், August 9 ஞாயிறு மாலை மாம்பழ திருவிழா, August 11 செவ்வாய் மாலை மஞ்சள் திருவிழா, 13 வியாழன் மாலை வேட்டை திருவிழா, 14 வெள்ளி மாலை சப்பர திருவிழா, August 15 சனிக்கிழமை தேர் திருவிழா, 16 ஞாயிறு தீர்த்தம், 17 திங்கள் மாலை திருக்கல்யாணம், August 18 செவ்வாய் மாலை பூங்காவனம், 19 புதன் வைரவர் மடை. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். 416-535-6560.
5: மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் தி சாப் ஷாப் பார்பர்ஸ் ஃப்ரெஷ் லுக் தருகின்ற ஹேர் ஸ்டைலிங், பியர்ட் ஸ்டைலிங், ஃபேஷியல் போன்ற சகல விதமான சேவைகளையும் கிரேட் பிரைஸில் வழங்குகிறார்கள். ஓபனிங் ஸ்பெஷலாக ஹேர் கட் $25, கிட்ஸ் ஹேர் கட் $20, ஹேர் அண்ட் பியர்ட் ஸ்டைலிங் $30. அனுபவம் மிக்க பார்பர்ஸ், மாடர்ன் அண்ட் கிளீன் சலூன், தரமான ப்ராடக்ட்ஸ், நட்பான சேவையின் வித்தியாசத்தை உணருங்கள். தி சாப் ஷாப் பார்பர்ஸ், 2901 Markham Road, Markham and Macnicol, Markham Convention Centre Plaza, 416-335-6444, 416-335-6444.
6: காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மெக்னிகோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4080, 416-446-4080.
7: பாட்டுக்கொரு பண்பலை, East FM 102.7.

ஈஸ்ட் எஃப்எம் 102 தசமேழு கேட்டுக்கொண்டிருக்கிற நிகழ்த்திசை எங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நேரம் 3:21. செலசி பர்னிச்சர் வழங்கும் விசேட மலிவு விற்பனை ஆகஸ்ட் 1 வரை தொடர்கின்றது. கனடியன் மேட் பெட்ரூம் பர்னிச்சர்ஸ் மிக குறைந்த விலையில், அழகான பூஜா யூனிட்ஸ் $150 தொடக்கம், மேட்ரஸ் $100 தொடக்கம், பிரிமியம் மேட்ரஸ் $500, அழகான செக்ஷனல் சோஃபாக்கள் மிக மிக மலிவு விலைகளில். ஆகஸ்ட் 1 முன்னர் முந்திக் கொள்ளுங்கள். செலசி பர்னிச்சர், 3350 பார்மசி அவென்யூ, ஸ்கார்போரோ, 416-731-7044. நாங்கள் மீளவும் லட்சங்கந்த சாமி தருகின்ற அஷாவா வீடுகளின் விற்பனை பற்றிய விவரங்களை அறிந்து கொள்ளலாம். அஷாவாவில் அஷாவா யூனிவர்சிட்டியில் இருந்த 5 தூரத்தில் அனைத்து வசதிகளுக்கும் உண்மையில் உங்களுக்கான புத்தம் புதிய டபுள் கராஜ் டீடாச் வீடு ஒன்றினை $680,000 ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான வாய்ப்பினை லட்சங்கந்த சாமி எடுத்து வந்து கொண்டிருக்கின்றார். இந்த வாரம் மாத்திரமே இந்த விஐபி பிரைசிங் வழங்கப்படுகின்றது. தாமதிக்காமல் அழைக்கலாம், 416-888-8044. இப்போது புதிய வீடுகளை வாங்குகிற அனைவருக்கும் குறிப்பிட்ட காலத்துக்கு $130,000 வரையில் HST ரிபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு புத்தமுதிய டபுள் கராஜ் டீடாச் வீடு ஒன்றினை நீங்கள் $680,000 இருந்து அஷாபாவில் சொந்தமாக கொள்ள முடியும். அதே வழியில் இந்த ப்ரொஜெக்டில் ஆரம்ப கட்டத்தில் ரிலீஸ் செய்யப்பட்ட சிங்கிள் கராஜுடன் கூடிய டீடாச் வீடுகள் சோல்ட் அவுட் ஆகியிருக்கின்றன. எனவே உங்களுக்கு இப்பொழுதும் இந்த சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளை பெறுகின்ற ஆர்வம் இருந்தால் நீங்கள் முன்கூட்டியே லட்சங்கந்த சாமி ஊடாக பதிவு செய்ய முடியும். வெயிட்டிங் லிஸ்ட் ஊடாக அடுத்த கட்ட ரிலீஸில் கேரண்டியாக ஒரு சிங்கிள் கராஜ் டீடாச் வீட்டினை பெற்று தருவதாக லட்சங்கந்த சாமி தெரிவித்திருக்கின்றார். 416-888-8044 டபுள் கராஜ் டீடாச் வீடுகளும் இப்பொழுது லிமிடெட் எண்ணிக்கையில் உங்களுக்கு கிடைக்கப்படுகின்றன. அதே வழியில் 2000 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை $800 பெறுவதில் ஆர்வம் இருந்தால் நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட் ஊடாக கேரண்டியாக ஒரு சிங்கிள் ராஷ் டீடாச் வீட்டினை அடுத்த ரிலீஸில் பெற்றுக் கொள்ள முடியும் என்று சொல்லி லட்சங்கந்த சாமி தெரிவித்திருக்கிறார். இப்பொழுது வழங்கப்படுகின்ற இந்த விஐபி பிரைசிங் இந்த வாரத்துக்கு மாத்திரமே கிடைக்கப்படுவதால் தாமதிக்காமல் அழைக்கலாம். 416-888-8044. 416-888-8044.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணு. ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: டொரண்டோவில் லித்தியம் அயன் மின்கலங்கள் தீப்பற்றுவது மக்களுக்கு பாரிய பாதுகாப்பு அச்சுறுத்தலாக உருவெடுத்து வருவதாக மாநகர தீயணைப்புத்துறை தலைமை அதிகாரி எச்சரித்துள்ளார். அவ்வாறான 50 தீ விபத்துக்களை இவ்வாண்டு ஏற்கனவே தீயணைப்புத்துறை கையாண்டதாகவும், லித்தியம் மின்கலங்களால் ஏற்படும் தீப்பரவல்கள் கடந்த 3 ஆண்டுகளில் 214% அதிகரித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஒன்டாரியோவின் முதலாவது குடும்ப நல மருத்துவ வளாகத்தை அமைப்பதற்கு உதவியாக யோக் பல்கலைக்கழகத்துக்கு 55.8 மில்லியன் டாலர்களை மாகாண அரசு வழங்குகின்றது. 2028 திறக்கப்பட உள்ள இந்த மருத்துவ வளாகத்தை கட்டுவதற்கு 350 மில்லியன் டாலர்களை யோக் பல்கலைக்கழகம் சேகரித்து வருகின்றது. ஒன்டாரியோ மக்கள் அனைவருக்கும் குடும்ப நல மருத்துவ சேவைகள் கிடைக்க வழிவகுப்பதில் யோக் பல்கலைக்கழகம் முக்கிய பங்காற்றும் என பல்கலைக்கழகங்களுக்கான அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேகேதாட்டு அணை விவகாரத்தில் தமிழ்நாட்டுக்கான உரிமையினை நிலைநாட்ட தவறிய தமிழக வெற்றிக்கழக அரசை கண்டித்தும், விவசாயிகளின் கோரிக்கையினை வலியுறுத்தியும் எதிர்வரும் திங்கட்கிழமை தஞ்சாவூரில் பாரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்த உள்ளதாக திமுக அறிவித்துள்ளது. தாபேக ஆட்சியமைத்த பின்னர்தான் மேகேதாட்டு அணையினை கட்டுவதற்கு கர்நாடக அரசு தீவிரம் காட்டுவதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தோல்வியடைந்த பொறாமையிலும் பதவி வெறியிலும் யதார்த்தத்தை உணராமல் திமுக தலைவர் உணர்வதாக தமிழக வெற்றிக்கழகம் விமர்சித்துள்ளது. இலங்கையில் நீதிபதிகளின் ஓய்வுகால வயதிலையை அதிகரிப்பதன் மூலமும், உயர்நீதிமன்ற நீதியரசர் பதவி வெற்றிடங்களை நிரப்பாமல் உள்ளமை மூலமும் நீதித்துறையின் அதிகாரத்தை குறைக்க அரசு முயற்சிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சாடியுள்ளார். இந்நிலையில் குறித்த விடயங்களுக்கும் நீதித்துறையின் சுயாதீனத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என அரசாங்கம் நிராகரித்துள்ளது.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
0: எல்லையில்லா உற்சாகம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம்.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம்.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 Simcoe Street North இல் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகில் அலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பூரோக் ஹில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 9, 6 4 7 2 9 3 5 8 9 9.
2: Ajax Nissan and Infiniti Servings Event 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal. Anith trim 2026 Nissan Kicks um 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infiniti QX50 kal 0% finance and lease rate il

0: விபத்துக்கோ வழுக்கி விழுதல் தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144
1: பத்து ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்
0: தமிழ் பேசும் சட்டத்திறனியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
1: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட்ஸ் பர்சனல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
0: 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 307-647-478-0144.
2: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காபரோ, பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் சீபா ஜுவல்லர்ஸ், 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். Jeeva Jewelers, Middlefield and Finch, Sandipil, GTA Square Mall, Unit 105, 416-834-2266.
4: போட்ட புது சேலை உடுத்தி
5: ஸ்காபரோவில்
6: அகரம் சில்க்,
5: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
6: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
5: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
6: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
5: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
6: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
7: நல்ல பாட்டு, நல்ல விஷயம். FM 102.7 East FM.ca.

திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஆயிஷா சில்க் வழங்கும் 4th அனிவர்சரி மெகா டென்ட் சேல் நாளை முதல் திங்கட்கிழமை வரை பிரம்மாண்டமாக டென்ட் அமைக்கப்பட்டு ஏராளமான ஆடைத்திருவிகளும் சமையலறை உபகரணங்களும் மிக மிக மலிவு விலைகளில். சாரீஸ் குர்த்தி டாப் ஹவுஸ் கோட் 3 SRM $10 ஈச். 2 leggings, 2 sari skirt, 3 men's t-shirt, $15 each. Shalwar from $30, lehenga from $50. Preeti Eco Plus, $150. Vidya Mixi, $140. Wet grinder, $275. Roti maker, $60. Rice cooker, $30. Morning Set and Finch and the Pill, Aisha Silking, 4th anniversary, 10th sale, 416-298-6116. நாங்கள் மீண்டும் ரஷங்கந்த சாமி தருகின்ற ஆஷாவா வீடுகளின் விற்பனை பற்றிய விவரங்களை அறிந்து கொள்ளலாம். ஆஷாவாவில் ஆஷாவா யூனிவர்சிட்டியில் இருந்த 5 நிமிட தூரத்தில் அனைத்து வசதிகளுக்கும் உண்மையில் உங்களுக்கான புத்தம்புதிய டபுள் கராஜ் டீடாச் வீடு ஒன்றினை $680,000 ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான வாய்ப்பினை லட்சங்கந்தசாமி எடுத்து வந்து கொண்டிருக்கின்றார். இந்த வாரம் மாத்திரமே இந்த விஐபி பிரைசிங் வழங்கப்படுகின்றது. தாமதிக்காமல் அழைக்கலாம் 416-888-8044. இப்போது புதிய வீடுகளை வாங்குகிற அனைவருக்கும் குறிப்பிட்ட காலத்துக்கு $130,000 வரையில் HST ரிபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு புத்தமுதிய டபுள் கராஜ் டீடாச் வீடு ஒன்றினை நீங்கள் $680,000 ஆஷாபாவில் சொந்தமாக கொள்ள முடியும். அதே வழியில் இந்த ப்ரொஜெக்டில் ஆரம்ப கட்டத்தில் ரிலீஸ் செய்யப்பட்ட சிங்கிள் கராஜுடன் கூடிய டீடாச் வீடுகள் சோல்ட் அவுட் ஆகியிருக்கின்றன. எனவே உங்களுக்கு இப்பொழுதும் இந்த சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளை பெறுகின்ற ஆர்வம் இருந்தால் நீங்கள் முன்கூட்டியே லட்சங்கந்தசாமி வீடாக பதிவு செய்ய முடியும். வெயிட்டிங் லிஸ்ட் வீடாக அடுத்த கட்ட ரிலீஸில் கேரண்டியாக ஒரு சிங்கிள் கராஜ் டீடாச் வீட்டினை பெற்று தருவதாக லட்சங்கந்தசாமி தெரிவித்திருக்கின்றார். 416-888-8044 டபுள் கராஜ் டீடாச் வீடுகளும் இப்பொழுது லிமிடெட் எண்ணிக்கையில் உங்களுக்கு கிடைக்கப்படுகின்றன. அதேவழியில் 2000 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை $826,000 இருந்தும் 2500 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை $910,000 இருந்தும் 2800 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை $943,000 இருந்தும் பெற்றுக்கொள்ளலாம். 3000-3200 ஸ்கொயர் ஃபீட் என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் இந்த டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஆரம்ப விலைக்குள்ளேயே அனைத்து அப்ளையன்சஸ் இலவசமாக வழங்கப்படுகின்றன. ஏர் கண்டிஷனிங் இலவசமாக வழங்கப்படுகின்றது. அனைத்து ஃப்ளோர்களிலும் 9-foot சீலிங்கும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு வருடத்துக்கு மேலான காலம் இருக்கின்றது இந்த வீடுகளுடைய க்ளோசிங்கு. அதே வழியில் செப்பரேட் பேஸ்மெண்ட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷன் இருக்கின்றது. அசைன்மெண்ட்டும் வழங்கப்படுகின்றது. அழைக்கலாம் லட்சங்கந்தசாமி 416-888-8044. ஆஷாவாவில் ஆஷாவா யூனிவர்சிட்டியில் 5 நிமிட தூரத்தில் காஸ்கோ அடங்கலான அனைத்து வசதிகளுக்கு உண்மையில் புத்தம்புதிய டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை நீங்கள் $680,000 இருந்து சொந்தமாக கொள்ள முடியும். HST ரிபேட் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அதே வழியில் இந்த ப்ரொஜெக்டில் கொண்டுவரப்பட்ட சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகள் சோல்ட் அவுட் ஆகியிருக்கின்றன. உங்களுக்கு இன்னமும் சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளை பெறுவதில் ஆர்வம் இருந்தால் நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட் வீடாக கேரண்டியாக ஒரு சிங்கிள் கராஜ் டீடாச் வீட்டினை அடுத்த ரிலீஸில் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி லட்சங்கந்தசாமி தெரிவித்திருக்கிறார். இப்பொழுது வழங்கப்படுகின்ற இந்த விஐபி பிரைசிங் இந்த வாரத்துக்கு மாத்திரமே கிடைக்கப்படுவதால் தாமதிக்காமல் அழைக்கலாம் 416-888-8044. 416-888-8044.

0: கனடா ஸ்ரீ ஐயப்பனாலயத்தில் ஆகஸ்ட் முதலாம் இரண்டாம் தேதிகளில் ஜோதி விழா 2026. டைட்டில் ஸ்பான்சர் TTR Transport and TSN Express. இவன்ட் ஸ்பான்சர் ரத்திகா ஜுவல்லரி, பவர்ட் பை வீடு விற்பனை முகவர் அஜன் விஜயநாதன். வணிகச் சாவடிகள், உணவுச் சாவடிகள், இன்னும் ஏராளம் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் ஆகஸ்ட் முதலாம் தேதி ஃபயர்ஸின் சூப்பர் சன்ஸ் இசையிலும், ஆகஸ்ட் இரண்டாம் தேதி அரவிந்தனின் மெகா டியூனர்ஸ் இசையிலும், தென்னிந்திய பாடகர் ராமு, சரிகமப ஃபைனலிஸ்ட் அக்ஷயா, சிவானி, சின்ன செந்தமிழ் மற்றும் கெனடிய கலைஞர்கள் வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள் கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலய மைதானத்தில் ஜோதி விழா 2026. 416-321-6104.
1: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
2: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் 375 டாலர்கள். Get approval within 24 hours. Funded within 72 hours.
1: Mortgage refinancing renewal credit improvement loan ena anithikkum or pair
2: mortgage solutions kiruba tanabala singham 416-298-2777 mortgagesolutions.ca
3: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
1: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
3: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
4: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart surf matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
5: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. Speeding, red light, careless driving, மற்றும் criminal offense போன்ற traffic ticket பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services. 416-473-8472. Wagons Legal Services.
6: Primal Toyota. Toyota வாகன விற்பனையில் பல வருட அனுபவம் வாய்ந்த சித்ரா செல்வநாதன் இப்பொழுது ஸ்கார்போரோவில் உங்களுக்கு அருகில் உள்ள பிரிமல் டொயோட்டாவில் பணியாற்றுகின்றார்.
7: This is Chitra Selvanathan from Primal Toyota. உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கிறேன்.
6: புதியதோ அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த ஒரு டொயோட்டா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி வீதம், சிறப்பு சலுகைகளோடு பெற்றுக் கொள்ள சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன், பிரிமல் டொயோட்டா, 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ. 416-720-7439.
8: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
9: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
8: சின்ன ஆக்சிடென்ட்
10: மேலும் புதிய வசதிகளுடன் சந்திப்பு தமிழில் உரையாட
11: 1.7 102.7 102.7

0: நான்கு மணி இரண்டு நிமிடம் அத்திசையங்கம் கிழக்கு குறித்துக் கொண்டிருக்கிறது. வார நாட்களில் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரை நீங்கள் அத்திசையங்கம் கிழக்கு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம். வெளியில் 28 டிகிரி செல்சியஸ் 31 டிகிரி செல்சியஸ் ஆக உணரப்படுகிறது. வெயில் பிரதானமாக இருக்கிறது. நாளைய தினம் வெள்ளிக்கிழமையும் வெயில் பிரதானமாக இருக்கும். 27 டிகிரி செல்சியஸ் நாளைய தினம் அதி கூடிய வெப்பநிலை. வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னரும் 2% அதிகரிக்க இருக்கிறது. அனைத்து கைபேசிகளிலும் ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பினை இலவசமாக டவுன்லோட் செய்து அவற்றின் ஊடாகவும் நீங்கள் எங்களுடைய ஒலிபரப்புகளை கேட்க முடியும். அதே வழியில் ஈஸ்ட் எஃப்எம் .ca-வுக்கு செல்வதனூடாக நீங்கள் இலகுவான முறையில் இலவசமாக எங்களுடைய ஆப்களை டவுன்லோட் செய்து கொள்ளலாம். ஈஸ்ட் எஃப்எம் .ca-விலும் நேரடியாக ஸ்ட்ரீம் பண்ணியும் எங்களுடைய ஒலிபரப்புகளை நீங்கள் கேட்கலாம்.
1: என்ன தெரியலையா, நான் உங்களை அடிச்சிருக்கேன்.
2: அடிச்சிருக்கியா? எப்பமா?
1: நல்லா திங்க் பண்ணி பாருங்க. நாமத்து வரோம்.
2: ஒரு இடம் ரெண்டு இடமா இருந்தா நான் இருக்கும். 1000 இடத்துல வாங்கி தொலைஞ்சிருக்கானு எந்த குறிப்பா இருக்கும்.
3: இந்த சந்தக்குள்ள ஒரு 11 பேர் அடிச்சுக்கல, அந்த குறிப்பு தானே நீ
1: கரெக்டா கண்டுபிடிச்சீங்க. ஏதையா
2: நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் வேற எவன் அடிச்சாலும் தாங்கக்கூடிய ஒரு சக்தி வந்துருச்சு அந்த உடம்புல. அப்படி ஒரு அடிடாது
1: அந்த புடுங்க. அவ்வளவு அடியும் வாங்கிட்டு நீங்க இப்படி உசுரோட நடமறீங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம்.
2: அப்படி ஒரு ஓட்டம், அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரெயினிங்ல கூட என்ன உள்ளடா அப்படி ஓடியும் சாட் ரூட்ல வந்து விட்டாம்பார் வளாவில கத்திய கத்தி இங்கிட்டு வந்துருச்சு.
1: அப்புறம் என்னாச்சு?
2: அப்புறம் என்ன, உரிமை போட்டு மறுபடி ஓட்டம் தான். அதுக்கப்புறம் ஏட்டியாவே விளாவில விட்டு ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டிட்டான்னு கத்தி குத்து கந்தேன் கத்தி குத்து கந்தேன்னு பேமஸ் ஆனா. அவன் எங்க பார்த்தாலும் உன்னாலதான் பேமஸ் ரவுடியான பொசுக்குன்னு கால வந்து ஒரு டீ வடையை வாங்கி கொடுத்தான். என்ன சாரித்திரம் இருக்கும்போது என்கிட்ட வந்து பெரிய ரவுடி ஆயிட்டான் திடீர்னு பேமஸ் ஆனான்னு பீத்திக்கிட்டு இருக்க. சரி அதை விடு, இப்ப ஓம் பழப்பு தரப்புலாம் எப்படி போயிட்டு இருக்கு?
1: என்னத்தை ஏத்தையா, நாளுக்கு நாள் தொழில் வர குறைஞ்சிக்கிட்டே வருது. காலம் மாறி போச்சுல, படிச்சவன் கம்ப்யூட்டர்ல திருடுறான், நான் படிக்காதவன். இப்பெல்லாம் பணம் கைக்கு வரதுக்குள்ள உயிர் போய் உயிர் வருது ஏட்டையா. நானும் பெரிய ரவுடி ஆகி கை நிறைய சம்பாரிச்சு பணக்காரனா ஆகணும்.
2: ஆகணும்டா ஆகணும்.
1: அதனால உங்க மூக்கிலே நச்சு குத்துவனா பல பலன் ரத்தம் வரும். இதைய காரணமா வச்சு என்ன 3 மாசம் உள்ள தூக்கி போட்டுருங்க. நான் வெளியே வரும்போது பெரிய ரவுடி வருவேன்ல.
2: அப்ப நீ என்ன அடிச்சு பேமஸ் ஆலாம் பாக்குற?
1: நீங்க ரொம்ப ராசியான ஆளு ஏட்டையா.
4: சிரித்து வாழ வேண்டும், சிரிக்க வாழ்ந்திடாதே.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: இன்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: ஸ்காப்ரோவில் இதோ வருகிறது முதலாவது டமிழ்ஸ் ரோட் ஃபெஸ்ட் 2026 தமிழர் நாள் திருவிழா. தமிழர் நாள் திருவிழா கலை பண்பாடு சுவையான உணவுகள் இசை நடனம் குடும்பத்தின் நிகழ்வுகள் மார்க்கம் தெருவில் காஷ்மோர் தொடக்கம் மெக்டிக்கல் வரை பிரம்மாண்டமான விழா. August 8-9 தொடர்புகளுக்கு 416-414-3691 416-569-0300
2: கோடை வெயிலை ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 மிட்சுபிஷி அவுட்லாண்டர் PHEV ES கலை லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸில் இருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV களுக்கு அப் டு $5,500 ஆஃப். அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன் 4-7-8-6-0-7-0-0-2
3: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் சேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில் 2225 மார்க்கம் ரோட் ஸ்வீட் 408 ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அணையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி,
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்க விஜயா ஜுவல்லரிக்கு.
2: விஜயா ஜுவல்லரியின் 2-ஆம் ஆண்டு கொண்டாட்டம் October 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2-ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது குயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
4: 416-900-4599
6: Rhythm 7 Entertainment Altona Group Valangu Tenisai Tendril Deva The Ghana King Live in Toronto
7: Meenachi Meenachi
6: Tenisai Tendril Deva Vudan Srikant Deva Manu Anuradha Sriram Velmurugan Priya Jerson Ajay Krishna Shruti Shekhar August 15th Thigathi Sunny Kilamai Malai 5 Manikku 8100 Steel Avenue East Markham Meadowville Tenisai Tendril Deva The Ghana King Live in Toronto டிக்கெட்டுகள் $50 முதல் July 31 வரை ஏர்லி பேர்ட் சலுகைகள். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com செல்லுங்கள். ஹாட்லைன் 647-600-5297
8: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770 கிளிப் ஓடுதல், பல் கட்டுதல், கிரௌனின் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க படம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770
9: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்

0: நேரம் 4:19 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஒலித்துக் கொண்டிருப்பது திசையெங்கும் கிழக்கு. ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாகவும் எங்களுடைய ஒலிபரப்புகளை நீங்கள் கேட்க முடியும். ஆயிஷா சில்க் வழங்குகின்ற 4th அனிவர்சரி மெகா சேல் நாளை முதல் திங்கட்கிழமை வரையில் பெருந்தொகையிலான புதிய வரவுகளோடு அனைத்து ஆபரண தெரிவுகளும் 30-50% ஆஃப். சாரீஸ், சல்வார், பிரைடல் லெஹங்காஸ், டிசைன் லெஹங்காஸ், மென் ஷர்வானி, குர்தாஸ் இன்னும் பல. இந்த 4 நாட்கள் மாத்திரம் காஞ்சிபுரம் சாரீஸ் ஃப்ரம் $150, ஃபேன்சி சாரீஸ் ஃப்ரம் $50, காட்டன் சாரீஸ் ஃப்ரம் $30, செமி சில்க் சாரீஸ் ஃப்ரம் $60, ஆர்ட் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $20. மோனி சேரன் ஃபின் சந்திப்பில் பிரம்மாண்டமான காட்சி அறையுடன் ஆயிஷா சில்க் வழங்கும் 4th அனிவர்சரி மெகா சேல் 416-298-6116. நாங்கள் லட்சுமந்த சாமி தருகின்ற ஆஷாவா வீடுகளின் விற்பனை பற்றிய விவரங்களையும் அறிந்து கொள்ளலாம். ஆஷாவாவில் ஆஷாவா யூனிவர்சிட்டியிலிருந்து 5 நிமிட தூரத்தில் அனைத்து வசதிகளுக்கும் உண்மையில் உங்களுக்கான புத்தம் புதிய டபுள் கராஜ் டீடாச் வீடு ஒன்றினை $680,000 ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான வாய்ப்பினை லட்சங்கந்தசாமி எடுத்து வந்து கொண்டிருக்கின்றார். இந்த வாரம் மாத்திரமே இந்த விஐபி பிரைசிங் வழங்கப்படுகின்றது. தாமதிக்காமல் அழைக்கலாம் 416-888-8044. இப்போது புதிய வீடுகளை வாங்குகிற அனைவருக்கும் குறிப்பிட்ட காலத்துக்கு $130,000 வரையில் HST ரிபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு புத்தமுதிய டபுள் கராஜ் டீடாச் வீடு ஒன்றினை நீங்கள் $680,000 இருந்து ஆஷாபாவில் சொந்தமாக கொள்ள முடியும். அதே வழியில் இந்த ப்ரொஜெக்டில் ஆரம்ப கட்டத்தில் ரிலீஸ் செய்யப்பட்ட சிங்கிள் கராஜுடன் கூடிய டீடாச் வீடுகள் சோல்ட் அவுட் ஆகியிருக்கின்றன. எனவே உங்களுக்கு இப்பொழுதும் இந்த சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளை பெறுகின்ற ஆர்வம் இருந்தால் நீங்கள் முன்கூட்டியே லட்சுமந்தசாமி ஊடாக பதிவு செய்ய முடியும். வெயிட்டிங் லிஸ்ட் ஊடாக அடுத்த கட்ட ரிலீஸில் கேரண்டியாக ஒரு சிங்கிள் கராஜ் டீடாச் வீட்டினை பெற்று தருவதாக லட்சுமந்தசாமி தெரிவித்திருக்கின்றார். 416-888-8044 டபுள் கராஜ் டீடாச் வீடுகளும் இப்பொழுது லிமிடெட் எண்ணிக்கையில் உங்களுக்கு கிடைக்கப்படுகின்றன. அதே வழியில் 2000 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை $800 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை 1 லட்சத்து 10,000 டாலர்களில் இருந்தும் 2100 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை 1 லட்சத்து 43,000 டாலர்களில் இருந்தும் பெற்றுக் கொள்ளலாம். 3000 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை 1 லட்சத்து 43,000 டாலர்களில் இருந்தும் பெற்றுக் கொள்ளலாம். 3000 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை 1 லட்சத்து 43,000 டாலர்களில் இருந்தும் பெற்றுக் கொள்ளலாம். 3000 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கராஜ
1: அழைக்கலாம். லஷங்கந்த சாமி 416-888-8044. ஆஷாவாவில் ஆஷாவா யூனிவர்சிட்டியில் 5 நிமிட தூரத்தில் காஸ்கோ அடங்கலான அனைத்து வசதிகளுக்கு அண்மையில் புத்தம்புதிய டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை நீங்கள் $680,000 இருந்து சொந்தமாக கொள்ள முடியும். HS ரீபேட் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் இந்த ப்ரொஜெக்டில் கொண்டுவரப்பட்ட சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகள் சோல்ட் அவுட் ஆகியிருக்கின்றன. உங்களுக்கு இன்னமும் சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளை பெறுவதில் ஆர்வம் இருந்தால் நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட் ஊடாக கேரண்டியாக ஒரு சிங்கிள் கராஜ் டீடாச் வீட்டினை அடுத்த ரிலீஸில் பெற்றுக் கொள்ள முடியும் என்று சொல்லி லட்சுமந்தசாமி தெரிவித்திருக்கிறார். இப்பொழுது வழங்கப்படுகின்ற இந்த விஐபி பிரைசிங் இந்த வாரத்துக்கு மாத்திரமே கிடைக்கப்பெறுவதால் தாமதிக்காமல் அழைக்கலாம். 416-888-8044. 416-888-8044.

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். ஒன்டாரியோவில் கடந்த 2 வாரங்களில் 80க்கும் மேலான காட்டுத்தீக்கள் அணைக்கப்பட்டுள்ளதாக மாகாண இயற்கை வளங்கள் அமைச்சர் தெரிவித்துள்ளார். காட்டுத்தீ பரவல் அபாயங்களை கொண்டிருந்த பகுதிகளில் இருந்து 14 சமூகங்கள் வெளியேற்றப்பட்ட நிலையில் அவர்களில் 5 சமூகத்தவர் மீள வீடுகளுக்கு திரும்பியுள்ளதாக ஒன்டாரியோ அவசர நிலை தயார்படுத்தல் அமைச்சர் கூறியுள்ளார். ஸ்கார்போவிலும் எட்ரோபிக்கோவிலும் முன்மொழியப்பட்டுள்ள செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துக்கான தரவு மையங்களின் கட்டுமானங்கள் ஏற்படுத்தும் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை ஆழமாக ஆராயக்கோரி டொரண்டோ மாநகர சபை முன்றலில் நேற்றைய தினம் கவனஈர்ப்பு ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மிசிசாகாவில் தரவு மையங்களின் கட்டுமானங்களுக்கு தடை விதிக்கும் மசோதாவை அம்மாநகர சபை நேற்று நிறைவேற்றிய நிலையில் டொரண்டோவில் இந்த கவனஈர்ப்பு நடைபெற்றுள்ளது. தமிழ்நாடு அரசின் மதுபான விற்பனைத்துறை இடம்பெற்ற ஊழல் தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள முன்னாள் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுவினை சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. செந்தில் பாலாஜியை கைது செய்து விசாரிக்க வேண்டிய அவசியம் உள்ளதாக நீதிமன்றம் கூறியுள்ளது. இந்நிலையில் தமிழக வெற்றி கழக ஆட்சியினை கவிழ்க்க சதித்திட்டம் திருட்டிய குற்றச்சாட்டில் முன்ஜாமீன் நிபந்தனையாக தினமும் காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டு வந்த செந்தில் பாலாஜி இன்று வரவில்லை. அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் யாழ் செம்மணி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பில் சர்வதேச விசாரணைக்கு வழிவகுக்க கோரி யாழ் மறைமாவட்ட நீதி சமாதான ஆணைக்குழு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளருக்கு மகஜர் அனுப்பியுள்ளது. அதேவேளையில் செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தில் உண்மையையும் நீதியையும் நிலைநாட்ட வலியுறுத்தி கொழும்பில் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றுள்ளது.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

0: தோணுமே, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: உங்கள் அபிமானம் பெற்ற டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி, சனி, ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவெளி மைதானத்தில் ஏராளமான வணிகச் சாவடிகள், உணவுச் சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றுடன் 2 நாட்களும் சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகர்கள் சத்ய பிரகாஷ், பிரியங்கா, கெனடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி, சனி, ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவெளியில் டேஸ்ட் ஆஃப் தமிழ்.

0: ஸ்பிளெண்டிட் சைனா மால் கேனடி மெட்ரோ ஸ்டீல் சந்திப்பில் அழையுங்கள். 6477665189 6477665189.
1: Hello everyone, my name is Ahsan Al-Hafiz and I am your Ontario Liberal candidate in Scarborough Southwest. When I immigrated to Canada back in 2002, I chose to make Scarborough my home. Back then, life was affordable, but today it is not. Scarborough deserves better and I will fight for a more affordable Scarborough. Visit votehafiz.ca to learn more.
2: This ad has been authorized by the CFO for the Scarborough Southwest Provincial Liberal Association.
3: ஃபார்முலா ஹோண்டாவில் ஜூலை 31ஆம் தேதி வரை டெமோ கிளியரன்ஸ் சேல். ஏராளமான தெரிவுகளில் நிறைந்துள்ள புதிய மற்றும் பாவித்த டெமோ வாகனங்களை விசேட ஆஃபர்களில் பெற்றுக் கொள்ளுங்கள். இம்மாத 31ஆம் தேதி வரை மட்டுமே ஃபார்முலா ஹோண்டாவில் டெமோ கிளியரன்ஸ் சேல் இடம்பெறுகின்றது. தவறவிடாமல் பயன்படுத்த அழையுங்கள். ஷான் சர்வானந்தன், 416-720-1184.
4: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipu, Dr. Bala avargalin nirvagathil iyangum BSRV Medical and Dental Office ippozhudhu mulaiyana maruthuva matrum pal maruthuva sevaigaludan iyangugirathu. Prabala pal maruthuvar Dr. Kobal inge principal dentist aga seviyattukirar. Cosmetic dentistry, family dentistry, root canal treatment, braces, crowns and fillings pondra pal maruthuva sevaigal anaithum ore idathil. Varathil 7 naatkalum sevai. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough. 416-649-6388
5: East FM 102.7 Kirtale. East FM 102.7.

நேரம் 4:45 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஐஷா சில்க் வழங்கும் 4th அனிவர்சரி மெகா சேல். நாளை முதல் திங்கட்கிழமை வரை பிரம்மாண்டமாக டென்ட் அமைக்கப்பட்டு ஏராளமான ஆடைத்தெரிவுகளும் சமையலறை உபகரணங்களும் மிக மிக மலிவு விலைகளில். சாரி, குர்தி டாப், ஹவுஸ் கோட், 3 சாரம் $10 ஈச், 2 லெஹங்காஸ், 2 லெகிங்ஸ், 2 சாரீஸ், ஸ்கர்ட்ஸ், 3 மென்ஸ் டிஷர்ட் $15 ஈச், ஷல்வார் ஃப்ரம் $30, லெஹங்காஸ் ஃப்ரம் $50, ப்ரீத்தி ஈகோ பிளஸ் $150, விடிய மிக்சி $140, பெட் கிரைண்டர் $275, ரொட்டி மேக்கர் $60, ரைஸ் குக்கர் $30, மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பில் ஐஷா சில்கின் 4th அனிவர்சரி 10 சேல், 416-298-6116. நாங்கள் லட்சங்கந்த சாமி தருகின்ற ஆஷாவா வீடுகளின் விற்பனை பற்றி அறிந்து கொள்ளலாம். ஆஷாவாவில் ஆஷாவா யூனிவர்சிட்டியில் இருந்து 5 நிமிட தூரத்தில் அனைத்து வசதிகளுக்கும் உண்மையில் உங்களுக்கான புத்தம் புதிய டபுள் கராஜ் டீடாச் வீடுவோனினை $680,000 ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான வாய்ப்பினை லட்சங்கந்தசாமி எடுத்து வந்து கொண்டிருக்கின்றார். இந்த வாரம் மாத்திரமே இந்த விஐபி பிரைசிங் வழங்கப்படுகின்றது. தாமதிக்காமல் அழைக்கலாம் 416-888-8044. இப்போது புதிய வீடுகளை வாங்குகிற அனைவருக்கும் குறிப்பிட்ட காலத்துக்கு $130,000 வரையில் HST ரிபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு புத்தமுதிய டபுள் கராஜ் டீடாச் வீடுவோனினை நீங்கள் $680,000 ஆஷாபாவில் சொந்தமாக கொள்ள முடியும். அதே வழியில் இந்த ப்ரொஜெக்டில் ஆரம்ப கட்டத்தில் ரிலீஸ் செய்யப்பட்ட சிங்கிள் கிராஜுடன் கூடிய டீடாச் வீடுகள் சோல்ட் அவுட் ஆகியிருக்கின்றன. எனவே உங்களுக்கு இப்பொழுதும் இந்த சிங்கிள் கிராஜ் டீடாச் வீடுகளை பெறுகின்ற ஆர்வம் இருந்தால் நீங்கள் முன்கூட்டியே லட்சங்கந்தசாமி ஊடாக பதிவு செய்ய முடியும். வெயிட்டிங் லிஸ்ட் ஊடாக அடுத்த கட்ட ரிலீஸில் கேரண்டியாக ஒரு சிங்கிள் கிராஜ் டீடாச் வீட்டினை பெற்று தருவதாக லட்சங்கந்தசாமி தெரிவித்திருக்கின்றார். 416-888-8044 டபுள் கராஜ் டீடாச் வீடுகளும் இப்பொழுது லிமிடெட் எண்ணிக்கையில் உங்களுக்கு கிடைக்கப்படுகின்றன. அதே வழியில் 2000 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை $826,000 இருந்தும் 2500 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கிராஜ் டீடாச் வீடுகளை $910,000 இருந்தும் 2800 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கிராஜ் டீடாச் வீடுகளை $943,000 இருந்தும் பெற்றுக்கொள்ளலாம். 3200 ஸ்கொயர் ஃபீட் என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் இந்த டபுள் கிராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஆரம்ப விலைக்குள்ளேயே அனைத்து அப்ளையன்சஸ் இலவசமாக வழங்கப்படுகின்றன. ஏர் கண்டிஷனிங் இலவசமாக வழங்கப்படுகிறது. அனைத்து புளோர்களிலும் 9-foot சீலிங்கும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வருடத்துக்கு மேலான காலம் இருக்கின்றது இந்த வீடுகளுடைய க்ளோசிங்குக்கு. அதே வழியில் செப்பரேட் பேஸ்மெண்ட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷன் இருக்கின்றது. அசைன்மெண்ட்டும் வழங்கப்படுகின்றது. அழைக்கலாம் லட்சங்கந்தசாமி 416-888-8044. ஆஷாவாவில் ஆஷாவா யூனிவர்சிட்டியில் 5 நிமிட தூரத்தில் காஸ்கோ அடங்கலான அனைத்து வசதிகளுக்கு உண்மையில் புத்தம்புதிய டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை நீங்கள் $680,000 இருந்து சொந்தமாக கொள்ள முடியும். HST ரிபேட் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அதே வழியில் இந்த ப்ரொஜெக்டில் கொண்டுவரப்பட்ட சிங்கிள் கிராஜ் டீடாச் வீடுகள் சோல்ட் அவுட் ஆகியிருக்கின்றன. உங்களுக்கு இன்னமும் சிங்கிள் கிராஜ் டீடாச் வீடுகளை பெறுவதில் ஆர்வம் இருந்தால் நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட் ஊடாக கேரண்டியாக ஒரு சிங்கிள் கிராஜ் டீடாச் வீட்டினை அடுத்த ரிலீஸில் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி லட்சங்கந்தசாமி தெரிவித்திருக்கிறார். இப்பொழுது வழங்கப்படுகின்ற இந்த விஐபி பிரைசிங் இந்த வாரத்துக்கு மாத்திரமே கிடைக்கப்பெறுவதால் தாமதிக்காமல் அழைக்கலாம் 416-888-8044. 416-888-8044.

4:52 செலசி பர்னிச்சர் வழங்கும் விசேட மலிவு விற்பனை ஆகஸ்ட் 1st வரை நீடிக்கப்பட்டிருக்கின்றது. கெனடிய மேட் பெட்ரூம் பர்னிச்சர்ஸ் மிக குறைந்த விலையில் அழகான பூஜா யூனிட்ஸ் $150 தொடக்கம், மெட்ரஸ் $100 தொடக்கம், பிரீமியம் மெட்ரஸ் $500, செக்ஷனல் சோஃபாக்கள் மிக மிக மலிவு விலைகளில் ஆகஸ்ட் 1st முன்னர் முந்திக் கொள்ளுங்கள். செலசி பர்னிச்சர், 3350 ஃபார்மசி அவென்யூ, ஸ்கார்போரோ, 416-731-7044. இத்தோடு இன்றைய திசையெங்கும் கிடக்கு நிகழ்ச்சியினை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். ஒலிக்கின்ற பாடல் மற்றும் விளம்பரங்களை தொடர்ந்து ஈஸ்ட் எஃப்எம்மின் கோஃபி டபுள் உங்களை சந்திக்கும். மீளவும் நாளைய தினம் 3 மணியிலிருந்து 5 மணி வரை நீங்கள் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முடியும்.

0: போனாலும் எங்க இருந்தாலும் EastFM. Log on to eastfm.ca.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானது என்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6973-589-9
3: பிக்கரிங் அருள் ஜோதி சிவாலயம், ஸ்ரீ கௌரி அம்பிகா சமேத ஸ்ரீ சாம்பசிவ பெருமான் தேவஸ்தானம், பிரம்மோத்சவ விஞ்ஞாபனம் 2026, ஜூலை 24 வெள்ளி கொடியேற்றம், 30 வியாழன் வேட்டை திருவிழா, 31 வெள்ளி சப்பரம், ஆகஸ்ட் 1 சனி தேர் திருவிழா, 2 ஞாயிறு தீர்த்தம், 3 திங்கள் திருக்கல்யாணம். தீர்த்தோத்சவம் 960 பிரிஸ்கோ ரோட் பிக்கரிங்கில் லேக் ஆன்டாரியோவில் இடம்பெறும். அருள் ஜோதி சிவாலயம், 1734 ஆரஞ்ச் ப்ரூக் கோட், யூனிட் 10, பிக்கரிங். தொடர்புகளுக்கு 6479-9-6943.
4: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
5: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
4: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels Red Building இன் உள்ளே 416-291-3232.
6: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
7: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌனின் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன்சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabisan Dental Office 416-666-7770.
5: கார் தூக்குறாங்களப்பா, கார் தூக்குறாங்கள்.
4: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
5: கவலையே விடுங்கோ, மனு அண்ணன்ட்ட போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
2: மனு தி லோன் அரேஞ்சர், ஓரோ சேல் அண்ட் ஃபைனான்சிங். 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனு 6479804779 Kingston and Galloway Sandipal, 4251 Kingston Road, Scarborough, 6479804779.

0: நேரம் 5:02 102.7 தசமேழு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஜூலை மாதம் 30 வியாழக்கிழமை 2026 ஒலிபரப்பு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. தொடர்வது ஈஸ்ட் எஃப் எம் இன் கோஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சிகளில் உங்களோடு
1: லாவண்யா,
0: ருஷிஷ் காந்த். இனிமையான வணக்கம் நேர்களே. நேர்களும் கூட 7 வரை கோஃபி டபுள் டபுள் இணைந்து கொண்டு உங்கள் தெருவில் பாடல்களை கேட்கலாம்.
1: 4165544040.
0: இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்ற முதலாவது நேரோடு நாங்கள் பேசுகின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் லாவண்யா.
0: நல்ல சுகமா இருக்கின்றோம் செல்வகுமார். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: எனக்கு விஸ்வநாதன் தன் படத்துல இருந்து அதுல இருந்து பட்டாம்பூச்சி என்ன அந்த பாட்டு.
0: பட்டாம்பூச்சி பட்டன் வர மாட்டேன். பறந்துட்டா நீங்களா பிரட்டி பிடிச்சு கொண்டு வந்திருக்கீங்க. வேலை முடிஞ்சு போய் கொண்டு இருக்கீங்களா செல்லவுமா? இல்ல அடி விட்டு வந்தாச்சா?
2: சரி.
1: பாட கேட்கலாம். நன்றி வணக்கம்.
0: நன்றி. நீங்களும் கோஃபி டபுள் டபுள் அழைத்து உங்கள் தெருவில் பாடல்களை கேட்க முடியும்.
1: 4165544040. 4165544040.

0: பாட்டு தேவை
1: நாளை முதல் திங்கட்கிழமை வரை பெருந்தொகையான புதிய வரவுகளுடன் அனைத்து ஆடை ஆபரண தெரிவுகளும் 32-50% ஆஃப். சாரி, சல்வார், பிரைடல் லெஹங்காஸ், டிசைனர் லெஹங்காஸ், மென்ஸுக்கான ஷர்வானி, குர்தாஸ், இன்னும் பல. இந்த 4 நாட்கள் மட்டுமே. காஞ்சிபுரம் சாரீஸ் ஃப்ரம் $150, ஃபேன்சி சாரீஸ் ஃப்ரம் $50, காட்டன் சாரீஸ் ஃப்ரம் $30, செமி சில்க் சாரீஸ் ஃப்ரம் $60, ஆர்ட் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $20. மோர்னிங் சைட் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பில் பிரம்மாண்டமான காட்சி அறையுடன் ஐஷா சில்க் வழங்கும் 4th அனிவர்சரி மெகா சேல். 416-298-6116.
2: உங்கள் அபிமான ஆல்பியன் பூட் சைட் சென்ட்ரல் பார்க்வே, அப்பல்லோ மற்றும் காப்ரைஸ் மற்றும் யோக் சினிமாஸில் இப்பொழுது தளபதி விஜய் நடிப்பில் எச் வினோத் இயக்கத்தில் அனிருத் இசையில் ஜனநாயகன் திரைப்படத்தை பார்த்து மகிழுங்கள். மேலதிக விவரங்களுக்கு ஆல்பியன் வூட்சைட், அப்பல்லோ சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யோக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள்.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: All My Blinds, சகல விதமான பிளைன்ஸ் மற்றும் ட்ரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார். 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார். 6479826476. 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
3: ஹோண்டாவில் ஜூலை 31 தேதி வரை டெமோ கிளியரன்ஸ் சேல். ஏராளமான தெரிவுகளில் நிறைந்துள்ள புதிய மற்றும் பாவித்த டெமோ வாகனங்களை விசேட ஆஃபர்களில் பெற்றுக் கொள்ளுங்கள். இம்மாத 31 தேதி வரை மட்டுமே ஃபோர்முலா ஹோண்டாவில் டெமோ கிளியரன்ஸ் சேல் இடம்பெறுகின்றது. தவறவிடாமல் பயன்படுத்த அழையுங்கள். ராஜா தர்மலிங்கம், 6478334998.
1: கனடா ஸ்ரீ ஐயப்பனாலயத்தில் ஆகஸ்ட் முதலாம் இரண்டாம் திகதிகளில் ஜோதி விழா 2026. டைட்டில் ஸ்பான்சர் TTR Transport and TSN Express. இவன் ஸ்பான்சர் ரத்திகா ஜுவல்லரி, பவர்ட் பை வீடு விற்பனை முகவர் அஜன் விஜயநாதன். வணிக சாவடிகள், உணவு சாவடிகள், இன்னும் ஏராளம் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் ஆகஸ்ட் முதலாம் தேதி ஃபயர்ஸின் சூப்பர் சன்ஸ் இசையிலும், ஆகஸ்ட் இரண்டாம் தேதி அரவிந்தனின் மெகா டியூனர்ஸ் இசையிலும், தென்னிந்திய பாடகர் ராமோ, சரிகமப ஃபைனலிஸ்ட் அக்ஷயா, சிவானி, சின்ன செந்தமிழ் மற்றும் கெனடிய கலைஞர்கள் வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலய மைதானத்தில் ஜோதி விழா 2026. 416-321-6104.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ். 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 இருந்து $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1000 இருந்து $1200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5 வீதத்திலிருந்து வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிக கூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
6: 5:18, காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நீங்கள். வணக்கம்.
7: வணக்கம் குமார், எப்படி
8: இருக்கீங்க? நல்ல சுமார் இருக்கின்றோம் குமார், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
7: நல்லா இருக்கும்.
8: இல்ல குமார், ஆளை காண கிடைக்குது இல்ல, பயங்கர பிஸி போல நீங்க. பிஸி வேலை பிஸி அப்படின்னு போதும் வாழ்க்கை. சரி சரி, என்ன பாட்டு கேட்கலாம்
7: அன்னைக்கு
6: சேர்ந்து கேட்கலாம். நன்றி குமார்.
8: நன்றி வணக்கம். இது கோபி 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164 4164

0: நேரம் 5:23 எஸ்.எஃப்.எம். 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது கோஃபி டபுள் டபுள்.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
0: மலை வணக்கம். உடுப்பிட்டியூர் ராஜா, எப்படி இருக்கிறீங்க?
2: ஓஹோ, நல்ல காலநிலை. வேலையோட உங்களோட பாத்து
0: சாப்பாடாக என்ன பாட்டு இன்றைக்கு மெமரியில இருந்து வந்துச்சு?
2: மெமரியில என்ன மாத்தா இந்த வாழ்க்கையை குறிச்சு ஓடுறா ஓடுறா ஒத்த காட்டுக்கு ஓடுறாட்டு ஒரே ஓட்டமா கிடையாது. அதே மாதிரி ஃபேஷன் படத்துல இந்த ஓட்டடா ஓட்டடான்ற பாட்டு கேட்போம்.
0: சரி, பாட்டு வருது, கேட்கலாம். நன்றி நந்தோண்ணு மக்கி. உடுப்பிடி ராஜா,
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி நன்றி. பாடலுக்கு முன்னதாக நாங்கள் லட்சங்கந்த சுவாமி தருகின்ற ஆஷாவா வீடுகளின் விற்பனை பற்றிய விவரங்களை அறிந்து கொள்ளலாம். ஆஷாவாவில் ஆஷாவா யூனிவர்சிட்டியில் இருந்த 5 நிமிட தூரத்தில் அனைத்து வசதிகளுக்கும் உண்மையில் உங்களுக்கான புத்தம் புதிய டபுள் கராஜ் டீடாச் வீடு ஒன்றினை 680,000 ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான வாய்ப்பினை லட்சங்கந்த சுவாமி எடுத்து வந்து கொண்டிருக்கின்றார். இந்த வாரம் மாத்திரமே இந்த விஐபி பிரைசிங் வழங்கப்படுகின்றது. தாமதிக்காமல் அழைக்கலாம் 416-888-8044. இப்போது புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் குறிப்பிட்ட காலத்துக்கு $130,000 வரையில் HST ரிபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு புத்தம் புதிய டபுள் கராஜ் டீடாச் வீடு ஒன்றினை நீங்கள் 680,000 ஆஷாபா சொந்தமாக்கொள்ள முடியும். அதே வழியில் இந்த ப்ராஜெக்டில் ஆரம்பகட்டத்தில் ரிலீஸ் செய்யப்பட்ட சிங்கிள் கிராஷ் உடன் கூடிய டீடாச் வீடுகள் சோல்ட் அவுட் ஆகியிருக்கின்றன. எனவே உங்களுக்கு இப்பொழுதும் இந்த சிங்கிள் கிராஷ் டீடாச் வீடுகளை பெறுகின்ற ஆர்வம் இருந்தால் நீங்கள் முற்கூட்டியே லட்சங்கந்த சாமியூடாக பதிவு செய்ய முடியும். வெயிட்டிங் லிஸ்ட் ஊடாக அடுத்த கட்ட ரிலீஸில் கேரண்டியாக ஒரு சிங்கிள் கிராஷ் டீடாச் வீட்டினை பெற்று தருவதாக லட்சங்கந்த சா டபுள் கராஜ் டீடாச் வீடுகளும் இப்பொழுது லிமிடெட் எண்ணிக்கையில் உங்களுக்கு கிடைக்கப்படுகின்றன. அதுவேளையில் 2000 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை 826,000 டாலர்கள் இருந்தும், 2500 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை 910,000 டாலர்கள் இருந்தும், 2800 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளை 943,000 டாலர்கள் இருந்தும் பெற்றுக்கொள்ளலாம். 3200 ஸ்கொயர் ஃபீட் என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் இந்த டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஆரம்ப விலைக்குள்ளேயே அனைத்து அப்ளையன்சஸ் இலவசமாக வழங்கப்படுகின்றன. ஏர் கண்டிஷனிங் இலவசமாக வழங்கப்படுகிறது. அனைத்து புளோர்களிலும் 9 ஃபுட் சீலிங்கும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வருடத்துக்கு மேலான காலம் இருக்கின்றது இந்த வீடுகளுடைய க்ளோசிங்குக்கு. அதே வழியில் செப்பரேட் பேஸ்மெண்ட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷன் இருக்கின்றது. அசைன்மெண்ட்டும் வழங்கப்படுகின்றது. அழைக்கலாம் லஷங்கந்தசாமி 416-888-8044. ஆஷாவாவில் ஆஷாவா யூனிவர்சிட்டியில் 5 நிமிட தூரத்தில் காஸ்கோ அடங்கலான அனைத்து வசதிகளுக்கு அண்மையில் புத்தம்புதிய டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை நீங்கள் 680,000 டாலர்ஸில் இருந்து சொந்தமாக கொள்ள முடியும். HS ரீபேட் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் இந்த ப்ரொஜெக்டில் கொண்டுவரப்பட்ட சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகள் சோல்ட் அவுட் ஆகி இருக்கின்றன. உங்களுக்கு இன்னமும் சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளை பெறுவதில் ஆர்வம் இருந்தால் நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட் ஊடாக கேரண்டியாக ஒரு சிங்கிள் கராஜ் டீடாச் வீட்டினை அடுத்த ரிலீஸில் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி லட்சுமணந்தசாமி தெரிவித்திருக்கிறார். இப்பொழுது வழங்கப்படுகின்ற இந்த VIP பிரைசிங் இந்த வாரத்துக்கு மாத்திரமே கிடைக்கப்படுவதால் தாமதிக்காமல் அழைக்கலாம். 416-888-8044. 416-888-8044.

0: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ் ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ் ரீஃபைனான்ஸ் ரினியூவல் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கிறீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட் கன்சால்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-5656-416-908-5656.
1: East FM Tamil Seedigal.
2: டொரண்டோவில் லித்தியம் அயன் மின்கலங்கள் தீப்பற்றுவது மக்களுக்கு பாரிய பாதுகாப்பு அச்சுறுத்தலாக உருவெடுத்து வருவதாக மாநகர தீயணைப்புத்துறை தலைமை அதிகாரி எச்சரித்துள்ளார். அவ்வாறான 50 தீ விபத்துக்களை இவ்வாண்டு ஏற்கனவே தீயணைப்புத்துறை கையாண்டதாகவும், லித்தியம் மின்கலங்களால் ஏற்படும் தீப்பரவல்கள் கடந்த 3 ஆண்டுகளில் 214% அதிகரித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
3: ஒன்டாரியோவின் முதலாவது குடும்ப நல மருத்துவ வளாகத்தை அமைப்பதற்கு உதவியாக யோர்க் பல்கலைக்கழகத்துக்கு $55.8 மில்லியன் மாகாண அரசு வழங்குகின்றது. 2028 திறக்கப்பட உள்ள இந்த மருத்துவ வளாகத்தை கட்டுவதற்கு $350 மில்லியன் யோர்க் பல்கலைக்கழகம் சேகரித்து வருகின்றது. ஒன்டாரியோ மக்கள் அனைவருக்கும் குடும்ப நல மருத்துவ சேவைகள் கிடைக்க வழிவகுப்பதில் யோர்க் பல்கலைக்கழகம் முக்கிய பங்காற்றும் என பல்கலைக்கழகங்களுக்கான அமைச்சர் தெரிவித்துள்ளார்.
2: மேகேதாட்டு அணை விவகாரத்தில் தமிழ்நாட்டுக்கான உரிமையினை நிலைநாட்ட தவறிய தமிழக வெற்றிக்கழக அரசை கண்டித்தும் விவசாயிகளின் கோரிக்கைகளை வலியுறுத்தியும் எதிர்வரும் திங்கட்கிழமை தஞ்சாவூரில் பாரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தவுள்ளதாக திமுக அறிவித்துள்ளது. தாவேக்கு ஆட்சி அமைத்த பின்னர்தான் மேகேதாட்டு அணையினை கட்டுவதற்கு கர்நாடக அரசு தீவிரம் காட்டுவதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தோல்வியடைந்த பொறாமையிலும் பதவி வெறியிலும் யதார்த்தத்தை உணராமல் திமுக தலைவர் உணர்வதாக தமிழக வெற்றிக்கழகம் விமர்சித்துள்ளது.
3: இலங்கையில் நீதிபதிகளின் ஓய்வு கால வயதிலேயே அதிகரிப்பதன் மூலமும் உயர்நீதிமன்ற நீதியரசர் பதவி வெற்றிடங்களை நிரப்பாமல் உள்ளமை மூலமும் நீதித்துறையின் அதிகாரத்தை குறைக்க அரசு முயற்சிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சாடியுள்ளார். இந்த நிலையில் மேற்குறித்த விடயங்களுக்கும் நீதித்துறையின் சுயாதீனத்துக்கும் எந்த சம்பவமும் இல்லை என அரசாங்கம் நிராகரித்துள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
4: இதமான மாலை பொழுதில் உங்கள் தெரிவில் இனிமையான பாடல்கள்.
5: மியூசிக்னா என்ன?
6: மியூசிக்னா இசை.
5: இசைனா
6: இசைனா அங்க கொஞ்சம் இசை.
5: இசை எங்கேந்து வரும் தெரியுமா?
6: என்ன சார் இது கூட தெரியாது.
4: இது ஈஸ்ட் எஃப்எம் இன் கோபி டபுள் டபுள்.
3: 5:35 காபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நீயர். வணக்கம்.
7: வணக்கம், ரவி கலைக்கிறேன்.
2: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க ரவி?
7: நல்லா இருக்கிறேன். நீங்க இருவரும்?
3: நாங்களே நல்ல சும்மா இருக்கிறோம் ரவி. சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
7: எனக்கு ராக்கு இல்லே கண்ணாடி என்ன கண்ணில என்ன போகும் என்ற பாடம்.
2: பாட்டு உங்களுக்கு அடி வருது கேட்க போறோம். எப்படி போகுது நாளெல்லாம் உங்களுக்கு ரவி?
7: பழமைதான், வேலை முடிஞ்சு வீட்டை போய் கொண்டிருக்கோம். பழமையா இதை இப்படியே இருக்க வேண்டும். ஏனென்றா மாதம் முடிய லெட்டர் பாக்ஸ் கேட்பதில்லை, உள்ளாகத்தான் வருகின்றது. அதனால இப்படியே இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன்.
2: பல சில நேரங்களில் பழமையா இருக்கிறதே தான் நல்லம். பாட்டு வருது கேட்கலாம். நன்றி நன்றி.
3: நன்றி, வணக்கம்.
2: கோபி டபுள் டபுள் நீங்கள் வளர்த்து உங்கள் தெருவில் பாடல்களை கேட்க முடியும்.
3: 416-5545-4040
2: ஐடியல் ட்ரீம்ஸ் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் மஜா வழங்கும் பிரபுதேவா த டான்ஸ் லெஜண்ட் இன் டோனோ பவர்ட் பை விஜயா ஜுவல்லரி. எங்கள் கலைஞர்களின் நடன போட்டிகளின் நடுவராக நடன புயல் பிரபுதேவா கலந்து சிறப்புகின்றார். August 22 மாலை 5:30 கிரேட் கனடியன் கேசினோ ரிசோர்ட் டொரண்டோவில் கண்டுகளிக்க தயாராகுங்கள். டிக்கெட் $60 முதல், விஐபி டிக்கெட் $200. நடன புயல் பிரபுதேவா முன்னிலையில் நடனம் இருந்து தரும் எங்கள் கலைஞர்களை ஊக்கப்படுத்தி நீங்களும் கலந்து சிறப்பியுங்கள். ஐடியல் ட்ரீம்ஸ் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் மஜா வழங்கும் பிரபுதேவா த டான்ஸ் லெஜண்ட் இன் டோனோ பவர்ட் பை விஜயா ஜுவல்லரி. விவரங்களுக்கு 905-805-7877 905-805-7877.

0: நேரம் 5:42 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கோஃபி டபுள் டபுள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம், நல்லமா இருக்கிறீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கின்றோம். தேவகுமார், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லமா
0: இருக்கிறோம். என்ன பாட்டோட வந்திருக்கீங்க நீங்க?
2: எனக்கு விஸ்வநாதன் கோ அந்த படத்துல இருந்து வெடிங்.
1: எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி தேவகுமார்.
2: நன்றி,
1: வணக்கம்.
0: கோஃபி டபுள் டபுளில் உங்கள் தெருவில் பாடல்கள் 7 மணி வரை ஒலிக்க இருக்கின்றன. 416-554-4040
1: 416-554-4040.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: Lakme Home Sing Garden Suite மற்றும் Rental Multiplex Specialist. குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னொரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலேயே Rental Multiplex ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு Rental Multiplex கட்ட திட்டமிடுகிறீர்களா? Lakme Home Sing 416-788-2426 Property Value-ஐயும் Rental Income-ஐயும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 Project Slots மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள Free Upgrades அல்லது Cashback. Terrio licensed builder with Terrio on warranty. Lakme Home Sync 416-788-2426.
2: தம்பி பிரபா, கடந்த 25 ஆண்டுகளாக ஒரே முகவரி 1370 டான் மில்ஸ் ரோட். தம்பி பிரபா, கடந்த 25 ஆண்டுகளாக ஒரே வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கம் 416-645-3027. பிசினஸ் டாக்ஸ், பிசினஸ் HST பிரச்சனைகள், கார்பரேட் டாக்ஸ் ஆடிட் போன்றவற்றிற்கும், அதோடு உங்கள் நிறுவன பேரோல் டாக்ஸ் விடயங்களுக்கும் உதவி செய்ய தம்பி பிரபாவின் டீம் மெம்பர்ஸ் காத்திருக்கிறார்கள். வாட்ஸ்அப் வாயிலாகவும் அழையுங்கள். 416-645-3027. நம்பி வாங்க தம்பி பிரபாவிடம். திரும்பி சந்தோஷமாய் போங்க. 416-645-3027. தம்பி பிரபா.
0: வீனிக்ஸ் ப்ரொடக்ஷன் வழங்கும் உணர்வு உணர்வு. அரங்கேற்றத்தின் பின்னரும் பரதநாட்டியத்தை தொடர விரும்பும் கலைஞர்களை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் ப்ரொபஷனல் பரதநாட்டிய நிறுவனமான பிரபாவளி ரெபர்டோரியின் தொடக்க நிகழ்வு. பாரதியின் கூச்சர் ப்ரொசஷன், சாய் பிருந்தா அருந்தவசன் முகநாதன், லக்ஷ்மி சிவனேஸ்வரலிங்கம் ஆகியோரின் இசையுடன் ஆரம்பித்து டொரண்டோவின் மிகச்சிறந்த கலைஞர்களுடன் பிரபாவளி ரெபர்டோரி வழங்கும் பிரதான பரதநாட்டிய நிகழ்ச்சி செப்டம்பர் 4 மாலை 6:30 முதல் ஸ்கார்போ சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் உணர்வு. டிக்கெட்டுகளை பெற vnix.ca அல்லது 416-277-1039.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் 1 கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
3: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESC-லை லெஜண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸிலிருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப். அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமத் தம்சேன், 4-7-8-6-0-7-0-2.
4: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
5: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
4: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 4128.
5: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
0: 7 நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.
6: நேரம் 5:50 ஆக இருக்கிறது. கோபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
7: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
8: வணக்கம்
6: வணக்கம். யார் பேசுறீங்க?
8: நான் ராஜி.
6: எப்படி இருக்கிறீங்க?
8: ஓ, நல்லா இருக்கோம். நீங்க?
7: நாங்களும் நல்ல சும்மா இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
6: நன்றி வணக்கம். 5:51.

0: நேரம் 5:55 நிமிடம். ஈஸ்ட் எஃப்எம் இல் கோபி டபுள் டபுள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் லாவணியா. வணக்கம் ரிஷி. எப்படி உங்கள் பொழுது போய்கொண்டிருக்கிறது?
0: எங்கட பொழுது எல்லாம் நல்ல மாதிரி போய்கொண்டிருக்கு. இந்திரன் உங்களுக்கு எப்படி போகுது?
2: இது நல்ல நல்ல, இதை விட எதிர்பார்க்க மேலாது.
0: அதான்
2: சூப்பரா போய்கொண்டிருக்கு.
0: அளவு கதையும் ஆசைப்படக்கூடாது, இதுவே நல்லா இருக்குன்றீங்க.
2: ஆமா.
0: சரி சரி, என்ன பாட்டு கேட்க போறீங்க? அண்டைக்கு
2: எண்ணத்துல
0: பணக்காரா இருக்கணும் பண்றீங்க. நல்ல விஷயம், நல்ல விஷயம். பாட்டு வருது கேக்கலாம். நன்றி
2: நன்றி நன்றி. இருவருக்கும் மாலை வணக்கம்.
1: நன்றி
0: நன்றி நன்றி. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது கோபி டபுள் டபுள்.
1: ஆயிஷா சில்க் வழங்கும் 4th அனிவர்சரி மெகா டென் சேல் நாளை முதல் திங்கட்கிழமை வரை பிரம்மாண்டமாக டென்ட் அமைக்கப்பட்டு ஏராளமான ஆடை தெரிவுகளும் சமையலறை உபகரணங்களும் மிக மிக மலிவு விலைகளில். சாரீஸ், குர்த்தி டாப்ஸ், ஹவுஸ் கோட்ஸ் 3 சாரம் $10 ஈச். 2 leggings, 2 saree ஸ்கர்ட், 3 men t-shirts $15 ஈச். சல்வார்ஸ் ஃப்ரம் $30, லெஹங்காஸ் ஃப்ரம் $50, பிரீத்தி எக்கோ பிளஸ் $150, விடியம் மிக்சி $140, வெட் கிரைண்டர் $275, ரொட்டி மேக்கர் $60, ரைஸ் குக்கர் $30. மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பில் ஆயிஷா சில்கின் 4th anniversary டென்ட் சேல் 416-298-6116.
0: நாங்கள் லக்ஷங்கந்த சாமி தருகின்ற ஆஷாவா வீடுகளின் விற்பனை பற்றியும் அறிந்து கொள்ள போகின்றோம். ஆஷாவாவில் ஆஷாவா யூனிவர்சிட்டியில் இருந்த 5 நிமிட தூரத்தில் அனைத்து வசதிகளுக்கும் உண்மையில் உங்களுக்கான புத்தம் புதிய டபுள் கராஜ் டீடாச் வீடு ஒன்றினை $680,000 ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான வாய்ப்பினை லட்சங்கந்தசாமி எடுத்து வந்து கொண்டிருக்கின்றார். இந்த வாரம் மாத்திரமே இந்த விஐபி பிரைசிங் வழங்கப்படுகின்றது. தாமதிக்காமல் அழைக்கலாம் 416-888-8044. இப்போது புதிய வீடுகளை வாங்குகிற அனைவருக்கும் குறிப்பிட்ட காலத்துக்கு $130,000 வரையில் HST ரிபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு புத்தமுதிய டபுள் கராஜ் டீடாச் வீடு ஒன்றினை நீங்கள் $680,000 இருந்து ஆஷாபாவில் சொந்தமாக கொள்ள முடியும். அதே வழியில் இந்த ப்ரொஜெக்டில் ஆரம்ப கட்டத்தில் ரிலீஸ் செய்யப்பட்ட சிங்கிள் கராஜுடன் கூடிய டீடாச் வீடுகள் சோல்ட் அவுட் ஆகியிருக்கின்றன. எனவே உங்களுக்கு இப்பொழுதும் இந்த சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளை பெறுகின்ற ஆர்வம் இருந்தால் நீங்கள் முன்கூட்டியே லட்சங்கந்தசாமி வீடாக பதிவு செய்ய முடியும். வெயிட்டிங் லிஸ்ட் வீடாக அடுத்த கட்ட ரிலீஸில் கேரண்டியாக ஒரு சிங்கிள் கராஜ் டீடாச் வீட்டினை பெற்று தருவதாக லட்சங்கந்தசாமி தெரிவித்திருக்கின்றார். 416-888-8044 டபுள் கராஜ் டீடாச் வீடுகளும் இப்பொழுது லிமிடெட் எண்ணிக்கையில் உங்களுக்கு கிடைக்கப்படுகின்றன. அதேவேளையில் 2000 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை $826,000 இருந்தும் $2,500 டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை $910,000 இருந்தும் $2,800 டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை $943,000 இருந்தும் பெற்றுக்கொள்ளலாம். 3,000-3,200 ஸ்கொயர் ஃபீட் என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் இந்த டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஆரம்ப விலைக்குள்ளேயே அனைத்து அப்ளையன்சஸும் இலவசமாக வழங்கப்படுகின்றன. ஏர் கண்டிஷனிங் இலவசமாக வழங்கப்படுகின்றது. அனைத்து ஃப்ளோர்களிலும் 9-foot ceiling உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு வருடத்துக்கு மேலான காலம் இருக்கின்றது இந்த வீடுகளுடைய க்ளோசிங்கு. அதே வழியில் செப்பரேட் பேஸ்மெண்ட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷன் இருக்கின்றது. அசைன்மெண்ட்டும் வழங்கப்படுகின்றது. அழைக்கலாம் லட்சங்கந்தசாமி 416-888-8044. ஆஷாவாவில் ஆஷாவா யூனிவர்சிட்டியில் 5 நிமிட தூரத்தில் காஸ்கோ அடங்கலான அனைத்து வசதிகளுக்கு உண்மையில் புத்தம்புதிய டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை நீங்கள் $680,000 இருந்து சொந்தமாக கொள்ள முடியும். HST ரிபேட் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அதே வழியில் இந்த ப்ரொஜெக்டில் கொண்டுவரப்பட்ட சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகள் சோல்ட் அவுட் ஆகியிருக்கின்றன. உங்களுக்கு இன்னமும் சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளை பெறுவதில் ஆர்வம் இருந்தால் நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட் வீடாக கேரண்டியாக ஒரு சிங்கிள் கராஜ் டீடாச் வீட்டினை அடுத்த ரிலீஸில் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி லட்சங்கந்தசாமி தெரிவித்திருக்கிறார். இப்பொழுது வழங்கப்படுகின்ற இந்த விஐபி பிரைசிங் இந்த வாரத்துக்கு மாத்திரமே கிடைக்கப்படுவதால் தாமதிக்காமல் அழைக்கலாம் 416-888-8044. 416-888-8044.

0: நேரம் 6:05 இஸ்டெஃப்எம் 102 தசமேழு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 5 மணியிலிருந்து 7 மணி வரை கோபி டபுள் டபுள் நேர்களின் தெருவில் பாடல்களோடு ஒலித்துக் கொண்டிருக்கிறது.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க? எப்படி இருக்கிறீங்க ராஜ்?
2: சோமா இருக்கிறோம். நீங்க ரெண்டு பேரும் அப்படி இருக்கீங்க?
1: நாங்களே நல்ல சோமா இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: அந்த அரைச்சு அரைச்சு மணக்கும் சந்தனமே அந்த பாட்டு.
0: பாட்டு உள்ள காண்டி வருது ராஜ். வேலை முடிஞ்சா?
2: வேலை முடிஞ்சு ஹைவேல ஸ்லோவா மூவ் பண்ணி கொண்டு இருக்கோம்.
0: அதே அரைச்சமா அரைச்சு கொண்டு இருக்கீங்க?
2: அரைச்சு
0: அரைச்சு
2: தான் போய்
0: கொண்டு. சரி சரி, அதோட சேர்த்து இந்த சந்தனத்தை வரப்போம். நன்றி, இணைந்து கொண்டு மைக்கு ராஜ்.
2: நன்றி நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி. வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 2% அதிகரிக்க இருக்கின்றது.
1: வெளியில் 26 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவது, 31 டிகிரி செல்சியஸ். நாளைய தினம் வெள்ளிக்கிழமை 27 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவது, 31 டிகிரி செல்சியஸாக இருக்கும்.
0: கோபி டபுள் டபுளில் நீங்கள் அழைத்து உங்கள் தெருவில் பாடல்களை 7 மணி வரை கேட்க முடியும்.
1: 416-5544-4040 416-5544-4040

0: music on your favorite station 102.7 XFM. புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
1: 4165085052 4165085052.
2: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandeshwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vedial, Mechanical Middlefield, Dikumidayal. Ingu Mattume, Dr. Pavithra Nandeshwarar, Survey Valangukirar, 416-299-1020.
0: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 647-268-2710
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6973 589 3589.
0: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
4: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
0: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
4: 416-293-7287
0: மற்றும் 30 நியூ டெல்லி Drive Unit 67 Markham
4: 416-461-6401.
5: Master Productions மற்றும் C Shop Entertainment பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV Tour in Toronto. The Rockstar returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 தேதி சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ. மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
6: நீங்க
7: எப்படி இருக்கீங்க? சரி சரி, என்ன பாட்டு கேட்கலாம் இந்த பரவாயில்லாத நேரத்துல?
6: குண்டத்துல கோவில கட்டி கும்மாளமா கும்மி அடிச்சேன், ஆனா கொஞ்சம் கழி போல வந்து அஞ்சலியே காணல. அதான் பாட்டு
7: அஞ்சலும் கூட வாழ்க்கையில கும்மி அடிச்சுட்டீங்க.
6: காணல.
7: சரி சரி சரி, பாட்டு வருது கேப்போம். நன்றி இணைந்த உடமைக்கு குணா.
6: நன்றி வணக்கம்.
8: நன்றி நன்றி வணக்கம்.
7: நன்றி நன்றி. ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 7 மணி வரை நேர்கள் தெரிவில் பாடல்கள் ஒலிக்க இருக்கின்றது.
8: 416-554-4040.

0: நன்றி நன்றி எப்படி இருக்கிறீங்க அன்பு
1: என்ன
0: பாடு கேப்போம்
1: நிச்சயமா
0: அந்த பாடு உங்களுக்காண்டி வருது மௌனராகம் படத்துல இருந்து கேட்கலாம். நன்றி
1: நன்றி
2: நன்றி வணக்கம். இன்னும் பல இந்த 4 நாட்கள் மாத்திரம் காஞ்சிபுரம் சாரீஸ் ஃப்ரம் $150, ஃபேன்சி சாரீஸ் ஃப்ரம் $50, காட்டன் சாரீஸ் ஃப்ரம் $30, செமி சில்க் சாரீஸ் ஃப்ரம் $60, ஆர்ட் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $20. மார்னிங் சைரன் ஃபின்ச் சந்திப்பில் பிரம்மாண்டமான காட்சி அறையுடன் ஆயிஷா சில்க் வழங்கும் 4th anniversary mega sale 416-298-6116.
0: பாடலுக்கு முன்னதாக லட்சுமந்த சாமி தருகின்ற ஆஷாவா வீடுகளை அமைப்பினை பற்றியும் அறிந்து கொள்ளலாம். ஆஷாவாவில் ஆஷாவா யூனிவர்சிட்டியில் இருந்த 5 நிமிட தூரத்தில் அனைத்து வசதிகளுக்கும் உண்மையில் உங்களுக்கான புத்தம்புதிய டபுள் கராஜ் டீடாச் வீடு ஒன்றினை $680,000 ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான வாய்ப்பினை லட்சங்கந்தசாமி எடுத்து வந்து கொண்டிருக்கின்றார். இந்த வாரம் மாத்திரமே இந்த விஐபி பிரைசிங் வழங்கப்படுகின்றது. தாமதிக்காமல் அழைக்கலாம் 416-888-8044. இப்போது புதிய வீடுகளை வாங்குகிற அனைவருக்கும் குறிப்பிட்ட காலத்துக்கு $130,000 வரையில் HST ரிபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு புத்தமுதிய டபுள் கராஜ் டீடாச் வீடு ஒன்றினை நீங்கள் $680,000 இருந்து ஆஷாபாவில் சொந்தமாக கொள்ள முடியும். அதே வழியில் இந்த ப்ரொஜெக்டில் ஆரம்ப கட்டத்தில் ரிலீஸ் செய்யப்பட்ட சிங்கிள் கிராஜுடன் கூடிய டீடாச் வீடுகள் சோல்ட் அவுட் ஆகியிருக்கின்றன. எனவே உங்களுக்கு இப்பொழுதும் இந்த சிங்கிள் கிராஜ் டீடாச் வீடுகளை பெறுகின்ற ஆர்வம் இருந்தால் நீங்கள் முன்கூட்டியே லட்சுமந்தசாமி வீடாக பதிவு செய்ய முடியும். வெயிட்டிங் லிஸ்ட் வீடாக அடுத்த கட்ட ரிலீஸில் கேரண்டியாக ஒரு சிங்கிள் கிராஜ் டீடாச் வீட்டினை பெற்று தருவதாக லட்சுமந்தசாமி தெரிவித்திருக்கின்றார். 416-888-8044 டபுள் கராஜ் டீடாச் வீடுகளும் இப்பொழுது லிமிடெட் எண்ணிக்கையில் உங்களுக்கு கிடைக்கப்படுகின்றன. அதே வழியில் 2000 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை $826,000 இருந்தும் 2500 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை $910,000 இருந்தும் 2800 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை $943,000 இருந்தும் பெற்றுக்கொள்ளலாம். 3000-3200 ஸ்கொயர் ஃபீட் என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் இந்த டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஆரம்ப விலைக்குள்ளேயே அனைத்து அப்ளையன்சஸ் இலவசமாக வழங்கப்படுகின்றன. ஏர் கண்டிஷனிங் இலவசமாக வழங்கப்படுகின்றது. அனைத்து ஃப்ளோர்களிலும் 9-foot சீலிங்கும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு வருடத்துக்கு மேலான காலம் இருக்கின்றது இந்த வீடுகளுடைய க்ளோசிங்குக்கு. அதே வழியில் செப்பரேட் பேஸ்மெண்ட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷன் இருக்கின்றது. அசைன்மெண்ட்டும் வழங்கப்படுகின்றது. அழைக்கலாம் லட்சுமந்தசாமி 416-888-8044. ஆஷாவாவில் ஆஷாவா யூனிவர்சிட்டியில் 5 நிமிட தூரத்தில் காஸ்கோ அடங்கலான அனைத்து வசதிகளுக்கு உண்மையில் புத்தம்புதிய டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை நீங்கள் $680,000 இருந்து சொந்தமாக கொள்ள முடியும். HST ரிபேட் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அதே வழியில் இந்த ப்ரொஜெக்டில் கொண்டுவரப்பட்ட சிங்கிள் கிராஷ் டீடாச் வீடுகள் சோல்ட் அவுட் ஆகியிருக்கின்றன. உங்களுக்கு இன்னமும் சிங்கிள் கிராஷ் டீடாச் வீடுகளை பெறுவதில் ஆர்வம் இருந்தால் நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட் வீடாக கேரண்டியாக ஒரு சிங்கிள் கிராஷ் டீடாச் வீட்டினை அடுத்த ரிலீஸில் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி லட்சுமந்தசாமி தெரிவித்திருக்கிறார். இப்பொழுது வழங்கப்படுகின்ற இந்த விஐபி பிரைசிங் இந்த வாரத்துக்கு மாத்திரமே கிடைக்கப்படுவதால் தாமதிக்காமல் அழைக்கலாம் 416-888-8044. 416-888-8044.

0: நேரம் 6:29 ஈஸ்ட் எஃப்எம் 102 தசமேழில். இது கோஃபி டபுள் டபுள்.
1: இணைந்து கொள்ள மறுத்தினேயர். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: நான் பவி கதைக்கிறேன். எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்?
1: நல்ல சோமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்ல சோமா இருக்கிறேன்.
0: சொல்லுங்க பவி. நான் பவியனா நினைச்ச மனகதை கேட்டுட்டு, ஆனா பவியனா எல்லா கொஸ்டினையும் கேட்டு முடிச்சிருப்பாருன்னு தான் டவுட் வந்துடுடையில. இந்த வணக்கத்தோட நீ பாடிட்டு பவியா இருக்காதோ?
2: பாட்டும்ருவன்
0: சொல்ல தாங்க முடியலன்னு சொல்லி இந்த ஒருத்தன் வராதத வச்சே ப்ரோக்ராம் நடத்துவீங்களா அந்த மாதிரி? என்ன பாட்டு கேட்க போறீங்க பாபி?
1: எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி பாபி.
0: ஒன்டாரியோவில் கடந்த 2 வாரங்களில் 80க்கும் மேலான காட்டுத்தீக்கள் அணைக்கப்பட்டுள்ளதாக மாகாண இயற்கை வளங்கள் அமைச்சர் தெரிவித்துள்ளார். காட்டுத்தீ பரவல் அபாயங்களை கொண்டிருந்த பகுதிகளிலிருந்து 14 சமூகங்கள் வெளியேற்றப்பட்ட நிலையில் அவர்களில் 5 சமூகத்தவர்கள் மீள வீடுகளுக்கு திரும்பியுள்ளதாக ஒன்டாரியோ அவசர நிலையை தயார்படுத்தல் அமைச்சர் கூறியுள்ளார்.
1: ஸ்காப்ரோவிலும் எட்டோபிக்கோவிலும் முன்மொழியப்பட்டுள்ள செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துக்கான தரவு மையங்களின் கட்டுமாற்றங்கள் ஏற்படுத்தும் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை ஆழமாக ஆராய கோரி டொரண்டோ மாநகர சபை முன்றலில் நேற்றைய தினம் கவனஈர்ப்பு ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மிசிசாகாவில் தரவு மையங்களின் கட்டுமானங்களுக்கு தடை விதிக்கும் மசோதாவை அம்மாநகர சபை நேற்று நிறைவேற்றிய நிலையில் டொரண்டோவில் இந்த கவனஈர்ப்பு இடம்பெற்றுள்ளது.
0: தமிழ்நாடு அரசின் மதுபான விற்பனை துறையில் இடம்பெற்ற ஊழல் தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள முன்னாள் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுவினை சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. செந்தில் பாலாஜியை கைது செய்து விசாரிக்க வேண்டிய அவசியம் உள்ளதாக நீதிமன்றம் கூறியுள்ளது. இந்நிலையில் தமிழக வெற்றி கழக ஆட்சியினை கவிழ்க்க சதித்திட்டம் திருட்டிய குற்றச்சாட்டில் முன்ஜாமீன் நிபந்தனையாக தினமும் காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டு வந்த செந்தில் பாலாஜி இன்று வரவில்லை. அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: இலங்கையின் ஜால் செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் தொடர்பில் சர்வதேச விசாரணைக்கு வழிவகுக்க கோரி ஜால் மறைமாவட்ட நீதி சமாதான ஆணைக்குழு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளருக்கு மகஜர் அனுப்பியுள்ளது. அதேவேளை செம்மணி மனித புதைக்குழி விவகாரத்தில் உண்மையையும் நீதியையும் நிலைநாட்ட வலியுறுத்தி கொழும்பில் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றுள்ளது.
3: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். உள்ளம் கொள்ளை கொள்ளும் உங்கள் தெரிவு பாடல்களோடு உற்சாகமான மாலை நேரம் பாட்டு கேட்க நீங்க ரெடியா?
4: ஒரு ஜென்டில்மேன பார்த்து கேட்கிற கேள்வியாயாது.
3: ஈஸ்ட் எஃப்எம் இன் கோஃபி டபுள் டபுள்
0: ஐடியல் ட்ரீம்ஸ் என்டர்டெயின்மென்ட் அண்ட் மாஜா வழங்கும் பிரபுதேவா த டான்ஸ் லெஜண்ட்ஸ் இன் டொரண்டோ பவர்ட் பை விஜயா ஜுவல்லரி. எங்கள் கலைஞர்களின் நடன போட்டிகளின் நடுவராக நடன புயல் பிரபுதேவா கலந்து சிறப்பிக்கின்றார். August 22 மாலை 5:30 கிரேட் கனடியன் கேசினோ ரிசோர்ட் ட்ரோனோவில் கண்டுகளிக்க தயாராகுங்கள். டிக்கெட் $60 முதல் VIP டிக்கெட் $200. நடன புயல் பிரபுதேவா முன்னிலையில் நடர விருந்து தரும் எங்கள் கலைஞர்களை ஊக்கப்படுத்த நீங்களும் கலந்து சிறப்பியுங்கள். பிரபுதேவா த டான்ஸ் லெஜண்ட் இன் ட்ரோனோ பவர்ட் பை விஜயா ஜுவல்லரி. விவரங்களுக்கு 905-805-7877 905-805-7877.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் தி சாப் ஷாப் பார்பர்ஸ் வித்தியாசத்தை

0: With the trim 2026 Nissan Kicks 0% finance rate 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il paralam 2025 Infiniti QX50 kal 0% finance and lease rate il kaathirukkindana completely redesigned 2026 Nissan Sentra kalaiyum vandu paarengal anaitu vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam tamilil pesa Muhammad Lebi 437-477-7960 437-477-7960
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க் 416-779-2323
2: ஸ்காபரோவில் இதோ வருகிறது முதலாவது டமிழ்ஸ் ரோட் ஃபெஸ்ட் 2026
3: தமிழர் நாள் திருவிழா.
2: தமிழர் நாள் திருவிழா கலை பண்பாடு சுவையான உணவுகள் இசை நடனம் குடும்பத்தின் நிகழ்வுகள் மார்க்கம் தெருவில் பாஸ்மோர் தொடக்கம் மெக்டிக்கல் வரை பிரம்மாண்டமான விழா August 8-9 தொடர்புகளுக்கு 416-414-3691
0: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903 ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி
5: அது சரி
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது
4: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு
6: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் October 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்ளவனு செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின் கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
7: 416-900-4599
8: நல்ல பாட்டு நல்ல விஷயம் FM 102.7
9: 6:43 கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
10: இணைந்து கொள்ள மறுத்த நேயர் வணக்கம்.
11: வணக்கம் ரிஷி லவண்யா. இருவருக்கும் வணக்கம் கூறிக்கொள்வது சிவகுமாரன்.
9: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க சிவகுமாரன்?
11: மிகவும் நலமா இருக்கின்றேன். நீங்கள் இருவரும் நல்லம் தானே?
10: நாங்களும் நல்ல சுமா இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
11: ஆமா, நான் விரும்பி கேட்கும் பாடல் சங்கமம் படத்தில் இருந்து நித்யஸ்ரீ மகாதேவன் பாடிய சௌக்கியமா கண்ணே சௌக்கியமா என்ற அந்த பாடலை விரும்பி கேட்கின்றேன்.
9: கண்டிப்பா பாட்டு வருது, எல்லாரும் கேட்கலாம். நன்றி, சோமாரன்.
11: நன்றி, வணக்கம்.
9: நன்றி. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கோஃபி டபுள் டபுள் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது.

0: நேரம் 6:49 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கோபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: ஐஷா செல்ஃப் வழங்கும் 4th அனிவர்சரி மெகா டென்ட் சேல் நாளை முதல் திங்கட்கிழமை வரை. பிரம்மாண்டமாக டென்ட் அமைக்கப்பட்டு ஏராளமான ஆடை தெரிவுகளும் சமையலறை உபகரணங்களும் மிக மிக மலிவு விலைகளில். சாரீஸ் குர்த்தி டாப்ஸ் ஹவுஸ் கோட்ஸ் 3 சாரம் $10 ஈச், 2 leggings, 2 saree ஸ்கர்ட், 3 men t-shirts $15 ஈச், சல்வார்ஸ் ஃப்ரம் $30, லெஹங்காஸ் ஃப்ரம் $50, பிரீத்தி எக்கோ பிளஸ் $150, விடிய மிக்ஸி $140, வெட் கிரைண்டர் $275, ரொட்டி மேக்கர் $60, ரைஸ் குக்கர் $30. மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பில் ஐஷா சில்கின் 4th அனிவர்சரி டென்ட் சேல் 416-298-6116.
0: நாங்கள் லக்ஷங்கந்த சாமி தருகின்ற ஆஷாவா வீடுகளின் விற்பனை பற்றி அறிந்து கொள்ளலாம். ஆஷாவாவில் ஆஷாவா யூனிவர்சிட்டியில் இருந்த 5 நிமிட தூரத்தில் அனைத்து வசதிகளுக்கும் உண்மையில் உங்களுக்கான புத்தம்புதிய டபுள் கராஜ் டீடாச் வீடு ஒன்றினை $680,000 ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான வாய்ப்பினை லட்சங்கந்தசாமி எடுத்து வந்து கொண்டிருக்கின்றார். இந்த வாரம் மாத்திரமே இந்த விஐபி பிரைசிங் வழங்கப்படுகின்றது. தாமதிக்காமல் அழைக்கலாம் 416-888-8044. இப்போது புதிய வீடுகளை வாங்குகிற அனைவருக்கும் குறிப்பிட்ட காலத்துக்கு $130,000 வரையில் HST ரிபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு புத்தமுதிய டபுள் கராஜ் டீடாச் வீடு ஒன்றினை நீங்கள் $680,000 இருந்து ஆஷாபாவில் சொந்தமாக கொள்ள முடியும். அதே வழியில் இந்த ப்ரொஜெக்டில் ஆரம்ப கட்டத்தில் ரிலீஸ் செய்யப்பட்ட சிங்கிள் கராஜுடன் கூடிய டீடாச் வீடுகள் சோல்ட் அவுட் ஆகியிருக்கின்றன. எனவே உங்களுக்கு இப்பொழுதும் இந்த சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளை பெறுகின்ற ஆர்வம் இருந்தால் நீங்கள் முன்கூட்டியே லட்சங்கந்தசாமி வீடாக பதிவு செய்ய முடியும். வெயிட்டிங் லிஸ்ட் வீடாக அடுத்த கட்ட ரிலீஸில் கேரண்டியாக ஒரு சிங்கிள் கராஜ் டீடாச் வீட்டினை பெற்று தருவதாக லட்சங்கந்தசாமி தெரிவித்திருக்கின்றார். 416-888-8044 டபுள் கராஜ் டீடாச் வீடுகளும் இப்பொழுது லிமிடெட் எண்ணிக்கையில் உங்களுக்கு கிடைக்கப்படுகின்றன. அதேவேளையில் 2000 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை $826,000 இருந்தும் 2500 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை $910,000 இருந்தும் 2800 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை $943,000 இருந்தும் பெற்றுக்கொள்ளலாம். 5 நிமிட தூரத்தில் கோஸ்கோடங்களான அனைத்து வசதிகளுக்கும் உண்மையில் புத்தம்புதிய டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை நீங்கள் $680,000 இருந்து சொந்தமாக கொள்ள முடியும். HST ரிபேட் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் இந்த ப்ராஜெக்டில் கொண்டுவரப்பட்ட சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகள் சோல்ட் அவுட் ஆகியிருக்கின்றன. உங்களுக்கு இன்னமும் சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளை பெறுவதில் ஆர்வம் இருந்தால் நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட் வீடாக கேரண்டியாக ஒரு சிங்கிள் கராஜ் டீடாச் வீட்டினை அடுத்த ரிலீஸில் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி லட்சங்கந்தசாமி தெரிவித்திருக்கிறார். இப்பொழுது வழங்கப்படுகின்ற இந்த விஐபி பிரைசிங் இந்த வாரத்துக்கு மாத்திரமே கிடைக்கப்படுவதால் தாமதிக்காமல் அழைக்கலாம் 416-888-8044. நேரம் 6:52 இத்தோடு இன்றைய கோபி டபுள் டபுளை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம்.
1: மீண்டும் நாளைய தினம் மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரை நீங்கள் இணைந்து கொண்டு பாடல்களை கேட்டு மகிழலாம்.
0: தொடர்ந்து நம்ம ஒரு விளங்க தொகுத்து வழங்க ஜீவரஞ்சன் விடைபெற்றுக் கொள்ளும். நாங்கள்
1: லாவண்யா
0: ருஷிஷ்காந்த். இனிமையான வணக்கம் நேர்களே.

0: போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க. எவ்ரிதிங் யூ லைக் எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் சகலவிதமான மோட்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
2: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோட்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோட்கேஜ் பெற முடியும்.
1: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோட்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்.
2: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்ட் ஆக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்.
1: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா. கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 4 4 5 7 0 6 5 1 4 1 6 4 5 7 0 6 5 1. Conditions apply.
3: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சம்மர் சேல் காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல் 4 சாரீஸ் $100, 5 ஷல்வார்ஸ் $100, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இன்விடேஷன் காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கான ஆடுகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்மெண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 பர்ச்மவுண்ட் ரோட் யூனிட் 5A பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபின்ச்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், 4 3 7 2 1 3 3 3 3 2.
4: ஹைஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹைஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹைஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 4 3 7 2 4 3 1 7 1 9, 4 3 7 2 4 3 1 7 1 9.
1: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை ஜூலை 25 முதல் ஆகஸ்ட் 25 வரை. அனைத்து வீட்டு தளவாடங்களும் கொள்முதல் விலைக்கே விற்கப்பட உள்ளன. தரமான சோஃபாக்கள், பவர் ரெக்லைனர் சோஃபாக்கள், மேட்ரஸ்கள், அலுமாரிகள், சுவாமி மாடங்கள், சோஃபா பெட்கள், இன்னும் ஏராளம் செக்ஷனல் சோஃபாக்கள் மலிவு விலைகளில். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் சன்ஃபிளவர் பர்னிச்சர், 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ. 4 3 7 2 6 3 2 3 9 4 4 1 6 2 8 9 9 9 3.
5: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 4164464 0 4164464 0 0.
6: Rhythm 7 Entertainment, Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, live in Toronto.
7: மீனாட்சி மீனாட்சி.
6: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவென்யூ ஈஸ்ட், மார்க்கம் மெடோவில், தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல் ஜூலை 31 வரை ஏர்லி பேர்ட் சலுகைகள். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com செல்லுங்கள். ஹாட்லைன் 6476005297.
8: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, இத்துடன் food handler certificate, smart surf மற்றும் PTC license, இவற்றுடன் city மற்றும் alcohol approval, இவை மட்டுமல்ல Canadian citizenship and PR பெற வழிகாட்டுதல், Sri Lankan dual citizenship பெற உதவுதல். KM Business Solutions, 6475221775, 6 4 7 5 2 1 7 5. KM Business
1: Raman Home Comfort in Linux, Carrier, Goodman, Air Conditioners, Furnace, Central Vacuum, மற்றும் Tankless Water Heaters, விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort. இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham & Steel சந்திப்பில், Yellow Building, 4163322989.
9: 416-332-2989. Some conditions may apply.
10: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்று மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், நியூ டெல்லி டிரை பிளாசா, 905-667-7200.
11: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌனின் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாகமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க படம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
12: அன்பு தமிழ் மக்களே, நான் எஸ் என் சுரேந்தர் பேசுறேன்.
13: பாரிஜாத பூவே அந்த தேவலோகத்தேனே,
12: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி எஃப்எம். எப்பொழுதும் கேளுங்க மகிழ்ச்சி.

வீட்டுக்கு

0: பாருங்க. 7 மணியிலிருந்து 9 மணி வரை மண்டே டு ஃப்ரைடே ஈஸ்ட் எஃப்எம்ல ரெண்டு பேர் வருவாங்க.
1: நம்ம சங்க செயல்பட ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன்.
0: நம்ம விஷயம் மட்டுமில்லங்க, உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள நம்ம ஈஸ்ட் எஃப்எம் நம்ம ஊர் ஈவினிங் கேட்டு பாருங்க.
2: நம்ம எல்லாம் கிரியேட்டர் மாமா, புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம்.
3: நன்றி ரிஷி, நன்றி லாவணியா. நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேர்கள் தொடர்ந்து 9 மணி வரை இணைந்திருக்கலாம் நம்ம ஊர் ஈவினிங்கோடு. முகவரி வெளியே 28 டிகிரி செல்சியஸ். அதுபோலே ஜிடிஏ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலை பார்க்கின்ற பொழுது நள்ளிரவுக்கு பின்னர் 2 சென்சார் அதிகரிக்க இருக்கிறது எரிபொருளின் விலை என்பதும் குறிப்பிடத்தக்கது. என்றும் பலமையான நிகழ்ச்சிகளை தாங்கி காத்திருக்கிறது நம்ம ஒரு நிகழ்ச்சி. பாடலை தொடர்ந்து தங்க தமிழ் வார்த்தை, அதனைத் தொடர்ந்து நல்லதாய் 4 விஷயத்தோடும், 7:30 செய்திகள், செய்தியை தொடர்ந்து முதன்மை 3 அணிந்திருக்கலாம். 8 மணிக்கு இன்றும் வளவை போலவே கரகலப்பு திரி உங்களை சந்திக்க காத்திருக்கிறது. 8:30 செய்திகள், அதனைத் தொடர்ந்து கம்யூனிட்டி கனெக்ஷனோடும் இணைந்து கொள்ள முடியும். 9 மணி வரை நீங்கள் FM 102.7 EFM.co.in இணைந்திருக்கலாம். இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்ற முதல் பாடல் இது.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபன் தமிழ். நம்ம ஒரு ஈவினிங் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. தங்கத்தமிழ் வார்த்தையோடு இணைந்து கொள்ளப் போகிறோம். இன்றைய தங்கத்தமிழ் வார்த்தைகள் மருகு என்ற ஒரு சொல்லித்தான் கொண்டிருக்கின்றோம். மருகு என்று சொல்லுகின்ற பொழுது தெரு, வீதி, ஒழுங்கு என்று சொல்லப்படுகிறது. நாம் இன்று தெரு அல்லது ரோடு என்று சொல்வதை பழந்தமிழில் மருகு என்று அழைத்திருக்கின்றார்கள். குறிப்பாக மக்கள் வாழும் நெருக்கமான பகுதிகளில் உள்ள வீதிகளை குறிக்கின்ற சொல் பயன்படுத்தப்பட்டது மருகு என்று சொல்லி அந்த சொல்லை தங்கத்தமிழ் வார்த்தையோடு நாங்கள் இணைத்திருந்தோம்.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக 2000 ரூபாய்க்கு மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
3: ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயம் அம்மன் திருவிழா ஜூலை 31 தேதி வெள்ளி முதல் ஆகஸ்ட் 19 புதன் வரை நிகழ திருவருள் கூடியுள்ளது. ஜூலை 31 வெள்ளி கொடியேற்றம், ஆகஸ்ட் 9 ஞாயிறு மாலை மாம்பழ திருவிழா, ஆகஸ்ட் 11 செவ்வாய் மாலை மஞ்சள் திருவிழா, 13 வியாழன் மாலை வேட்டை திருவிழா, 14 வெள்ளி மாலை சப்பர திருவிழா, ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை தேர் திருவிழா, 16 ஞாயிறு தீர்த்தம், 17 திங்கள் மாலை திருக்கல்யாணம், ஆகஸ்ட் 18 செவ்வாய் மாலை பூங்காவனம், 19 புதன் வைரவ. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர் 416-535-6560.
4: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
5: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்,
4: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
5: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
4: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
3: யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் 35வது வருட கோடை கால சிறப்பு மலிவு விற்பனை. அனைத்து ஆடை தெரிவுகளும் 75% மலிவு விலைகளில். ஷால்வாஸ் $29.99 முதல், 3 சாரீஸ் $30, காஞ்சிபுரம் சேலைகள் $100 முதல், பட்டு வேட்டி சால்வை $29.99 முதல், இந்தோனேஷியன் ஹாஃப் கவுன் $9.99, பிரீத்தி மிக்ஸ் கிரைண்டர் $129.99, வெட் கிரைண்டர் $199.99. ஜூலை மாதம் முழுவதும் நடைபெறும் இந்த மலிவு விற்பனையில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ், 3031 மார்க்கம் ரோடு, யூனிட் 38, சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம் அருகே. 416-492-7973.
6: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும் ஏன்னா இது

0: செந்தமிழ் பாட்டா கட்டி வச்சேன்,
1: மாமாவும் பேர நெஞ்சுக்குள்ள பச்சை குத்தி வச்சேன்,
0: இளமானே உன் அழக செந்தமிழ் பாட்டா கட்டி வச்சேன்.

0: தேவாவின் இசையில் அந்த பாடல் ஒளித்து வந்திருக்கிறது. 7:22 FM 102.2 EFM.co.in இணைந்திருக்கிறீர்கள். ஐடியல் ட்ரீம்ஸ் என்டர்டைன்மெண்ட் மஜாஜ் வழங்கும் பிரபு தேவா த டான்ஸ் லெஜண்ட் இன் டொரண்டோ, பவர்ட் பை விஜயா ஜுவல்லரி. எங்கள் கலைஞர்களின் நடன போட்டிகளின் நடுவராக நடன புயல் பிரபு தேவா கலந்து சிறப்பிக்கின்றார். August 22 மாலை 5:30 கிரேட் கேண்டியன் கெசினோ ரிசோர்ட் டொரண்டோவில் டிக்கெட் $60 முதல் VIP டிக்கெட் $200. நடன புயல் பிரதுவா முன்னிலை நடன விருந்து தரும் எங்கள் கலைஞர்களை ஊக்கப்படுத்த நீங்களும் கலந்து சிறப்பீங்கள். விவரங்களுக்கு 905-805-7877. இதுபோல நல்லதாய் நாலு விஷயத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். நல்லதாய் நாலு விஷயத்தென்று தசைகளை தளர்த்த நித்திரை கொள்வதற்கு முன் உடலை நீடிக்கும் பயிற்சிகளை செய்யுங்கள். நாள் முழுவதும் வேலை செய்வதால் நம் தசைகள் இறுக்கமாக இருக்கும். நித்திரைக்கு முன் சில எளிய நீடிப்பு பயிற்சிகளை செய்வதனால் கிடைக்கும் நன்மைகள் தசை தளர்வு. குறிப்பாக இது உடலில் உள்ள அழுத்தங்களை குறைத்து தசைகளை லேசாக்குறது. அதுபோலவே சிறந்த நித்திரை, உடல் தளர்வடையும் போது ஆழ்ந்த நித்திரை சீக்கிரம் பெறும். அதுபோலே வலி நிவாரணம், குறிப்பாக முதுகுவலி அல்லது உடல் சோர்வு இருப்பவர்களுக்கு இது நல்ல பலனை தரும். இரத்த ஓட்டம், இது உடல் முழுவதும் இரத்த ஓட்டத்தை சீராக்க உதவுகிறது. இன்றைய நாளில் இது நல்லதாய் நாலு விஷயத்தை நாங்களோடு உங்களோடு இணைந்திருந்தோம். இந்த வழியில் நாங்கள் லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்களையும் பெற்றுக் கொள்ள போகின்றோம்.
1: ஆஷாவாவில் ஆஷாவா யூனிவர்சிட்டியில் இருந்து 5 நிமிட தூரத்தில் அனைத்து வசதிகளுக்கும் உண்மையில் உங்களுக்கான புத்தம்புதிய டபுள் கராஜ் டீடாச் வீடு ஒன்றினை $680,000 ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான வாய்ப்பினை லக்ஷன் கந்தசாமி எடுத்து வந்து கொண்டிருக்கின்றார். இந்த வாரம் மாத்திரமே இந்த VIP பிரைசிங் வழங்கப்படுகின்றது. தாமதிக்காமல் அழைக்கலாம் 416-888-8044. இப்போது புதிய வீடுகளை வாங்குகிற அனைவருக்கும் குறிப்பிட்ட காலத்துக்கு $130,000 வரையில் HST ரிபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு புத்தமுதிய டபுள் கராஜ் டீடாச் வீடு ஒன்றினை நீங்கள் $680,000 இருந்து ஆஷாபாவில் சொந்தமாக கொள்ள முடியும். அதே வழியில் இந்த ப்ரொஜெக்டில் ஆரம்ப கட்டத்தில் ரிலீஸ் செய்யப்பட்ட சிங்கிள் கிராஜுடன் கூடிய டீடாச் வீடுகள் சோல்ட் அவுட் ஆகியிருக்கின்றன. எனவே உங்களுக்கு இப்பொழுதும் இந்த சிங்கிள் கிராஜ் டீடாச் வீடுகளை பெறுகின்ற ஆர்வம் இருந்தால் நீங்கள் முன்கூட்டியே லட்சுமி கந்தசாமி ஊடாக பதிவு செய்ய முடியும். வெயிட்டிங் லிஸ்ட் ஊடாக அடுத்த கட்ட ரிலீஸில் கேரண்டியாக ஒரு சிங்கிள் கிராஜ் டீடாச் வீட்டினை பெற்று தருவதாக லட்சுமி கந்தசாமி தெரிவித்திருக்கின்றார். 416-888-8044 டபுள் கராஜ் டீடாச் வீடுகளும் இப்பொழுது லிமிடெட் எண்ணிக்கையில் உங்களுக்கு கிடைக்கப்படுகின்றன. அதுவெளியில் 2000 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை $826,000 இருந்தும் 2500 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை $910,000 இருந்தும் 2800 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை $943,000 இருந்தும் பெற்றுக்கொள்ளலாம். 3000-3200 ஸ்கொயர் ஃபீட் என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் இந்த டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஆரம்ப விலைக்குள்ளேயே அனைத்து அப்ளையன்சஸ் இலவசமாக வழங்கப்படுகின்றன. ஏர் கண்டிஷனிங் இலவசமாக வழங்கப்படுகின்றது. அனைத்து புளோர்களிலும் 9 ஃபுட் சீலிங்கும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு வருடத்துக்கு மேலான காலம் இருக்கின்றது இந்த வீடுகளுடைய க்ளோசிங்கு. அதே வழியில் செப்பரேட் பேஸ்மெண்ட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷன் இருக்கின்றது. அசைன்மெண்ட்டும் வழங்கப்படுகின்றது. அழைக்கலாம் லட்சுமி கந்தசாமி 416-888-8044. ஆஷாவாவில் ஆஷாவா யூனிவர்சிட்டியில் 5 நிமிட தூரத்தில் காஸ்கோ அடங்கலான அனைத்து வசதிகளுக்கு உண்மையில் புத்தம்புதிய டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை நீங்கள் $680,000 இருந்து சொந்தமாக கொள்ள முடியும். HST ரிபேட் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அதே வழியில் இந்த ப்ரொஜெக்டில் கொண்டுவரப்பட்ட சிங்கிள் கிராஷ் டீடாச் வீடுகள் சோல்ட் அவுட் ஆகியிருக்கின்றன. உங்களுக்கு இன்னமும் சிங்கிள் கிராஷ் டீடாச் வீடுகளை பெறுவதில் ஆர்வம் இருந்தால் நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட் ஊடாக கேரண்டியாக ஒரு சிங்கிள் கிராஷ் டீடாச் வீட்டினை அடுத்த ரிலீஸில் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி லட்சுமி கந்தசாமி தெரிவித்திருக்கிறார். இப்பொழுது வழங்கப்படுகின்ற இந்த VIP பிரைசிங் இந்த வாரத்துக்கு மாத்திரமே கிடைக்கப்பெறுவதால் தாமதிக்காமல் அழைக்கலாம் 416-888-8044. 416-888-8044.

0: எத்திசையும் எங்களிசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: டொரண்டோவில் லித்தியம் அயன் மின்கலங்கள் தீப்பற்றுவது மக்களுக்கு பாரிய பாதுகாப்பு அச்சுறுத்தலாக உருவெடுத்து வருவதாக மாநகர தீயணைப்புத்துறை தலைமை அதிகாரி எச்சரித்துள்ளார். அவ்வாறான 50 தீ விபத்துக்களை இவ்வாண்டு ஏற்கனவே தீயணைப்புத்துறை கையாண்டதாகவும், லித்தியம் மின்கலங்களால் ஏற்படும் தீப்பரவல்கள் கடந்த 3 ஆண்டுகளில் 214% அதிகரித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஒன்டாரியோவின் முதலாவது குடும்ப நல மருத்துவ வளாகத்தை அமைப்பதற்கு உதவியாக யோக் பல்கலைக்கழகத்துக்கு 55.8 மில்லியன் டாலர்களை மாகாண அரசு வழங்குகின்றது. 2028 திறக்கப்பட உள்ள இந்த மருத்துவ வளாகத்தை கட்டுவதற்கு 350 மில்லியன் டாலர்களை யோக் பல்கலைக்கழகம் சேகரித்து வருகின்றது. ஒன்டாரியோ மக்கள் அனைவருக்கும் குடும்ப நல மருத்துவ சேவைகள் கிடைக்க வழிவகுப்பதில் யோக் பல்கலைக்கழகம் முக்கிய பங்காற்றும் என பல்கலைக்கழகங்களுக்கான அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேகதாட்டு அணை விவகாரத்தில் தமிழ்நாட்டுக்கான உரிமையினை நிலைநாட்ட தவறிய தமிழக வெற்றிக்கழக அரசை கண்டித்தும் விவசாயிகளின் கோரிக்கையினை வலியுறுத்தியும் எதிர்வரும் திங்கட்கிழமை தஞ்சாவூரில் பாரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்த உள்ளதாக திமுக அறிவித்துள்ளது. தாவேக்க ஆட்சியமைத்த பின்னர் தான் மேகதாட்டு அணையினை கட்டுவதற்கு கர்நாடக அரசு தீவிரம் காட்டுவதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தோல்வியடைந்த பொறாமையிலும் பதவி வெறியிலும் யதார்த்தத்தை உணராமல் திமுக தலைவர் உணர்வதாக தமிழக வெற்றிக்கழகம் விமர்சித்துள்ளது. இலங்கையில் நீதிபதிகளின் ஓய்வுகால வயதிலையை அதிகரிப்பதன் மூலமும் உயர்நீதிமன்ற நீதியரசர் பதவி வெற்றிடங்களை நிரப்பாமல் உள்ளமை மூலமும் நீதித்துறையின் அதிகாரத்தை குறைக்க அரசு முயற்சிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சாடியுள்ளார். இந்நிலையில் குறித்த விடயங்களுக்கும் நீதித்துறையின் சுயாதீனத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என அரசாங்கம் நிராகரித்துள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

மனநலையில் தமிழ் வாசம் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.

0: ரெப்பர்டோரி வழங்கும் பிரதான பரதநாட்டிய நிகழ்ச்சி செப்டம்பர் 4 மாலை 6:30 முதல் ஸ்கார்போ சைனீஸ் கல்ச்சுரல் சென்டரில் உணர்வு. டிக்கெட்டுகளை பெற vnext.ca அல்லது 416-277-1039 416-277-1039.
1: பிள்ளைகளும் அங்குதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
2: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமினுக்கு மிடில்ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
3: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம்
4: வழங்குகின்றார்கள். வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸில் இருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV களுக்கு அப் டு $5,500 ஆஃப், அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன், 437-860-7002.
5: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC-க்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர், 416-821-0462, 416-821-0462. Some condition apply.
6: Indrum isayudan, East FM ungaludan, 102.7.

0: இசைஞானி இளையராஜன் இசையில் அந்த பாடல் ஒளி தோய்ந்திருக்கிறது. 7:48 எஃப்எம் 102.7 ஊடகம் eastfm.co.in நம்ம ஒரு இவினிங் கேட்டுக்கொண்டிருக்கீர்கள். முதன்மை மூன்றோடு நாங்கள் இணைந்து கொள்ளப் போகிறோம். முதன்மை மூன்றில் ஹாமோஸ் நீரணை வழியாக கப்பல் போக்குவரத்து தொடர்ந்து முடங்கியுடன் சவுதி அரேபியாவை சேர்ந்த கப்பல்களை யமன் கதிர்படைகள் அச்சுறுத்துவதால் எரிபொருள் கப்பல்கள் பாப் அல்ஸ் நீர்வழியை தவிக்க தொடங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. யுக்ரைன் தாக்குதல்கள் ரஷ்யாவின் ஏற்றுமதி உட்கட்டமைப்பை தாக்கியுள்ளன. இதன் காரணமாக வளைகுடா, செங்கடல் மற்றும் கருங்கடல் ஆகிய மூன்று முக்கிய வழிகள் ஒரே நேரத்தில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த மூன்று வழிகளும் சேர்ந்து உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் கிட்டத்தட்ட கால் பகுதிக்கு இணையாக வர்த்தக ஓட்டங்களை அச்சுறுத்துகின்றன. அதே நேரத்தில் கையிருப்பு பல வருடங்களுக்கு மிக குறைவாக உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. ஹாமஸ் நிலையில் மட்டும் இந்த பாதிப்புகள் தொடர்ந்தால் 4 காலாண்டுக்குள் எண்ணெய் விலை ஒரு பீப்பாய் $120 அதிகமாக உயரக்கூடும் என்றும் கோல்ட்மன் சாக்ஸ் கணித்திருப்பதாக கூட செய்திகள் வெளியாகிறது. குவைத் மற்றும் ஜோர்டானில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை இலக்கு வைத்து ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகார காவல் படைகள் தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஈரானின் ஹஷம் தீவில் உள்ள அமெரிக்கா நடத்திய குண்டுவீச்சுக்கு பதிலடியாக தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரானிய புரட்சிகர காவல்படை தெரிவித்திருக்கிறது. ஹஷாந்தியில் உள்ள ஒரு கட்டடம் மீது அமெரிக்க படைகள் நடத்திய குண்டுவீச்சில் ஒரு குடும்பத்தினர் இறந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதுவரை அஞ்சான் மாநிலத்தில் அமெரிக்கா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் புரட்சிகர காவல்படையின் 3 உறுப்பினர்கள் கொல்லப்பட்டதை ஈரான் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஈரானின் பல பகுதியில் அமெரிக்கா தாக்குதலால் குண்டுவெடிப்புகள் நிகழ்வது பதிவாகியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதற்கிடையில் வடகுவைத்தில் உள்ள சீன நிறுவனம் ஒன்றின் கட்டிடம் மீதும் ஈரான் நடத்திய தாக்குதலில் ஒரு தொழிலாளி கொல்லப்பட்டதை குவைத் தெரிவித்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதுவரை ஹாமோஸ் நீரிணையின் பாதுகாப்பு குறித்து ஒமான் அதிகாரியுடன் தெஹ்ரானில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக ஈரான் வெளிவர அமைச்சகம் தெரிவித்திருப்பதாக கூட செய்திகள் வெளியாகிறது. போலந்து வான்வெளிக்குள் ரஷ்ய ஏவுகணை ஒன்று நுழைந்து விழுந்து நொறுங்கியதால் அங்கு நேட்டோ போர் வானூர்திகள் அவசரமாக அனுப்பப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கப்படுகிறது. இன்று அதிகாலையில் போலந்து வான்வெளிக்குள் நுழைந்த இந்த ஏவுகணை இரவோடு இரவாக யுக்ரைன் மீதும் ரஷ்யா ஏவிய பிளாஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா வானூர்தி தாக்குதல் ஒரு பகுதி ஒன்றும் கருதப்படுகிறது. இதில் சிறுவர்கள் உட்பட குறைந்தது 8 பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும் 50 மேல் காயமடைந்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஏவுகணை தென்பட்டை தொடர்ந்து போலந்து உட்பட நேட்டோ உறுப்பு நாடுகள் ஜெட் வானூர்திகள் வான்வழி எரிபொருள் நிரப்பும் வானூர்தியும் வான்வழி முன்னெச்சரிக்கையாக வானூர்தியை களம் இறக்கியதாக நேட்டோ கூட்டணியின் செய்தியாளர் தெரிவித்திருப்பதாக செய்திகள் வெளியாகிறது. இது முதன்மை மூன்றோடு நாங்கள் இணைந்திருந்தோம். 7:51 இந்த வழியில் நாங்கள் லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்களையும் பெற்றுக் கொள்ளப் போகின்றோம்.
1: ஆஷாவாவில் ஆஷாவா யூனிவர்சிட்டியில் இருந்த 5 நிமிட தூரத்தில் அனைத்து வசதிகளுக்கும் உண்மையில் உங்களுக்கான புத்தம்புதிய டபுள் கராஜ் டீடாச் வீடு ஒன்றினை $680,000 ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான வாய்ப்பினை லட்சம் கந்தசாமி எடுத்து வந்து கொண்டிருக்கின்றார். இந்த வாரம் மாத்திரமே இந்த விஐபி பிரைசிங் வழங்கப்படுகின்றது. தாமதிக்காமல் அழைக்கலாம் 416-888-8044. இப்போது புதிய வீடுகளை வாங்குகிற அனைவருக்கும் குறிப்பிட்ட காலத்துக்கு $130,000 வரையில் HST ரிபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு புத்தமுதிய டபுள் கராஜ் டீடாச் வீடுனை நீங்கள் $680,000 இருந்து ஆஷாபாவில் சொந்தமாக கொள்ள முடியும். அதே வழியில் இந்த ப்ரொஜெக்டில் ஆரம்ப கட்டத்தில் ரிலீஸ் செய்யப்பட்ட சிங்கிள் கிராஜுடன் கூடிய டீடாச் வீடுகள் சோல்ட் அவுட் ஆகியிருக்கின்றன. எனவே உங்களுக்கு இப்பொழுதும் இந்த சிங்கிள் கிராஜ் டீடாச் வீடுகளை பெறுகின்ற ஆர்வம் இருந்தால் நீங்கள் முன்கூட்டியே லட்சம் கந்தசாமி ஊடாக பதிவு செய்ய முடியும். வெயிட்டிங் லிஸ்ட் ஊடாக அடுத்த கட்ட ரிலீஸில் கேரண்டியாக ஒரு சிங்கிள் கிராஜ் டீடாச் வீட்டினை பெற்று தருவதாக லட்சம் கந்தசாமி தெரிவித்திருக்கின்றார். 416-888-8044 டபுள் கராஜ் டீடாச் வீடுகளும் இப்பொழுது லிமிடெட் எண்ணிக்கையில் உங்களுக்கு கிடைக்கப்படுகின்றன. அதே வழியில் 2000 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை $826,000 இருந்தும் 2500 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை $910,000 இருந்தும் 2800 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை $943,000 இருந்தும் பெற்றுக் கொள்ளலாம். 3200 ஸ்கொயர் ஃபீட் என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் இந்த டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளை பெற்றுக் கொள்ள முடியும். இந்த ஆரம்ப விலைக்குள்ளேயே அனைத்து அப்ளையன்சஸ் இலவசமாக வழங்கப்படுகின்றன. ஏர் கண்டிஷனிங் இலவசமாக வழங்கப்படுகிறது. அனைத்து புளோர்களிலும் 9-foot ceiling உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு வருடத்துக்கு மேலான காலம் இருக்கின்றது இந்த வீடுகளுடைய க்ளோசிங்கு. அதே வழியில் செப்பரேட் பேஸ்மெண்ட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷன் இருக்கின்றது. அசைன்மெண்ட்டும் வழங்கப்படுகின்றது. அழைக்கலாம் லட்சம் கந்தசாமி 416-888-8044. ஆஷாவாவில் ஆஷாவா யூனிவர்சிட்டியில் 5 நிமிட தூரத்தில் காஸ்ட் கோடங்களான அனைத்து வசதிகளுக்கும் அண்மையில் புத்தம்புதிய டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை நீங்கள் $680,000 இருந்து சொந்தமாக கொள்ள முடியும். HS ரீபேட் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் இந்த ப்ரொஜெக்டில் கொண்டுவரப்பட்ட சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகள் சோல்ட் அவுட் ஆகியிருக்கின்றன. உங்களுக்கு இன்னமும் சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளை பெறுவதில் ஆர்வம் இருந்தால் நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட் ஊடாக கேரண்டியாக ஒரு சிங்கிள் கராஜ் டீடாச் வீட்டினை அடுத்த ரிலீஸில் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி லட்சுமணந்தசாமி தெரிவித்திருக்கிறார். இப்பொழுது வழங்கப்படுகின்ற இந்த VIP பிரைசிங் இந்த வாரத்துக்கு மாத்திரமே கிடைக்கப்படுவதால் தாமதிக்காமல் அழைக்கலாம். 416-888-8044. 416-888-8044.

0: எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார் 6479826476 6479826476. நவீன இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: முரளி பஸ் வழங்கும் ஜூலை ஆகஸ்ட் மாத சுற்றுலா 34வது ஆண்டில் விசேட சலுகைகள். ஜூலை 31, ஆகஸ்ட் 1, 2, 3 ஆகிய 4 நாட்கள் லாங் வீக்கெண்ட் அமெரிக்க சுற்றுலா. அத்துடன் ஆகஸ்ட் 25, 26, 27, 28 ஆகிய தினங்களிலும் அமெரிக்க சுற்றுலா. கனடா மற்றும் அமெரிக்கா எங்கு வேண்டுமானாலும் 7 பேர் முதல் 55 பேர் வரையில் பஸ் வசதி செய்து தரப்படும். அழையுங்கள். முரளி 416-455-3514.
3: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406-416-908-5656.
4: உங்கள் அபிமானம் பெற்ற டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றவழி மைதானத்தில் ஏராளமான வணிகச் சாவடிகள், உணவுச் சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றுடன் 2 நாட்களும் சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகர்கள் சத்யபிரகாஷ், பிரியங்கா, கெனடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்ம